0: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா காலை நீ என்னவா நினைப்ப? என்னடா
1: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா,
0: இல்ல தண்ணி இன்னி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
1: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொல்லுடா.
0: 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
1: சொல்லு. ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரம் வர சொல்லுகாரு. வேமா போ.
0: ஆமாமா மறந்தே போயிட்டேன்.
1: அப்பா வாயாலே சுளுக்கு இருக்கானே.
2: அண்ணே அண்ணே உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா?
1: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
1: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலம் நினைச்சுனா அப்ப காலம் என்ன பண்ணப்ப? அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன 99 அப்புறம் நம்ம கேட்டானே எங்க இருந்து வந்தானே? அப்புறம் நம்ம கேட்டானே டேய் அவன் கேட்டத கூட வந்து காக்கா போட மாட்டான் டேய்.
3: அஞ்சூ அடடடடடடடடா இந்த நேரம் பார்த்து உங்க அப்பே வர்றானே.
4: நீங்களும் குளிச்சு நீராடி மேல வர்றப்ப என் பொண்ணு ஒரு குழந்தையோட வந்தா கூட நான்
3: கவலைப்படுறேன்.
4: எப்படியோ ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு.
3: அட பாவி, அந்த பிள்ளைக்குமே அப்பனா இல்ல அவட்டையே கேப்பான்.
5: என்னையா
3: அந்த ஆள் நெசமாவே உங்க ஒப்பனா?
5: ஏன்யா சந்தேகமா இருக்கா?
3: இல்ல பார்த்தா உங்க ஒப்பே மாதிரி தெரியலையே. ஏதோ புரோக்கர் ரேஞ்சில இருக்கான்.
5: இருக்கும் இருக்கும்.
3: சரி அது இருக்கட்டும். இப்படி தனியா குளிக்கிறேடி, நான் வேணா கொஞ்சம் முதுகு தைக்கட்டா?
5: எல்லாம் சும்மா என் மேல நசமாவே பிரியம் இருந்தா வேற ஒரு பொண்ணு பாக்க போயிருப்பியா?
3: நானாவா போறேன்? அந்த கிழட்டு முதவிதான் எடுத்துட்டு போச்சு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் முண்டாட்டி. எங்க அப்பத்தா வச்சிருக்க 25 பொண்ணுல 5 பொண்ணு உனக்குதான்.
6: தம்பி நமஸ்காரம்.
3: யோ என்னயா
6: தம்பி
3: என்ன நோக்கி பொம்பளை குளிக்கிறது உனக்கு என்ன வரைக்கா?
6: நீங்க மட்டும் என்ன
3: பண்ணிட்டீங்க? நான் உள்ளூருக்கு என்ன வேணாலும் பண்ணுவ. பாணி யாரு எந்த உண்டை வேலை உனக்கு?
6: திருப்பாளையத்துக்கு வழி எப்படிங்க?
3: தேவாலயத்துக்கு வழி ஏமாது. ஏண்டா இதுவரைக்கும் ஏன் முதுகு கூட நான் சோப்பு போட்டேன்டா? வாழ்க்கையில முத முதல பிள்ளைக்கு சோப்பு போட போற கெடுக்க மாட்டீங்க. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன், துணிச்சலை மனத்தில் வளர்த்தவன். அப்பா என்ன இருக்கு? நம்ம நிஜமான ஆளா இருக்கால சரியா போச்சு. கொஞ்சம் தலா இருந்தா அம்புடு. ஐயோ நெருப்படி மரத்தாப்புல வச்சுட்டு வந்தமே இந்த அத்துவானக்குல இந்நேரத்துல எவன் நெருப்படி
7: கேக்குறேன்
3: யாரு?
7: தம்பி
3: எடுத்துக்கிறேன்.
7: பயப்படுற நேத்து மனுஷனா இன்னைக்கு பேயாக போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்க பேயாக போறான். இருக்க ராஜா நீ பயப்படா.
3: ஐயா உங்களை எனக்கு ஒரு தைரியம்.

0: என்னடா மருந்து கொடுத்தேன்
1: கொடுத்தேன்,
0: வாழ் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் ஏதி வந்துருச்சேடா, உள்ள ஒரு கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்துச்சேடா.
1: எல்லாம் கொடுத்து பாரு, நீ பேச பண்ணு.
0: ஆமா,
2: யாரு எவர்த்தி ஏபரமா?
1: இல்ல, இந்த அர்த்தங்க நாகராஜா கிட்ட.
2: என்ன சொல்ற?
1: குளிக்க வந்தியா? வா குளிக்கலாம். குளிச்சு மாசம் இருக்கும் போல இருக்கு. பக்கத்துல இன்னைக்கு குளிக்கல, வேலைக்கே வேண்டாம்.

0: பெரிய கைட்ட போறியா இல்ல நான் வந்து கைட்டுமா? இப்ப நீ இருந்தா மரியாதையா கட்ட போறியா இல்லையா? வேணா கேளு கைட்டனா.
1: எங்க நீங்க பையனை தான் கழட்ட சொன்னா? எங்க என்ன கிட்ட சொன்னீங்களோன்னு பயம் போயிட்டேன்.
0: உனக்கு வர விளையாட்டு புத்தி ரொம்ப ஜாக போச்சு. விசில் அர்ஜென்ட் அர்ஜென்ட்.
2: அவர் ஏதாவது நினைச்சுக்கிட்டேன்.

0: தூக்கத்துல தெரிய போட்டோம்மா.
1: போடுவ போடுவ.
0: என்னம்மா நான் கை போட்டதுக்கு பேசுன, இப்ப நீ நினைச்சிட்ட என்னம்மா? முந்தி என்னடா குத்திருவேன். விருந்தாரெல்லாம் வந்திருக்காங்க, ராத்திரில விசேஷம், எல்லாரும் முடிச்சிருப்பாங்க. படு காலையில் அடிச்சுக்கலாம். என் காலை மட்டும் அடிச்சுட்டு
2: போடு.
3: என்னது
0: பணத்தோட பைய பறி கொடுத்த நீங்க மூஞ்சல முடிச்சான்னு
3: சொன்னீங்க. ஆமா
0: அன்னைக்கு
3: என்ன என்ன
0: உங்க மூஞ்சல முடிச்சா பையோட முடி பண்ண
3: கொண்டு வந்துட்டியா?
0: கொண்டு வந்திருக்கேன்.
3: ஏய் அழகேசா, நான் கூட ஒண்ணு நினைச்சேன்டா. எவர்த்திங் ஏகாம்பரத்து கூட மேல போயிட்டா.
0: அண்ணே நான் நினைச்சிருந்தேன் இந்த பையோட நீ ஊருக்கு போயிருக்கலாம்ல.
3: ஒரு பைசா கூட அவனுக்கு செலவுக்கு முன்னாடி அமைக்கி வாங்கிக்கலாம். அதான் கெட்டிக்காரத்தர வேணும். என்ன
0: புரியல?
3: பணங்கடா
0: திருநெல்வேலி எடுத்து போயிட்டேன். பணம் போடாப்டும் இது ராஜில.
3: ஆமா பின்ன இது ராஜ பையன் இல்ல.
0: நான் வேலை செஞ்சுக்கலாமா?
3: இன்னைக்கு இருந்த ஓ வேலை ரொம்ப இந்த குடி. ஆமா எங்க போய் வச்சிருந்தன?
0: என்ன
3: வேணா உங்ககிட்ட ஒரு கையெடுத்து வைத்து சேர்த்துக்கலாம்.
0: என்னக்குது
3: ஏண்டா இந்த ஏகாம்பரத்தை ஏமா? இத என்னன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்லயே 60. நீ மதுரை வீரம் படம் பாக்க?
0: ஐயோ அஞ்சாவது இருக்குங்க.
3: அதுல எப்படினாங்க
0: ஒரு கை காலுங்க?
3: இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையு.
4: சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி. நல்ல என் அன்பு, இதுவரை நேரமும் தமிழ் வானொலி சிரி சிரிச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. ஹரிபலம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. வீட்டில் நெல்லி மரம் வைத்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைப்பதுடன் புண்ணியமும் சேரும். ஆனால் இதனை இரவு நேரத்தில் உண்பது கூடாது என்கிறது சாஸ்திரம். நெல்லி மரத்தின் நிழலில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாளான துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்வர். நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்குமாம். தொழில் செய்யும் இடத்தில்

சங்கை வழிபட்டு வந்தால் தடை நீங்கி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லட்சுமியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்க ஆயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இத்தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் ஏழு பிறவிகளில் செய்த பாவம் கூட நீங்கும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது.

மாயம் செய்வதில் வல்லவர் என்பதால் கிருஷ்ணரை மாய கிருஷ்ணன் என்பர். ஆனால் அந்த மாயனுக்கும் முந்தி மாயம் செய்தவர் வாமனர். குள்ளமாக வந்து குறுகிய கால்களால் மூன்றடி மண் தானம் கேட்ட அவர் திடீரென திரிவிக்ரமனாக உயர்ந்து பெரிய திருவடிகளால் உலகை அளந்தார். இதனால் மாயன் என்ற சொல் இவருக்கும் உரியது ஆனது. அவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் செய்த அதே மாயத்தை தன்னிடமும் செய்யும்படி வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தார் வேண்டுகிறார். சங்கு சக்குர அங்குச்ச ரேகைகள் கொண்ட உன் திருவடியே என் தலைமீது வைக்கும் பேறு எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார் அவர். திருமாலின் திருவடிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவை. எனவே பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் முதலில் அவரது திருவடியை தரிசிக்க வேண்டும், பிறகே முகம் பார்க்க வேண்டும். திருமாலின் திருவடி பொறித்த சடாரியை நம் தலைமேல் வைப்பதும் இதனால்தான். தன் திருவடிகளில் சரணடைந்த அடியவர்களின் பாவங்களை போக்கி நல்வாழ்வு தந்து அருளுவார். ஜாம்பவான் என்ற பாத்திரம் இதிகாசங்களில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமராக உயர்ந்து உலகளந்து திருமாலை சுற்றி வந்து வணங்கியவர். திருமாலின் உயர்ந்த திருவடி கண்டு மகிழ்ந்த ஜாம்பவான் பறை ஒன்றை கொட்டியபடி அவரை வலம் வந்தார். ஆண்டாளும் வாமனரை பாராட்டி திருப்பாவையில் மூன்று பாசுரம் பாடியிருக்கிறாள். காரணம், மற்ற அவதாரங்களில் பெருமாள் யாரையாவது வதம் செய்திருக்கிறார் அல்லது அடக்கியிருக்கிறார். ஆனால் அசுரன் என்றாலும் மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாய் வாழும் பேறு தந்தார். இதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் சொல்கிறாள் ஆண்டாள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பிரான்சில் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். அவரிடம், துறவியாரே, நாங்கள் ஒரு மலையிலுள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும், ஒருவரை தாயாகவும், ஒருவரை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும், தாயாக இருந்தவர் தந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். பின்னர் குழந்தையாக இருந்தவர் தாய் தந்தையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்போது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றனர். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார் பிரான்சிஸ் அசிசி. உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், காண முடியும்.

ஆண்டவர் வெறுப்பவை ஏழு என்கிறது பைபிள். பைபிளில் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவை: அகம்பாவமான பார்வை, புழுகும் நாக்கு, தூய இரத்தத்தை சிந்த செய்யும் கை, தீய கற்பனைகள் வகுக்கும் சூழ்ச்சி உள்ளம், பொல்லாங்கை தேடி விரைந்து ஓடும் கால், பொய் புனைகள் உரைக்கும் கள்ள சாட்சி, சகோதரர்களுக்குள் சச்சரவு விதைவிப்போன். ஆண்டவர் வெறுக்கும் இவற்றை தவிர்த்து விடலாமே நாமும். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக்கல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்று கேட்டனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் போதோ, கண்டதை உண்ணும் போதோ, குடிக்கும் போதோ, புகை பிடிக்கும் போதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாயிருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள் ரமலான் சிந்தனைகள். நோன்பின் நோக்கம். நோன்பு பொறுமையில் பாதி, பொறுமை இறை நம்பிக்கையில் பாதி என்கிறார் நபிகள் நாயகம். இஸ்லாமின் பல தூண்களில் நோன்பு தனித்துவம் பெறுகிறது. நோன்புக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் மூலமாக இறைவனே கூறுகிறார். நோன்பை தவிர்த்து மற்ற நற்செயல்கள் ஒவ்வொன்றும் 10 to 70 மடங்கு கூலி பெறும். ஆனால் நோன்பு எனக்காக நோற்கப்படுகிறது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன் என்கிறார். இறைவனே கூலி தருகிறான் என்றால் அதன் அளவை எதை கொண்டு மதிப்பிட முடியும்? எனவே இறைவனின் கட்டளையை ஏற்று நற்சிந்தனையுடன் நோன்பிருப்பவர் அடையும் பலனுக்கு அளவுகோல் இல்லை. நோன்பின் இந்த அரிய நோக்கத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நாம் நோற்போம். அதிக பலன் பெற வழி. ரமலான் மாதத்தில் தொழுகையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிக பலனை அல்லாஹ் அருளுகிறார். நீங்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜதா செய்யுங்கள், அதாவது தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யும் ஒரு சஜதாவை கொண்டும் உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறார். உங்களை விட்டும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் என்கிறார் நபிகள் நாயகம். மனிதன் தொழுத பிறகு அவனுக்காக தொழுகையின் 1/10 பதிவு செய்யப்படுகிறது. சிலருக்கு 1/9, சிலருக்கு 8/1, சிலருக்கு 7/1. இப்படியாக தொழுகைகளில் 1/00,000 பதிவு செய்யப்படுமானாலும் அதுவும் அல்லாஹ்வின் கிருபையே ஆகும். கியாம நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகையை பற்றியது ஆகும். எனவே தொழுகையில் கவனம் பேணுங்கள்.

ஒவ்வொருவரும் தங்களது கடமையில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்பை மிகுந்த அக்கறையுடன் செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் கூறுகிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியையும் பெற்றோரையும் திருப்திப்படுத்தும் பொறுப்பை ஒரு ஆண் ஏற்க வேண்டும். பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து உபகாரம் செய்பவர் அதே போல தன் மனைவிக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவர் நாட்டின் பொறுப்பாளர். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளர். அவன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். பெண் தனது கணவரின் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவள் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியாளன் தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அவன் தனக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. தத்தமது பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்கிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நாயகம் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு அவர் காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம் பழத்துடன் வெள்ளரிக்காயையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் அடிக்கடி சொல்வார். ஏனெனில் கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என அவர் சொல்லியிருக்கிறார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. உள்ளத்தில் இருப்பதை மறைத்து வெளி உலகில் நல்லவர் போல பேசுபவர்களிடம் பழக வேண்டாம். ஒருமித்த மனதுடன் கடவுளை நினைக்கும் உத்தமர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் நலமுடன் வாழ தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம் அனைவரின் தனி நலமும் அதிலேயே அடங்கிவிடும். அருட்பெரும் ஜோதியான ஆண்டவன் கருணையின் இருப்பிடமாக உள்ளார். கடலைப் போல பெரிதிலும் பெரிதாகவும் சிறு கடுகு போல சிறியதிலும் சிறியதாகவும் இருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கொள்கையுடன் வாழுங்கள். எல்லா உயிர்களிடமும் கடவுளை காண்பதே உயர்ந்த பக்தியாகும். பக்தி மூலம் இறை அனுபவத்தை பெறுவதற்காகவே நமக்கு இந்த உடலும் உயிரும் கடவுளால் வழங்கப்பட்டுள்ளது. காலத்தை சரியாக பயன்படுத்துவது அவசியம். அரிய மனித பிறவியை பெற்றிருக்கும் நாம் பக்தியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எண்ணமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். கைகள் ஜபமாலையை உருட்ட, வாய் திருநாமத்தை ஜபிக்க, மனமட்டும் உலக விஷயங்களில் அலைந்து திரியக்கூடாது. தியானம் மூலம் கடவுளை எளிதாக அடைய முடியும். விடாமுயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் தியானம் செய்ய மிக அவசியம். நிழல் தரும் மரங்களை பாதுகாப்பதும், பறவைகளை கூண்டில் அடைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுவதும், பக்தர்களுக்கு உதவி செய்வதும் சிறந்த அறச்செயலாகும். பிறருக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர் தர்மம் செய்வதை தடுக்கக்கூடாது. பேச்சில் கோபம், கடுஞ்சொல் போய் கலந்திருக்க வேண்டாம். பயத்தில் நடுங்குவதும் தவறு. அறவே பயம் இல்லாமல் இருப்பதும் தவறு. தேவையான சமயத்தில் பயப்பட வேண்டியதற்கு பயப்படுவதும் மனிதனுக்கு அவசியம். தனிமையில் இருந்து மன அமைதியை பெருக்குங்கள். கடவுளின் அருளை பெறுவதற்காக விழிப்புடன் இருங்கள். பலகாலம் கடவுளை வணங்கி பெறுகின்ற நற்பலன்களை எல்லாம் ஒரே நாளில் செய்யும் சிறு தர்மத்தினால் நாம் அடைய முடியும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். நோயை வென்றார், நோபலும் வென்றார். யார் அவர்? அமர்த்தியா சென். இவர் பிறந்த தேதி 3/11/1933. பிறந்த ஊர் மேற்கு வங்கம், சாந்திநிகேதன். கௌரவம் நோபல் பரிசு பெற்றவர். உணவு உற்பத்தி மட்டும் போதாது, அதை வாங்கும் சக்தி மக்களுக்கு வேண்டும். பஞ்சம் வறட்சி ஏற்பட்டால் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் அரசியல்வாதி அல்ல, நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென். பொருளாதாரம் மற்றும் அது தொடர்புடைய துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார் இவர். தனது ஆராய்ச்சி மூலம் அரசு நிர்வாகம், சர்வதேச நிறுவனங்களின் பல துறைகளின் தரத்தை மேம்படுத்தினார். ரவீந்திரநாத் டாகூரின் விஸ்வபாரதி பள்ளியில் படித்தார். 18 வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அதை எதிர்கொண்டு என்ன ஆனாலும் சரி, நம்பிக்கையோடு வெல்வேன் என போராடினார். நோயிலிருந்து மீண்டார். சாந்திநிகேதன், கொல்கத்தா மாநில கல்லூரி, ட்ரினிட்டி கல்லூரி ஆகியவற்றில் படித்தார். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். பொருளாதார கோட்பாடு, அரசியல் தத்துவம், பொது சுகாதாரம், பாலின பிரச்சினை உட்பட பல துறைகளில் ஆய்வுகள் செய்துள்ளார். பஞ்சம், பசி, வறுமை சார்ந்து இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் பிரமிப்பானவை. பொருளாதாரம் மற்றும் தத்துவத்தை இணைத்த முதல் பொருளாதார நிபுணரும் இவரே. வறுமையை அளவிட இவர் வகுத்த வழிமுறைகள் ஏழைகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவின. இவரது சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் உணவு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு கண்டன. மக்கள் முன்னேற்றமே உண்மையான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதை வலியுறுத்தினார். பொருளாதார துறையில் இவரது பங்களிப்பை பாராட்டி 1998 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு தொகை முழுவதையும் பெண் குழந்தைகளின் கல்விக்காக வழங்கிவிட்டார். கலெக்டிவ் சாய்ஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் என்ற அவரது முதல் புத்தகம் 1970 வெளிவந்தது. பொருளாதாரம், வாழ்வுரிமை, வாழ்வாதாரம் தொடர்பாக ஆராய்ச்சி கட்டுரைகள், புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் எழுதி 2013 வெளிவந்த அன் அன்சர்டன் குளோரி என்ற புத்தகம் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இணைந்திருங்கள், இது MTR FM.

இது ஆரோக்கியம் காணும் நேரம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சைவ உணவிற்கு பழகி கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளைக்கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டி, இ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்து கொள்ளுங்கள். பூசணிக்காய் பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த காய்கறி. இதை உணவில் பார்த்து கொள்ளவும். வெள்ளை பூண்டானது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டியிராமல் தடுப்பதுடன் மன உளைச்சலையும் தடை செய்கிறது. காளான்கள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள். இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும்போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்க்க வேண்டும். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை உண்பலாம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம். ஆரோக்கியம் தரும் கிழங்குகள். உருளைக்கிழங்கு. நமது நாட்டில் குளிர் பிரதேசங்களில் இது பயிரிடப்படுகிறது. உருளைக்கிழங்கில் உடலுக்கு வெப்பம் தரும் கார்போஹைட்ரேட் என்னும் மாவு சத்து அதிகம் உள்ளது. தோலுடன் வேக வைத்து பின் தான் தோலை உரிக்க வேண்டும். வாயுவை உண்டாக்கும் கிழங்கு என்பதால் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி, புதினா, எலுமிச்சை ஏதாவது ஒன்றை சேர்த்து சமைப்பது நல்லது. கருணை கிழங்கு. காரா கருணை என்றும் சேனை கிழங்கு என்றும் கூறுவர். கருணைக்கிழங்கை உண்பதால் கபம், வாதம், இரத்த மூலம் நீங்கும், பசி உண்டாகும், இறைப்பைக்கு பலம் சேர்க்கும். கருணைக்கிழங்கை சமைக்கும் போது சிறிதளவு புளி சேர்த்து கொண்டால் கூடுதல் சுவை தரும். கேரட். நமது நாட்டின் குளிர்பிரதேசங்களில் தான் இதுவும் பயிரிடப்படுகிறது. இதில் ஏ, பி, சி விட்டமின்கள் உள்ளன. பச்சையாக உண்ணும் போதும் சுவையுடன் இருக்கும். பாஸ்பரஸ், கால்சியம் போன்றவையும் இதில் அடங்கியுள்ளது. உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் நலம். பீட்ரூட் உண்பதற்கு இனிப்பாக இருக்கும். பி, சி விட்டமின்கள் இதில் அதிகம் உள்ளன. முள்ளங்கி. குடல் வாதம் நீங்கும், பசியை உண்டாக்கும், தொண்டை கம்மல், மூலரோகம், கல்லடைப்பு போன்றவைகளும் போக்கும், உடம்பில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும். வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கில் வெளிரிய மஞ்சள், சிவப்பு என்னும் இரண்டு வகைகள் உண்டு. இதை சர்க்கரை வள்ளி என்றும் கூறுவர். இரத்தத்தை பெருக்கும், மூளைக்கு பலம் தரும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்க. தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள். ஏனெனில் நாம் தள்ளி தள்ளி போடுவது நம் வேலைகளை மட்டும் அல்ல, வெற்றிகளையும் தான். ஆம், இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம். முயற்சிகள் கூட தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் நாம் தோற்றுவிடக்கூடாது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்றார் வள்ளுவர். எதையும் உரிய காலத்தில் செய்து முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வதே வெற்றி அடைவதற்கான முதல் படியாகும். விதைக்கப்படாத விதைகள் விருட்சமாவதில்லை, செதுக்கப்படாத கற்கள் சிலை ஆவதில்லை, அதுபோல செயலாக்கம் பெறாத சிந்தனைகள் முன்னேற்றத்தை கொடுப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை முந்தைய நாளே நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வேலைக்கு தகுந்த நேரம், நேரத்திற்கு தகுந்த வேலை என ஒவ்வொரு வேலைக்கும் உரிய நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதுடன் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் உரிய விதத்தில் உயர்வாகவும் முனைப்புடனும் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போட்டுவிட்டு எனக்கு அதிர்ஷ்டமில்லை என அறுத்து கொள்பவர்களால் ஒருபொழுதும் வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் நாளை என்னும் நாளை நம்மால் எப்பொழுதும் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டு உழைத்தால் மட்டுமே வெற்றியின் சிகரத்தை அடைய முடியும். ஒரு பெரிய கல்லை தூக்குவது சிரமமாக இருக்கும் போது அதை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து விட்டால் எளிதில் தூக்கிவிட முடியும் அல்லவா? அதுபோலவே பெரிய பெரிய வேலைகளை கண்டதும் அவற்றை பார்த்து மலைத்து விடாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்ய துவங்கினால் போதும், எதையும் செய்து முடித்து விட முடியும். காலம் கடத்தாமல், காரணங்களையும் தேடாமல், எதையும் காலமறிந்து செய்து தன்னை மதிப்பவர்களை அக்காலம் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். ஆகவே வேலைகளை உடனுக்குடன் முடிப்போம், வெற்றி மகுடத்தை தரிப்போம். இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். வந்ததும் வராததும் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அன்றி அதுவரினும் வந்தேதும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல். ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு நெடுநேரம் காத்திருந்தார் ஒரு நண்பர். அது வரவில்லை. வேறு எண்கள் உள்ள பஸ்கள் வந்தன. அவற்றில் சில காலியாக வந்தன. அப்பொழுது அவர் சொன்னார், ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அது வண்டி பயணத்திற்கு வேடிக்கையாக சொல்லப்பட்டது. இதுவோ வாழ்க்கை பயணத்தின் பேருண்மை. ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், அது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும். நமக்கு முதலில் ஏமாற்றமாகவும் வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நாம் நினைத்தது நடக்காமல் வேறு ஒன்று நடந்ததே நல்லது என்று நாம் நினைக்க நேரிடும். சமயத்தில் நாம் நினைப்பது நடந்து விடக்கூடும், அது நமக்கு நல்லதாக அமையாமலும் போகலாம். அதனால்தான் பாரதியார், நல்லது தீயது நாம் அறியோம், அன்னை நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக என்று பாடினார். மாணிக்க வாசகரும், அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே என்று திருவாசக பாடலில் கூறியுள்ளார். கவிஞர் கண்ணதாசனும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்றார். சில சமயம் நாம் தேடியது எதிர்பாராமல் நம் கண் முன்னே வந்து நிற்கும். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பார்களே அதுபோல. இப்படியாக நடப்பன எல்லாம் இறைவன் செயல் என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் எல்லாம் நல்லதற்கே என்று எடுத்துக்கொள்வோம். நான் எதுவும் வெற்றியடைந்திருப்பேன் என்றால் அதற்கு அந்த காரணம் பொருந்தும் என்பதை உறுதிபடச் சொல்லலாம். எல்லாமே நம்மையாளும் ஈசன் செயல் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். நமக்கு நாமே நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் தானென்றும் அன்றென்றும் ஆமென்றும் ஆகாதே நின்ற நிலை ஆனதாம் தத்துவம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பார் திருவள்ளுவர். துறவிகளுக்கும் அது பொருந்தும். அதனால்தான் துறவிகளை தெய்வீகத்தன்மை கொண்டவர்களாக நினைக்கிறோம். இதை விளக்கும் பாடல் கையருகே தெய்வம் இருந்தாலும் அதை தேடி அலையும் மனிதனை பற்றிய அழகான உதாரணம் மூலம் சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு நன்று என்றும் தீது என்றும் வேறுபடுத்தி பார்க்கும் பழக்கம் இல்லை. இறைமையை நாடுபவர்கள் துறவிகள் என்றும் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்களுக்கு எல்லாமே அவன்தான். முடியாது முடியும் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எல்லாம் ஈசன் செயல் என்பார்கள். தானே இறைமை தத்துவம் என்பது அந்த மேன்மக்களுக்கு புரியும். இறைமைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அப்படி அல்லர். சம்பங்கோரையை அறுத்து கட்டாக கட்டாக கூடியவர்கள் அதை கட்டுவதற்கு கயிறை தேடிக்கொண்டு போவார்கள். அவர்களுக்கு புரியாத விஷயம் அந்த சம்பங்கோரையே கயிறாக திரித்து புல் பொதியை கட்டலாம் என்பது. வைக்கோல் போரை போல வைக்கோல் பிரியால் கட்டுவது போல. தேடி தேடுனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன் என்ற தேவார பாடல் போல அங்கும் இங்கும் என்றில்லாதபடி இறைவனை நமக்குள்ளேயே கண்டுகொள்ள வேண்டும். அதுபோல நிர்வாக இயல் தத்துவங்களும் நமக்குள்ளேயே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை நாம் படிக்கும் அனைத்து பழம்பெரும் நூல்களிலும் இருக்கின்றன. வெளியே தேடி போக வேண்டும் என்பது இல்லை. இலக்கியங்களை படித்து நல்ல மனிதர் ஆகுங்கள், நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள். நல்ல நிர்வாகிகளும் நல்ல சமுதாயமும் நமக்குத்தான் கிடைக்கும். எனவே அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இப்பொழுது நாம் காண இருப்பது பலம் தரும் பழங்கள். பழங்களை எப்படி சாப்பிடுவது, எப்படி சாப்பிடக்கூடாது என்பது நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இன்று மாதுளம் பழம் பற்றி நாம் காண இருக்கிறோம். மாதுளை கொட்டையுடன் சேர்த்து அரைத்து வடிகட்டவும். இதனுடன் சர்க்கரை பாகு கலந்தால் மாதுளை மணப்பாகு, அதாவது மாதுளை சிரப் ரெடி. இதை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் இரத்த சோகை குணமடையும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி பிரச்சனைக்கு மாதுளை மணப்பாகு ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது. நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த பழம் மாதுளை. இரத்த குழாய்கள் தடிப்பதால் ஏற்படும் இதய நோய்களை தடுக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. அனைத்து வகை புற்றுநோய்க்கும் சிறந்த மருந்து. புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது. குறிப்பாக ஆண்களுக்கு வரும் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கும். கரு நன்றாக வளர மாதுளை உதவும். எனவே கர்ப்ப காலத்தில் அவ்வப்பொழுது மாதுளம்பழம் சாப்பிடுவது நல்லது. ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து அதன் அளவை குறைக்க செய்யும். துவர்ப்பு சுவை இருக்கும் பழங்கள் அனைத்துமே எலும்புகளுக்கு மிகவும் நல்லவை. மாதுளை எலும்புகளை உறுதிப்படுத்தும். 100 கிராம் மாதுளையில் புரதம் 1.6 கிராம், கொழுப்பு 0.1 கிராம், நார்ச்சத்து 5.1 கிராம், மாவுச்சத்து 14.5, ஆற்றல் 65, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, விட்டமின் சி, மங்கனீஸ், தாமிரம், டயமின், மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற அனைத்தும் இதில் இருக்கின்றன. இது ஒரு சிறந்த ஒரு உணவாகவும் கருதப்படுகிறது. மற்றும் ஒரு பழம் வாழைப்பழம். வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள வறட்சி, வாதம், உடல் சூடு அதாவது பித்தம் இரண்டையும் சமப்படுத்தும். உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியம் அதிக அளவில் இதில் இருக்கிறது. படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து வந்தால் இந்த பிரச்சனை தீருமாம். வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். ஞாபக மறதியை தடுக்க அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிடலாம். வேலை பழு காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் சமயங்களில் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் மூளையில் செரட்டோனின் ஹார்மோன் சுரந்து மன அழுத்தம் குறையும். வாழைப்பழத்தை மசித்து பஞ்சாமிர்தமாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாழைப்பழத்துடன் உலர்ந்த திராட்சை, முந்திரி, பேரிச்சை, சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் ஆகியவற்றை கலந்தும் சாப்பிடலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஒரு பாடல் கேட்போமே. இணைந்திருங்கள். இது MTR FM.

மாசி மாதத்தில் விரதங்களை பற்றி அறியலாம். முன்னோர் சாபத்தை துரத்தும் மாசி மக விரதம். ஏதோ ஒரு காலத்தில் நம் வீட்டுக்கு வந்த மருமகள்களையும் மாமியார் மாமனார்களையும் கொடுமை செய்திருப்பார்கள். பெற்றவர்களை கவனிக்காமல் விட்டிருப்பார்கள். காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்டிருப்பார்கள். இவர்களது வம்சாவளியை துன்பம் துரத்தி கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அந்த முன்னோர் விட்ட சாபம்தான். இவ்வாறு துன்பப்படுபவர்கள் மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் முன்னோர் சாபத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி ஐயா ஏகாதசி ஆகும். இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி என்று அனுஷ்டிப்பது போல காலை முதல் மாலை வரை துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி இரவில் கண்விழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி என்று காலை சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம். ஏகாதசி என்று ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை மனதுக்குள் சொல்ல வேண்டும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி திட்டங்களில் வெற்றி பெற இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். குடிகார கணவர்கள் மனைவியை கருவேப்பிலை போல நினைப்பவர்களை திருத்தி அவர்களிடம் உள்ள தீய குணங்களை விரட்டவும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர். பேய் பயம் இருப்பதாக சிலர் பயந்து கொண்டே இருப்பர். அவர்களுக்கும் இந்த விரதம் நிவாரணம் அளிக்கும். மாசிமக திருநாள் என்று சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சுவாமி கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடக்கிறது. இதற்கு கடலாடும் விழா என பெயர். மயிலாப்பூரில் வசித்த பூம்பாவை என்ற பெண்ணை திருமணம் செய்ய வந்த சம்பந்தர் அவள் இறந்த செய்தி அறிந்தார். அவளை உயிர்ப்பிக்க கபாலீஸ்வரரை வணங்கி மடலார்ந்த தெங்கின மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். அடல் ஆனேறு ஊறும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடினார். இதிலிருந்து மயிலாப்பூரில் இந்த கடல் நீராடல் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருவது உறுதியளிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதம் மாசியில் வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி அன்று சிவராத்திரி வரும். இந்த நாளில் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இரவில் கண்விழித்து சிவாலயங்களில் நடக்கும் நான்கு ஜாம கால அபிஷேகத்தையும் தரிசிக்க வேண்டும். கிராமங்களில் இந்நாளில் விடிய விடிய குலதெய்வ வழிபாடு நடத்துவார்கள். இதற்காக 7 நாட்கள் முன்பதாக பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்குவர். இந்த ஆண்டில் பிரதோஷமும் சேர்ந்து புனிதமான வெள்ளிக்கிழமைகளில் வருவதால் சிவராத்திரி விழா கோவில்களில் களை கட்டும். இணைந்திருங்கள்.

வீசி வரும் காற்றலையில் நேசமுடன் வந்து நின்று உங்கள் வாசலில் வந்தனம் கூறுகின்றேன். சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் கேட்டு எங்கள் நலமும் கூறிக்கொள்கின்றேன். அன்பான உறவுகளே, கலையகத்தின் சிறப்பினை நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்று நம்பிக்கையோடு இன்று உங்களை காற்றலையில் ஒரு மணி நேரத்துக்கு மகிழ்வாக வைத்திருக்க விரும்புகின்றேன். இணைந்து வந்த நான் ஒரு இனிக்கும் நிகழ்வினில் உங்களை எடுத்துச் செல்ல வந்திருக்கின்றேன். இந்த இனிமையான வேளையிலே

போட்டு வைத்த ஆடகனை மெதுவாக விலகி அங்கே ஊர்ந்து வந்து நான் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் என்று கூறிக்கொண்டு எங்கள் மேனியை தழுவிய அந்த பொதிகை தென்றல் இந்த இனிமையான வேளையிலே எங்கள் காதோரம் தருகின்றது. முதல் பாடலை அன்பு உறவுகளை இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு மலர்ந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றலுடன் சேர்ந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு மணி நேரத்தை மகிழ்வாக கழிப்பதற்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக புத்துணர்வோடு இருப்பதற்காக புதிய நினைவுகள் சிந்தனைகளை ஊற்றெடுக்க வைப்பதற்கு ஓடி வந்து தழுவிக்கொண்டு செல்கின்றது இந்த காற்றோடு இந்த பாடல்.

அழகான பட்டுப்பூச்சி ஒன்று ஆடைகளை பலவாறு மாற்றிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடிச் சென்று இறுதியில் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று கூறியது மட்டுமல்லாமல் வீசிய தென்றலோடு வந்து எங்கள் மேனியை மெல்லவா தழுவிச் சென்றது. எங்கே அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை அந்த பாடலையும் காற்றலையில் சுமந்து வந்து தருகின்றது எங்கள் பொதிகை தென்றல். உறவுகளை நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் பொதிகை தென்றலுடன் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில்.

இளங்குயிலே சிறு மயிலே என்று கூடி குலாவி வந்த அந்த தென்றல் காற்று கோடை மலை கண்ட குதூகலிப்பில் துள்ளி கொதி தோடி வந்து எங்கள் இல்லத்திலும் மகிழ்வை ஏற்படுத்தி சென்றதை நாங்கள் உணர்ந்தோம் இல்லையா? அன்பு உறவுகளை, இது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் நேரகாலம் பாராமல் இளம் தென்றலாக ஓடி வந்து வீசி எங்கள் மேனியெங்கும் தழுவி மனதுக்கு இனிமையை கூட்டிச் செல்லும் வகையில் தரும் அடுத்த பாடலையும் கேட்டுவிடுவோம்.

ஆற்றங்கரையிலே அழகிய மலர்கள் பூத்து மகிழ்ந்து எங்களையெல்லாம் மகிழ்ந்து ஓடி ஆடி கும்மாளம் அடிக்கச் செய்ய வருகின்றது. ஏனென்றால் இனி வசந்தம் தானே காரணம். பிரிந்து போன அந்த நதிகள் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒன்று ஒன்று பார்த்து பேசி அலைகளுள் உருண்டு திரண்டு பிறண்டு கரைகளையெல்லாம் நினைத்து செல்லும் பொழுது அங்கு வசந்தம்தானே வீசும். அந்த பாடலை எடுத்து வந்து தந்தது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காட்டளையில் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் தருகின்றது அடுத்த பாடல்.

காட்டுக்குள்ளே இருந்த அந்த கரகுமணியும் மச்சம் கொண்ட அந்த மருதமணியும் சேர்ந்து மலை காற்று வீசி அள்ளி வரும் வேளையிலே எங்கள் பொதிகை தின்றல் கண்டு அதை கிள்ளி வந்து எங்கள் மேனியிலே தடவி காதோரம் போட்டுவிட்டு சென்றது முண்டியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றலில். அடுத்து என்ன பாடலாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை உடனடியாக உங்கள் காதுக்கு வந்து ஒலிக்கின்றது இந்த பாடல். அன்பு உறவுகளே,

கொஞ்ச நாளா நெஞ்சு பொறுக்காமல் அங்கே கொஞ்சி விளையாடும் எண்ணங்கள் துள்ளிக்கொண்டோட அங்கே ஆடை நனைய ஆசை பொங்க வருகின்றதே கண்ணுக்குள்ளே யாரோ அது நானோ வேறு யாரோ என்று கேள்வியை கேட்டதை பக்குவமாக கேட்டு வந்து அந்த பொதிகை தென்றல் இதமாக எங்களிடம் கூறிவிட்டு செல்கின்றதே. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவை அல்லவா? வீசிக்கொண்டிருப்பது இதமான பொதிகை தென்றல்.

0: பாடும் செந்தல்.
1: குளிர் நீரோடையிலே குளித்தெழுந்த அந்த தென்றல் பசம் சோலையிலே இருந்து தன்னை இதமாக பதமாக்கிக் கொண்டு மெதுவாக வந்து எங்கள் வாசலில் நின்று எங்களை பார்த்து எங்கள் மேனியை தடவி சொல்லிவிட்டு சென்ற சங்கதியை கேட்டீர்களா அன்பு உறவுகளே? நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் 24 மணி நேர தமிழ் சேவை மொன்றியல் தமிழ் வானொலியில். தினமும் மலரும் பொதிகை தென்றல் மெதுவாக வந்து வீசி எந்த நேரத்திலும் எங்களை தழுவி எங்களுக்கு இன்பமூட்டி செல்லும் இனிய பாடல்களையும் சிந்தனைக்குரிய பாடல்களையும் தந்து செல்கின்றது பொதிகை தென்றல். பொதிகையில் தென்றல் சுமந்து வருகின்றது தொடர்ந்து பாட

சந்தம் கொண்டு வந்து வசந்தம் வீசி அங்கு சிரிக்க வைத்த செங்கமலத்தை காட்டிவிட்டு சென்றது பொங்கும் தங்கள் இந்த காலை வேளையில் மலர்ந்து வந்த பொதிகை தென்றல். இதமாக வீசி பதமாக சொல்லிச் சென்ற அந்த பொதிகை தென்றலை தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் மலரும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் பல பாடல்களை சுமந்து வந்து தரும் வேளை எங்களுக்கு புத்துணர்வாகவும் சிந்தனைக்கு சிறப்பாகவும் இருக்கும். அடுத்த பாடலையும் கேட்டு விடுவோமா?

பொன்னொன்று பூவாகி காயுது கருகுது. அந்த வெப்பத்திலே அதை தணிப்பதற்கு குளத்திலே குளிக்கவா மிதக்கவா அதுவும் தேன் குளத்தில் என்று குளிக்க வா என்று அழைக்கின்றதா குளிக்க வா என்று கேட்கின்றதா? அப்படி சொல்லி சென்றது எங்கள் பொதியை தின்றல். இது மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தரும் பொதியை தின்றல். என்றும் நீங்கள் 24 மணி நேர தமிழ் சேவையை கேட்டு மகிழ்ந்த செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த எழுத்துக்களை நீங்கள் அழுத்திவிட்டால் போதும், 24 மணி நேரத்து மகிழ்வான பயனுள்ள செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் ஜனரஞ்சகமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்திட உலகின் பல பாகங்களிலிருந்தும் பக்குவப்பட்ட பதப்பட்ட பயிற்றப்பட்ட பண்பான கலைஞர்களும் அறிவிப்பாளர்களும் பல்சுவை நிகழ்வுகளையும் வானலை நாகரிகத்துடன் தந்து கொண்டிருக்கும் வேளையிலே கேட்டுச் செல்வோம் இப்பொழுது பொதிகை தென்றலை அன்பு உறவுகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை.

நெஞ்சில் கொண்ட ஆசையுடன் நீல வண்ணப் பட்டு சேலை கட்டி கொண்டாடி சென்றது இந்த தென்றல் காற்று அன்பு பாட்டோடு இல்லையா? அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றல் வீசி வரும் வேளையிலே பட்டு பூச்சியை அழைத்து வந்தது. சிறகுயில் சிறகு மயில்களை இழுத்து வந்தது. நதிகளையும் மலர்களையும் காட்டிச் சென்று அந்த காட்டுக்குள்ளே வந்த கருகமணி மருதமணி மலை காற்று எல்லாவற்றையும் எங்களை தழுவச் செய்து கண்ணுக்குள்ளே யாரோ என்ற கேள்விகளை எழுப்பிவிட்டு நீரோடை நிழல் சோலையை காட்டியது. செங்கமலம் அங்கே சந்தம் கொண்டு வந்து வசந்தம் பாடிய வேளையில் அந்த மகிழ்ச்சியை கூட்டிச் சென்று இறுதியிலே பூத்து அந்த பெண்ணொன்று வாடி கருகி புப்பத்தினால் துவளும் பொழுது வா குளிக்க வா குளித்துவிட்டு மிதக்கவா மதுவிலே என்று அந்த தேன் மதுவை கூறி இனிமையாக எங்களை வருட வைத்து சென்ற வேளை இறுதியிலே தென்றல் காற்றையும் அன்பு பாடலையும் தந்து இன்றைய பொதிகை தென்றலை நிறைவு செய்து செல்கின்றது அன்பு உறவுகளே. இந்த நிகழ்ச்சி நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது பொதிகை தென்றல் தந்து மகிழ வைத்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்த இந்த பொதிகை தென்றலை இனிது நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நோக்கத்துடன் இங்கே எனக்காக இந்த வானொலி நிலையத்திற்காக இங்கே இருக்கைகளை எதிர்பார்த்து தங்களுடைய நிகழ்வை எடுத்து வர மகிழ்வோடு வந்து காத்திருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்களையும் கலைஞர்களையும் மகிழ்வாக வரவேற்று அவர்களை உள்ளெடுத்து இப்பொழுது உங்களிடம் காற்றலையிலிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியுடன் வணக்கம் மீண்டும் கூறிக்கொண்டு அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் ஒளி உலா வர இருக்கிறது. நீங்கள் வாரந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்றுமன்றும் நிகழ்ச்சியை சிறு வித்தியாசத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்து எனது நண்பர் திரு புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்கள் அன்றைய பாடலையும் நான் இன்றைய பாடலையும் தொகுத்து வழங்க உள்ளோம். வணக்கம் செல்வகுமார் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் கண்ணன் அவர்களே. வணக்கம். வணக்கம் எம்டிஆர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார் பேசுகிறேன். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இன்று முதல் நானும் கண்ணனோட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறேன். வணக்கம் எம்டிஆர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் நான் முதலாக தேர்வு செய்யும் பாடல் பட்டிக்காடா பட்டணமா என்ற படத்தில் அடி என்னடி ராக்கு இந்த பாடலை இந்த பாடல் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: அந்த பாட்டை இப்ப நிகழ்ச்சியின் முதலாவதாக கேட்போமா?
1: கேட்போம்.
2: அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜா.

ஒழித்து சென்ற அந்த பாடல் அன்றைய தெரிவாக பட்டிக்காடா பட்டணமா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இன்றைய பாடல் தளபதி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடிய பாடல் இன்றைய பாடலாக ஒழிக்கிறது.

0: பாடல் தாக்கம்மா கையை தட்டு. என்னுடைய அடுத்த பாடல் வந்து குமுதம் என்ற படத்தில் மாமா மாமா மாமா என்ற பாடலை கேட்போம்.
1: தொடாதே

0: ஒழித்து ஓய்ந்த அந்த பாடல்
1: குமுதம் படத்தில் இருந்து மாமா மாமா அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம்.
0: அன்பு உறவுகள் இணைந்து கொண்டிருப்பது MTR வானொலியில் அன்றும் இன்றும். இன்றைய நிகழ்ச்சியில் அன்றைய பாடலாக ஒழித்து சென்ற குமுதம் படப்பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழுக்கி இருக்கும் இன்றைய பாடலாக பாஸ் என்கின்ற பாஸ்கரன் படத்திற்காக மாமா மாமாவோம் பொண்ண கொடு மாமா என்ற பாடலை இப்போது இது காட்டலை.
2: மாமா மாமாவோம் பொண்ண கொடு மாமா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR வானொலியின் அன்றும் இன்றும். அடுத்த பாடலாக ஒளிவிளக்கு. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்க. இந்த பாடலுக்காக TM சவுந்தரராஜன், P. சுஷிலா பாடிய பாடலை கேட்போமா?

0: மனசில் தொடர்ந்து ஒழுக்கி இருக்கும் இன்றைய பாடலாக
1: மதராசு சீமையிலம் பிறந்த நாளா நாங்க ஊர் சுத்தி நான் சுத்தி காடு சுத்தி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஐயா கேட்ட கொஞ்சம் திறந்து விடு, அண்ணா கேக்கு வெட்ட போறாங்களா?
2: ஏன் அவங்களை உள்ள விட மாட்டேன்றீங்க? அவங்க உள்ள வந்தா நாரி போகும்.
3: இங்க இருக்க நாட்டு தவறவா?
2: மரியாதை, அவங்களை உள்ள விடுங்க. முட்டி தொலைப்பா.

0: கேட்டு ரசித்த அந்த பாடல் மலேசிய வாசுதேவன் குழுவினருடன் பாடியதை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் அன்றைய பாடலை நண்பரிடம் கேட்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR வானொலி. அடுத்ததாக என்னுடைய பாடல் வந்து இரு துருவம் படத்தில் தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணின் TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒழித்த அந்த பாடல் ரன் திரைக்காக ஒளியேறியது. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் அன்றைய பாடலுக்காக நண்பர் செல்வகுமாரிடம் செல்வோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR வானொலி நிலையம். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து வழங்கும் அன்றும் இன்றும். இதுல என்னுடைய பாடல் வந்து அடுத்த பாடல் வந்து சொர்க்கம் நரகம் என்ற படத்துல மல்லு வேட்டி மடிச்சு கட்டும் மச்சான் ஒரு மயிலு கால, இந்த பாடல் வந்து பழைய பாடலாக தேர்வு செய்கிறேன். நல்லா இருக்கும் பாடல் கேட்க. TM சவுந்தரராஜன் பாடியது.

0: நீங்க என்ன பாடல், அந்த மல்லு வேட்டிக்கு என்ன பாடல், நீங்க என்ன வேட்டி கொடுக்க போறீங்க?
1: நீங்க கொடுத்தது மல்லு வேட்டி, நான் கொடுக்க இருப்பது
2: தூக்கு தொரண அடாவடி. தூக்கு தொரண அளப்பற, தூக்கு தொரண தடாலடி, தூக்கு தொரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: அடுத்த பாடலாக நான் தேர்வு செய்வது எல்லோரும் நல்லவரே. இந்த படத்துல சிகப்பு கல்லு மூக்குத்தி, சிகப்பு கல்லு மூக்குத்தி, சிரிக்க வந்த மாங்குட்டி, எங்கடி போற சுங்கடி சேலை கட்டிக்கிட்டு. இந்த பாடல் அருமையா இருக்கும், கேட்கவே நல்லா இருக்கும்.
1: டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
0: சுசிலா
1: உடன் பாடியிருந்தார்.
0: இந்த பாடலை கேட்போமா நண்பரே?

0: என்ன பாடல்
1: கொடுக்கலான்னு எங்க ஊர் ராசாத்தி படத்திற்காக மூக்குத்தி தொங்கலிலே முன்னே ஒரு பச்சைக்கல்லு,
0: அப்படி அப்படி சூப்பர்,
1: பச்சைக்கல்லு சிவப்பு கல்லு பார்க்கும் போது இழுக்குதடி, அந்த பாடலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: அருமை அருமை, அந்த பாடல கேப்போம் நேயர்களே, அனைவரும் கேப்போம்.
1: எங்க ஊர் ராசாத்தி படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் அடுத்ததாக காற்றலைக்கு வருகிறது.

உதடு செவந்த புள்ள உள்ளூர சிரிக்கும் புள்ள எட்டி பிடிச்ச கையொட்டு நாளா மணக்கு தடி உதடு செவந்த புள்ள உள்ளூர சிரிக்கும் புள்ள எட்டி பிடிச்ச கையொட்டு நாளா மணக்கு

0: மூக்குத்தி மூக்குத்தி மூக்குத்தி தொங்கலிலே முன்னே ஒரு பச்சக்கல்லு
1: பக்கத்துல சிவப்பு கல்லு பாக்கும்போது இழுக்குதா
0: அம்மாடி ஆத்தாடி ஏதோ ஒண்ணு உண்டாச்சு

0: முக்குத்தி தொங்க மேல முன்னே ஒரு பச்சை கல்லு,
1: பக்கத்துல செவப்பு கல்லு, பார்க்கும் போது இழுக்குதடி.
0: அம்மா

0: பூவத்தான் தெரியும் புள்ள, கொத்தவும் தான் தெரியும் புள்ள, குளிர்காலம் வந்து விட்டா கொக்கரிச்சே பாடும் புள்ள.
1: மூக்குத்தி
0: மூக்குத்தி
1: மூக்குத்தி தொங்கலில முன்னே ஒரு பச்சக்கல்லு,
0: பக்கத்துல செவப்பு கல்லு, பாக்குவோம் இருக்குதடி.
2: எப்படி இருந்தது நேயர்களே இன்றைய அன்றும் இன்றும் இசை தொகுப்பு?
3: இதுவரை கண்ணனும் புதுக்கோட்டை செல்வகுமாரும் இணைந்து வழங்கிய அன்றும் இன்றும் நிகழ்ச்சியை கேட்ட அன்பு உறவுகள், இந்த நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்களை புலனத்தில் பதிவிடுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறை குறைகளை பதிவிடுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். அனுமதி வழங்கிய இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும், துணை இயக்குனர் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் விடைபெறுவது புதுக்கோட்டை செல்வகுமார், கரூர் கண்ணன். வணக்கம் உறவுகளே.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நீங்கள் கேட்டவை என்ற படத்திலிருந்து ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டுக்கு ஒரு தலைவன் என்ற படத்திலிருந்து அழகிய நதி என அதில் வரும் அலை என என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீர்த்த கரையினிலே என்ற படத்திலிருந்து கொட்டி கிடக்குது செல்வங்கள் பூமியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தவசி என்ற படத்திலிருந்து தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது உன்னைத்தான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜெயசுதாஸ், சாதனா சர்க்கம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமராவதி என்ற படத்தில் இருந்து தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கத்தின் தங்கம் என்ற படத்திலிருந்து செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடி சிட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டார்லிங் டார்லிங் டார்லிங் என்ற படத்தில் இருந்து அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் என்ற படத்திலிருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சொர்ணலதா, கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய தென்றல் என்ற படத்திலிருந்து தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏழை ஜாதி என்ற படத்திலிருந்து அதோ அந்த நதியோரம் இளம் காதலர் பாடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக சொக்க தங்கம் என்ற படத்திலிருந்து என் ஜன்னல் நிலவுக்கு இன்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சாதனா சர்க்கம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்களோடு இணைந்து வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரத்திலே விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்போமா? நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என்ற வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலை இன்று விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடலாக தந்திருக்கின்றார் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல், ஓ வசந்த ராஜா என்று வரி எடுத்து அழைத்து பாடும் நீங்கள் கேட்டவை பாடல் கேட்க இருக்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

இன்னும் பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு கண்டி மாநகரம். அடுத்து வரும் இனிமையான பாடலை தருகின்றார் மீண்டும் மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டிலிருந்து வசந்தம் பாடி வர என்ற பாடலை ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

மேலும் ஒரு பாடல். அந்த பாடலை அல்பர்டா மாநிலம் கனடா சாந்தினியின் பாடல். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் என்று சொல்லி பாடுகின்றது அந்த பாடல். பொன்னூஞ்சல் திரைப்படத்தில் இருந்து.

பிரிவெடுத்து வரும் பாடல்கள் அடுத்து வரும் பாடலாக ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் அன்புடனி தனுஷன் அவர்கள் கனடா மொன்றியால் மாநகரத்தில் இருந்து. குளிருது குளிருது என்று இந்த கோடை காலத்திலும் பாடுகின்றது தாஜ்மஹால் திரைப்படத்தில் இருந்து.

விடுமுறை நாட்களிலே நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள் தொடர்கின்றன. வன்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல் கடவுத் கஜா என்ற வரியெடுத்து பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

நிகழ்ச்சியை தொடர்ந்து மீண்டும் வான்கூவர் நாட்டிலிருந்து வான்கூவர் மாநிலத்தில் கனடாவிலிருந்து காஞ்சனா தரும் பாடல் கண்ணதாசா கண்ணதாசா என்று அழைத்து தவம் என்ற திரைப்படத்தில் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் என்ன தந்திடுவேன் என்று கூறும் ஒரு சதுரங்கம் திரைப்படத்து பாடல் வன்கூவர் மாநிலத்து வசந்தி தந்திருக்கின்றார். கேட்டுத்தான் பார்ப்போமே.

0: யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. ஹலோ, என்னாச்சு?
1: திரு, என்னாச்சு? ஏ திரு,
2: குட் மார்னிங் சார்.
3: திசைகள், நாங்க வாங்கறது இல்லையே.
4: நான் தானே போட சொன்னேன்.

இருக்கும் இனிமையான பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் ஒலிக்கின்றது நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேதீஸ் அவர்கள் தந்த பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து ஓ ஒரு பூஞ்சோலை என்று வரிகொண்ட வல்லவியோடு முழுவதையும் தருகின்றது.

அவரை தொடர்ந்து தருகின்றார் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் என் ரகசிய கனவுகள் என்ற வரி கொண்ட ஒரு பாடல் அலை என்ற திரைப்படத்திலிருந்து ரமணி தெளிவெடுத்து அனுப்பியிருந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள். மீண்டும் ஒரு பாடல். ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரம் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தரும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. தவம் ஒன்று செய்தேனே என்ற பாடலை பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்தவர்களை ABCD திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம்.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் காவிக்கினிய கீதங்களை கேட்டு மகிழும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பம் என்பதை தெரிந்து கொள்வோம். ராமன் தேடிய சீதை என்ற ஒரு திரைப்படம் பின்னாளிலும் வந்தது. அந்த திரைப்படத்தில் பாடிய பாடல் இப்பவே இப்பவே என்ற வரியை அடுத்து முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்து கேட்டு மகளை இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவள் உரியவள். ஆனால் என்னவள் இன்று தன்னுடைய தாய் நாடு சென்று வீழமணி திருநாட்டில் ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்தாலும் எங்களை மறக்காமல் மனம் படைத்தேன் என்ற வரி கொண்ட கந்தன் கருணை திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார். விடுமுறை

இப்பக்கத்தில் இறுதி பாடலை வளமை போல இன்றும் தருகின்றார் காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. நீதானா நிசம் தானா என்று கேட்டு பாடுகின்றது. நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்தில் இருந்து அன்பு

பாடல்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி சென்றது என்றுதான் கூற வேண்டும். கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் உங்களை நாம் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்கின்றேன். என்றும் அன்புடன் வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி சிந்தனை செல்வன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஐயாவின் 14வது படமான ஒரு கைதியின் டயரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. பொன் மானே கோபம் ஏனோ என்ற பல்லவியை தொடர்ந்து சரணங்களையும் தர வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் வணக்கம் கூறி எழுதிய வேளை வணக்கம் கூறி அந்த பாடலை நாங்களும் ஒலிபரப்புகின்றோம்.

0: தொடரும் ஒரு பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்து பாடல். திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகியால், தமிழ் இனியால் இவர்களும் கேட்க வேண்டும் என்று பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே என்று பாட வைக்கின்றார் அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள்.
1: கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு.

மூன்றாம் இத்திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம், கண்ணே கலைமானே என்று. கண்ணதாசன் ஐயா அவர்கள் இறுதியார்கள் எழுதிய பாடல் என்று அறிய கிடக்கும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தின வாழ்த்துக்களை தந்துவிடும் முறை விருப்பத்துக்கான இந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டு எழுதிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூர்லே மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர். ஒலிக்கும் அந்த பாடல் கண்ணே கலைமானே என்று, கண்ணதாசன் ஐயாவின் நினைவை நினைவூட்டிக் கொண்டு மூன்றாம் பிறையில் பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையை தொடர்ந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்தில் மீண்டும் ஒரு பாடல். அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடைந்த பூச்செண்டு என்ற வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு இணைந்து வருகின்றது கண்ணம்மா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்று எங்கள் எல்லோருடனும் கேட்டு மகிழ வேண்டும் என்று நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்களையும் உலகத் தமிழர்களோடு கேட்போம் வாருங்கள் என்று அழைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அம்மா, ஒரு முக்கியமான விஷயம்.
1: என்ன சோமா?
0: ஊட்டியிலிருந்து துரை வந்திருக்காருமா.
1: அப்படியா? எங்க?
0: அதோ

இதன் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து விடுமுறை நாட்களில் ஒலிக்கும் விடுமுறை கீதங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

தெட்டிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே பிரம்மர விருப்பத்தை அலங்கரிக்க இருக்கும் அடுத்த பாடல் நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணன் தந்த பாடல். சரவணன் தான் மட்டுமில்லாமல் தன்னோடு தங்கம் சரவணன் பெரியசாமி சோலை கிராமம் ஜனனி இவர்களையும் இணைத்து தருகின்றார் பாடுகின்றது அந்த பாடல். சொன்னால் தானே தெரியும் என்ற பல்லவியை ராணுவ வீரன் திரைப்படத்தில் இருந்தது.

இனிமையாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலேதான் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்ய கிருஷ்ணன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் வந்த திரைப்படம் ஜோடி என்ற திரைப்படம். 1999 ஆண்டு வந்ததென்றும் அந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகர் ஸ்ரீநிவாஸ் ஐயா அவர்களோடு சுஜாதா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் என்ற பல்லவியோடு மிகுதியையும் ஒலிக்க வைக்கின்றது. என்னுடைய விடுமுறை விருப்பம்

அதே திரைப்படத்து பாடலை மீண்டும் பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவரின் குரலிலே ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று பாட வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் உலகத் தமிழர்களோடும் நண்பர்களோடும் கேட்போம் என்று அனைவரும் கேட்டு மகிழ்வோம். இரண்டு பாடல்களுக்கும் இரண்டு குரல் மூன்று குரல்கள் வந்திருக்கின்றன. பேதத்தை அறிவோம்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வாழ்க வளமுடன் வணக்கம் என்று அன்போடன் கூறி எழுதியிருக்கின்றார் அன்பு உறவு உபய வேதாந்தபுரத்திலிருந்து சோமாஸ்கந்தன் அவர்கள். என் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த இந்த பாடல் எங்களுக்கு விருப்பமானது என்று அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கும் வேளையிலே அக்கறை பச்சை திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது அந்த பாடல், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று உயிரோட்டமாகும்.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வதும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பக்கி நாங்கள்

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடு தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அன்போடு அனுப்பி வைத்து கேட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். பொறியாளன் என்ற திரைப்படத்திலிருந்து ஏ புள்ளே ஏ புள்ளே என்று கூறும் ஒரு பாடல் இனிமையாக வரியெடுத்து அழகாக பாடும் புதிய பாடல்.

அவரை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் தீராதது காதல் என்று சேனா திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதியாக ஒரு பாடலை தருகின்றார். நீ வேண்டும் என்று கூறிப்பாடும் வர்ணஜாலம் திரைப்படுத்து பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இப்பொழுது முதல் காற்றாயல் பாடினோர் விருப்பங்கள், பாடினோர் நேயர் விருப்பம் பகுதியிலே இன்றைய பாடினோர் பாடல் நிகழ்வில் வந்து பாடி சென்றவர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்த வேளை அவை ஒலிபரப்பாகின்றன.

இது முதலில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையை தொடர்ந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் பாடியூர் பாடல்கள். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் வந்து தங்கள் சொந்த குரலிலே பாடி மகள வைத்தவர்கள் தாங்கள் விரும்பும் பாடலை பதிவு செய்த வேளை அவை ஒளிபரப்பாகின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் வேதாரணியம் மதுஸ்ரீ நீங்கள் தந்த பாடல். அழகான ஒரு பாடலை பாடி காட்டிவிட்டு நீங்கள் விரும்பிய பாடலாக மினுக்கி மினுக்கி என்ற பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் தங்கலான் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது.

இது முருகல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், அந்த பாடலை திருமயிலையிலிருந்து யோகா ராஜி அவர்கள் வந்து பாடிவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை தந்தார்கள். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது சிவகாமியின் செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து, மேளதாளம் கேட்கும் காலம் என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்ட பாடல் தான் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது யோகாராஜி உங்களுக்காக.

மேளதாளம் கேட்கும் காலம் விரைவில் வரும்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலும் சிதம்பரம் தேவநாதன் நீங்கள் கேட்ட பாடல். இனிய பாடல்கள் இரண்டை பாடி காட்டிய நீங்கள் தந்த பாடல் நீங்கள் சொன்ன படத்தில் அல்ல. இந்த பாடல் அஞ்சலி என்ற திரைப்படத்தில் இரவு நிலவு உலகை ரசிக்க என்ற பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. உங்களுக்காக கேட்போமே நாங்களும் இணைந்து ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல்கள் குடும்பத்தோடு வந்து இணைந்து அழகாக பாடி மகிழ்ந்த பொழுது முதலில் வந்து பாடிய மதுஸ்ரீயின் குடும்பம் அடுத்த பாடலாகி கேட்க விரும்புகின்றார். சிவசங்கர், சிவசங்கர் இனிமையான பாடல் ஒன்று விநாயகற்ற பாடலை பாடிவிட்டு நீங்கள் கேட்ட பாடல் நாங்க நாலு பேரு என்ற கருப்பு திரைப்படத்து பாடல் இப்பொழுது உங்களுக்காக ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான பாடல் சியாமலாவின் குடும்பம் என்ற சகோதரி வேதாரண்யத்திலிருந்து இன்று நீண்ட நாட்களுக்கு பின் காத்தலைக்கு வந்த அகிலா நீங்கள் அழகாக பாடி காட்டிய பாடல் ஒன்று. அந்த பாடலே வேண்டும் என்று கேட்டபடியால் அந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து ஆடியில செய்தி சொல்லி என்று வரியெடுத்து

இப்பொழுது நாங்கள் கற்க இருக்கும் இனிமையான பாடல் குடும்பத்தையே பாட வைத்து சென்று குதூகலமாக எங்கள் நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டு செல்ல பேருதவியாக இருக்கும் ஷியாமலா, நீங்கள் தந்த பாடல் இஞ்சிக்குடியிலிருந்து வேதாரண்யம் சென்றாலும் எங்களை மறவாமல் ஓடி வந்து பாடி காட்டினீர்கள். ஒரு பாடல் பாடிவிட்டு நீங்கள் விரும்பிய பாடலாக இப்பொழுது ஒலிக்க வைக்கின்றீர்கள். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து எங்கே நீயும் நானும் அங்கே என்ற வரியை தொடர்ந்து

சிறப்பாக நகர்ந்து சென்ற இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து இரு பாடல்களை ஒரு பாடல்கள் என்றெல்லாம் பாடி சென்றவர்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்த வேளையில் மல்லிகத்திலிருந்து மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களும் வந்து பாடிவிட்டு ஒரு பாடலை அந்த பாடிய பாடலையே தாருங்கள் என்று கேட்டிருந்தார். மூக்குத்தி பூமியிலே என்ற அந்த பாடல் மௌன ராகம் மௌன கீதங்கள் திரைப்படத்தில் இருந்தது.

0: அதே வேளையில் வந்து திருப்புகழ் பாடி மகள வைத்து இரண்டு பாடல்களையும் தந்த வளமையாக வந்து நிகழ்ச்சிகளை சிறப்பித்து செல்லும் அன்பு மகள் ரேவதி என்றும் அதே போன்று பாடி திருப்புகள் கூறி பொழிப்புகள் தந்தவர் தந்துவிட்டார் ஒரு பாடலை நீங்காத எண்ணம் ஒன்று என்ற விடியும் வரை காத்திரு திருப்பா திரைப்படத்து பாடலை இப்பொழுது இறுதி பாடலாக அந்த பாடல் ஒழித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
2: என்னங்க அது?

அன்பு உறவுகளே, நேயர்களே, பாடல்களை கேட்டோம். இனிமையான பாடல்கள். அதைவிட நீங்கள் பாடிய பாடல்கள் எங்களுக்கு தேனாக இருக்கின்றது. ஏனென்றால் சொந்த குரலில் தூரதேசத்திலிருந்து ஒரு தொலைபேசியிலே பாடி முடித்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் வல்லவர்கள் என்று கூறி மேலும் நாங்கள் அடுத்த நிகழ்வுகளை சந்திப்போம் என்று உங்கள் அனைத்து பாடல்களையும் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற நன்றி உணர்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வணக்கம் உறவுகளே, மூன்றாவது தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நேயர்களுக்காக சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் வெள்ளைக்காரத்துறை திரைப்படத்து பாடல். அம்மாடி உன் அழகு என்று முதல் வரியோடு பாடுகின்றது முழுவதையும் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் உங்களுக்காக.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்ற மனிதன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்தில் டி ராஞ்சி.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் கேட்கின்றோம். தீர்த்த கரையினிலே என்ற அற்புதமான பாடல், தைப்பொங்கல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தந்துவிட்டு இன்று நான் கேட்க இருக்கின்றேன், காற்றலையிலே வரும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். தமிழமணித்துறை நாடு மத்திய மாகாணம் கண்டியிலே விஜயராணி.

அடுத்து வரும் பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து கண்டாங்கி கண்டாங்கி என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட ஜில்லா திரைப்படத்தை தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் தனுஷன் அவர்கள்.

மேலும் ஒரு பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சொட்ட சொட்ட என்ற வரியை எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் சாந்தினி.

தொடரும் பாடலில் வரும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போமா? தமிழன் என்ற திரைப்படத்தில் ஜோடி குரலில் வந்து பாட வைக்கின்றார்கள், உள்ளத்தை கிள்ளாதே என்ற வரியோடு.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நீண்டகால உறவு. மேலும் மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கேதீஸ் அவர்கள் வசந்தமே அருகில் வா என்ற அமரன் திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு எனது பாடலையும் ஒலிக்க வையுங்கள் என்று சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். ஒரு பாடல், அடி வெள்ளக்கார வேலாயி என்று வரியெடுத்து பாட வைத்து கடை குட்டி சிங்கம் திரைப்படத்தில் இருந்து

93.3 தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது பாடல்கள். முதலில் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்த பாடல். என்னை தொடர்ந்தது என்ற வரியெடுத்த பாடல் மாமியார் வீடு திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல். வன்கூவர் மாநிலத்திலிருந்து உன்னை நினைக்கவே என்ற ஜே ஜே என்ற பாடல் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது கேட்போம்.

அது மட்டும் இல்லாமல் தருகின்றார் வசந்தி அவர்கள் ஒரு பாடல், ஒன்னும் தோணல என்ற படவா என்ற திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது, கேட்போமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடல்களையும் கேட்போமா? சிங்காரப்பூமியாம் சிங்கப்பூர் என்று நான் கூறும் வேளையிலே அங்கிருந்து அன்பு மகாலிங்கம் ஒரு பாடலை தொடுத்து விட்டிருக்கின்றார். குறுக்கு சிறுத்தவளியே என்று பாடுகின்றது முதல்வன் திரைப்படத்தில் இருந்து.

பாடலை கேட்க இருக்கும் போலே அது ஐரோப்பா கண்டத்து சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஜெனீவா நகர் நிரேஷன் தந்த பாடல் வில்லு திரைப்படுத்த பாடல். நீ கோபப்பட்டால் என்ற முதல் வரியை எடுத்து பாடுகின்றது எங்கே செவிமடுப்போம்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் நிச்சயமாக ஒரு பாடலை தருவாள் என்று தெரியும். ஆனால் அவர் இன்று ஈழமணி திருநாடு தாயகம் சென்று ஓய்வெடுக்கும் வேளையிலே மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு திரைப்படத்து பாடலை கண்ணா வருவாயா என்று உருக்கமோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாடல்களை எல்லாம் கேட்டு மகளும் வேளையிலே என்னுடைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து எனது பாடலையும் தந்து நிறைவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் என்று கூறுவது போல கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படுத்து பாடலை தாஜ்மஹால் ஒன்று என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள்.

இதுவரை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள், திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் வேளையிலே மகள்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் நிகழ்ச்சியில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்போடு தமிழோடு வளமாக.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கியிருக்கும் பாடல்களை கேட்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் காதோரத்திலும் அதை கேட்டு ரசிக்க இருக்கும் நேயர்கள் செவிக்கும் இன்பமாக ஒலிக்கும் பாடல்களுள் முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் கற்பூரம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த திரைப்படத்து பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்பு உறவு அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள், தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து. அவர் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள் செவிமடுக்க காத்திருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த இனிமையான பாடல். நிலவே உனக்கு தடையேது என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும்

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் 13வது திரைப்படத்து பாடல் புதுமை பெண் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் ஓ ஒரு தென்றல் புயலாக மாறி என்ற வரியை கொண்டு அற்புதமாக பாடுகின்றது. இந்த பாடலை புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மீள ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த வேளையிலே விஜயராகவன் அவர்களே உங்கள் பாடல் ஒலிக்கின்றது. நாங்கள் முனைகின்றோம்.

வரும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே.

இவளது பெருதிரம் உடைத்துவிடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையர்கள் சிறைகளை உடைத்துவிடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிரம் உடைத்துவிடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையர்கள் சிறை

செண்பகத் தோட்டம் திரைப்படத்து பாடல் ஒன்று சின்ன சின்ன பாவாடை என்று வரி எடுத்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை இன்று நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களோடு தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி, சோலை கிராமம் இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கின்ற இனிமையான பாடல்களை காதுக்கினிய கீதமாக கேட்டு நெஞ்சிரிக்க கேட்கின்றோம். விடுமுறை விருப்பத்திலே மக்களை பெற்ற மகராசி என்ற ஒரு திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு அற்புதமான பாடல் ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற உண்மை காதல் மாறி போகுமா என்ற வரியையும் இணைத்து பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று கேட்டு எழுதியிருக்கின்றார். விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வேளையில நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். ஜெகபர் ஷாதிக் அவர்களே வளமை போல இன்றும் உங்களோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு பாடுகின்றது ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற வரி என்ற பாடல். இந்த பாடலின் முக்கிய குறிப்பு, இந்த பாடல் நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த வேளை பிரபல வில்லன் பாத்திரம் ஏற்று நடித்து புகழ் பெற்ற எம் என் நம்பியார் ஐயா அவர்கள் இளமையிலே கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த பாடல் அவருடைய ஊடல் காட்சி பாடலாக அற்புதமாக அமைகின்றது.

பதினாறு வயதிலே என்ற ஒரு திரைப்படம் வந்ததென்றும் அதிலே ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்று வரியெடுத்து பாடியதாகவும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபியவர்கள் என்று வணக்கம் கூறி எழுதிவிட்டு தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார் அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களையும் அணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நூற்றி ரெண்டு பொண்டாட்டியும் வாக்கு முட்டை போட்டு.

சுத்தம் பண்ண உனக்கு சம்மதம் தானா காக்கையில்லா.

கொட்ட கொட்ட வருகிறதம்மா, சிங்கீரமா பெறுகிறதம்மா.

0: கதறின் கதறின்
1: மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொண்டியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள்

ஒலித்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு மீண்டும் வருகின்றது பாடல்கள். அதில் முதலில் வரும் பாடல் உதய கீதம் திரைப்படத்து பாடல். 1985 ஆண்டு திரைக்கு வந்ததென்றும் இசை அரசியஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் என்றும், தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே என்ற பாடலை தாருங்கள் என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் தந்து உறவுகளோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்கள்.

இந்த வேளையில் மீண்டும் ஒரு தடவை உதயகீதம் திரைப்படத்தில் அதே பாடலை பாடும் நிலா டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம் ஐயா பாடியிருக்கின்றார்கள். தாருங்களேன் என்று கேட்ட வேளையிலே தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே என்று வரி எடுத்து பல்லவியோடு சரணத்தையும் தர தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் வரும் விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் விடுமுறைக்கு விருப்ப கீதங்களாக ஒலிக்கின்றது. தூக்கு தூக்கி திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. ஆணும் பெண்ணும் அழகு செய்வது ஆடை என்ற ஒரு பாடல். அன்பு ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அனுப்பி வைத்தபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இத பாத்தீங்களா, பம்பளப்பட பளபளப்பட பளிருங்குது பார், புடவே பளிருங்குது பார், இத பாட்டி கட்டினா குமரி போல நோட்டம் காட்டும் பார், புடவே நோட்டம் காட்டும் பார், பப்பளப்பள பளபள பப்பளப்பள பளபள பப்பளப்பள பளபளப்பள பளிருங்குது பார்.

ஒண்ணு போட்டடிச்சா சுருங்கி போகாது, சரிகே சுருங்கி போகாது. தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது. தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது. இப்பொழுது இப்பொழுது இந்த ரகத்தில் ஒன்னே ஒண்ணுதான், இருப்பது ஒன்னே ஒண்ணுதான். இதை எளிய விலைக்கு விட போறேன், வேணுமின்னுதான் உங்களே வேணுமின்னுதான். இதை பாத்தீங்களா, நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நாஜோக்கா போட்டுக் கொள்ளுவாங்க. நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம்

0: இது மாட்டு தோலை போல் இருக்கும் மூட்டு போட்டு கட்டுகின்ற மகமதியர் கேட்ட லுங்கி.
1: நூறு பணம், ஐம்பது பணம், ஒன்பது பணம், அஞ்சு பணம், ரெண்டு பணம், ஒரு பணம், அரை பணம்,
2: பத்து பணம்,
1: பத்து பணம், பத்து பணம், பதினோரு பணம்,
2: பன்னெண்டு பணம், பன்னெண்டு பணம்,
1: ஐயா பன்னெண்டு பணம், ஐயா பன்னெண்டு பணம். இன்னும் யாராவது ஒரு ஒரு அறையை ஏத்துங்கள.
3: பன்னெண்டரை
1: பணம், அம்மா பன்னெண்டரை பணம், பன்னெண்டரை பணம் ஒரு தரம், பன்னெண்டரை பணம் ரெண்டு தரம், பன்னெண்டரை பணம் விட போறேன், பன்னெண்டரை பணம் மூணு தரம் விட்டாச்சு. இந்த அம்மா ஐம்பது பணம், ஐம்பது பணம், ஐம்பது பணம், பாட்டி ஐம்பது பணம் விட்டாச்சு. அனுபவி, இதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்க போறேன். பத்து பணம், பத்து பணம், பத்து பணம், பத்து பணம் விட்டாச்சு. அஞ்சு பணம், அஞ்சு பணம், அஞ்சு பணம் விட்டாச்சு. நாலு பணம், நாலு பணம், நாலு பணம், நாலு பணம் விட்டாச்சு.
4: இதை பாத்தீங்களா, இந்நேரம் எல்லாம் விட்டது பெருசு, இப்ப விட போறது சிறுசு. மூக்கு பொடி போடுகின்ற மூளையுள்ள ஆளுகளுக்கு முக்கியமாய் வேணும் இந்த

0: இனிமே விடமாட்டேன், ஏலம் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன்.
1: ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திலே எனது பாடலையும் தாருங்களேன். அம்மா பிள்ளை என்ற திரைப்படத்து பாடல்தான் நான் கேட்கின்றேன். அந்த பாடல் இனிய தென்றலே இரு கைகள் வீசி வா என்று அழகாக பாடுகின்றது. இந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

ஐயா அவர்களின் குரலில் கேட்க விரும்புகின்றோம் என்று வணக்கம் கூறி வளமுடன் வாழ்க என்றும் கூறி அன்போடு கேட்டிருப்பவர் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் ராஜலட்சுமியுடன் என்று மீண்டும் வாழ்க வளமுடன் என்று கூறி கேட்டவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இசைக்கும் தேனான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நிலாவே வா சொல்லாதே வா என்ற அற்புதமான ஒரு பாடலை பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்

பாடங்களாக இன்னும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அன்பு உறவு வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள். இதுவரை வராத பாடல், கேட்காத பாடல், இது இவர்களின் கதை என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல். என் தேவனே உன்னிடம் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது மஞ்சுளா உங்களுக்காக. உறவுகளும்

உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை தருகின்றார். பாலக்காடு கேரள மாநிலத்திலிருந்து சர்வம் என்ற திரைப்பட பாடலை ரதீஷ் அவர்கள் சிறகுகள் வந்தது என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல். அந்த

இத்தனை பாடலையும் கேட்டீர்கள் என்று விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வரையில் எனது பாடலையும் தாருங்களேன். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்பது போல் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோஜ், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் மதுரே என்ற திரைப்படத்திலிருந்து கண்டேன் கண்டேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

உறவுகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்கள் நலமன்ற நல்ல செய்தியையும் தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் பாட்டுக்கு பதில் பாட்டு அன்பு உறவினர்களின் நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர்கள் என்று கூறும்பொழுது வந்து இணங்கி பங்களித்து பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு 200 பாடல்களை குவித்துச் சென்று அன்பு உறவினர்கள் அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை ஒரு சிலர் எழுதியிருக்கின்றார்கள். சிலருக்கு அவர்கள் தந்த பாடல்களிலிருந்து நல்ல பாடல்களை தெரிவு செய்து விருப்பமாக இருக்கும் என்று அதையும் ஒளிபரப்பாகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இப்பொழுது. மொத்தம் 7 உறவினர்கள் வந்து 200 பாடல்கள் வரை தொகுத்து தந்துவிட்டு பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல்களிலிருந்து தெரிவு செய்யும் பாடலாக முதலில் வர இருக்கும் ஒரு பாடல் எங்கள் குழந்தை நட்சத்திரமாக எங்களுக்கு வந்து இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே வந்து போட்டியுடன் வந்து இணைந்து கொண்ட இளம் சிங்கம் சிவசங்கரன் வீரரணியத்திலிருந்து வந்திருந்தார். அம்மா சியாமராவோடு இணைந்து போட்டியிலே பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்து எல்லோருடைய பாராட்டையும் பெற்றவர். அதற்காக அவரது பாடலை முதலில் தருகின்றேன். அவர் விரும்பி கேட்ட பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து மண்ணிலே ஈரமுண்டு என்ற பாடல். எங்கே கேட்போமா, அவரோடு இணைந்து நாங்களும் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் உறவுகளோடு உறவுகளாக வந்து இணைந்து குறைந்த நேரமாக இருந்தாலும் நிறைவாக பாடல்களை தந்து எங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டி சென்ற அன்பு மஞ்சுளா அவர்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மஞ்சுளா இணைந்ததை இது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு விருப்பமான பாடல் ஒன்று வந்தது என்று எழுதியிருக்கின்றார். தங்க மீன்கள் திரைப்படத்து பாடல், இதை கேட்க விருப்பம் என்றும் எழுதியபடியால் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்று அழகாக பாடுகின்றது அந்த பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில்.

நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாட்டுக்கு பதில் பாட்டு, விருப்ப பாடல்கள் பங்கு பற்றிய உறவினர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது. அடுத்து ஒரு பாடலை கேட்க இருக்கணும். அந்த பாடல் இடையிலே வந்து வலைத்தளம் பிழையாக இருந்தாலும் இணைந்து சிறப்பித்து எங்களோடு இறுதி வரை இணைந்த அன்பு கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து வந்திருந்தார் அல்லவா. அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடலை தெரிவு செய்து ஒலிபரப்புகின்றது. பூ பூவா பூத்திருக்கு என்ற திரைப்படத்து பாடலைத்தான் அவர் சொற்களை கண்டுபிடித்துவிட்டு தந்த பாடல்களுள் சிறப்பானது என்று எண்ணி ஒலிபரப்புகின்றோம். பூ பூத்த செடியை காணோம் என்ற வரி எடுத்து வருகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து அடுத்த உறவுபாயாக யார் இணைகின்றார் என்றால் நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். ஓம் நம சிவாய என்று அந்த அன்புடன் இணைந்து இனிமையாக எங்களோடு கலந்து சிறப்பித்து நல்ல நல்ல பாடல்களை தெரிவு செய்த வேளையிலே அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடலாக நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படுத்து பாடல் ஒளிபரப்பலாம் என்று எண்ணி தருகின்றேன். தேவா உங்களுக்கான பாடல் பாடுகின்றது, பார்க்க பார்க்க சிரிப்பு வருது என்ற பாடல்.

கண்ட கண்ட உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்கிற அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான் அந்த உரத்தில் கூட.

அஞ்சாதி, நான் அஞ்சாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு நம்மிடையே ஊரு உண்டு, அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று அந்த

ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இணங்க வேண்டும், இயங்க வேண்டும், சிறக்க வேண்டும் என்று வருவார். ஆனால் அவருடைய கால நேரங்கள், அவருடைய பணிகள் காரணமாகவும், வீட்டு சூழல் காரணமாகவும் அவரது பாதையிலே திரும்பி விடுவார் எங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள். அவர் வந்து நேரலையில் கேட்கும் பாடலாக இருந்தாலும் சரி, பாட்டுக்கு பதில் பாட்டு தரும்பிலையும் தருகின்ற பாடல்களாக இருந்தாலும், அநேகமாக அவருக்கு விருப்பமான பாடல்கள்தான் அதிகமாக தந்து கொண்டு செல்வார். முழுமையாக தருவார், சரியாக தருவார். அவர் தந்த பாடல் இன்று ஒரு பாடல், டாக்டர் சிவா திரைப்படத்து பாடலாக தெரியப்பட்டு அவருக்காக ஒளிபரப்புகின்றோம், மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடல். இது

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சிறப்பான பாடல்களாக இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு 200 பாடல்களை தந்தவர்களுக்கான விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு பாடலை தர இருக்கின்றோம். அந்த பாடலை நீண்டகால உறவு எங்களோடு வந்து இணைந்து பங்கு பெற்று காற்றலையை சிறப்பித்து கருத்துகளையும் தந்து பதிவுகளையும் தந்து மகிழ்ந்து கொள்ளும் அன்பு மகள் ஷியாமலா, நீங்கள் இன்று 2வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அநேகமான பாடலை தந்து கிட்டத்தட்ட 67 பாடல்களை தந்து 2வது இடத்தை பெற்றுக்கொண்ட உங்களுக்காக ஒரு பாடல் நீங்கள் விரும்பியபடி எழுதியிருந்தீர்கள். கவலை இல்லாத மனிதன் என்ற திரைப்படத்து பாடல் அழியாத ஒரு காவிய தத்துவ பாடல். பிறக்கும் போதும் அழுகின்றாய் என்று ஆரம்பிக்கும் ஜே பி சந்திரபாபு ஐயாவின் குரலே உங்களுக்காக உங்கள் விருப்பமாக பாடுகின்றது இன்றைய பாட்டு சவாரி. விருப்பமாக

0: பெருமையாக ஒரு பாடல் இன்று வந்தவர்களுள் சந்தனராஜ் அவர்கள் வளமை போல வந்து விளையாடி இன்றும் தன்னுடைய பெயரை நிலைநாட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த முதலாவது இடத்தை விட்டுக் கொடுக்காமல் அவர் ஷியாமலாவை விட 5 பாடல்கள் அதிகமாக தந்து 72 பாடலை குவித்தபடியால் அவர் முதலாவது நிலையில் இருக்கின்றார். மகிழ்ச்சியோடு அவர் தந்த 72 பாடல்களுக்குள்ளும் ஒரு பாடலை நான் தெரிவு செய்து அவருக்காக தருகின்றேன். எல்லோருக்கும் அது நீண்ட காலத்துக்கு முன் கேட்ட பாடல், இப்பொழுது கேட்க வேண்டும் போல் இருக்கும். தான் இந்திரா திரைப்படத்தில் தான் இந்த பாடல், அவருக்கு இந்த பாடல் ஒளிபரப்புகிறோம் என்று தெரியுமோ தெரியாது, ஆனால் எதிர்பாராமல் கேட்டுவிட்டு மகிழ்ச்சி அடைவார். இந்த பாடலும் நான் கொடுத்தேனா என்று எண்ணுவார். ஓடக்கார மாரிமுத்து என்று நகைச்சுவையோடு பாடுகின்றது. கேட்போமா அந்த பாடலை?
1: என்ன விட நல்லா பாட்டு படிக்கிறது? ஏய், யாரப்பா அது?

0: மாணிக்கம் பொண்ணு சௌக்கியம்
1: நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது. இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து நீண்ட நேரம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இணைந்து சிறப்பித்த அன்பு உறவினர்கள், கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நேயர்களுக்காக அவர்கள் தந்த பாடல்கள் நகைச்சுவையாகவும் தத்துவமாகவும் அவர்களுக்கே தெரியுமோ தெரியாத உறவுறுப்பாக துரிதமாக வந்து இயங்கி மொத்தம் 200 பாடல்களை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல்களுக்குள் யார் யார் இத்தனை பாடல்கள் தந்ததும் முன்பே கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை தெரிவு செய்தும் அவர்கள் தெரிவு செய்த தந்தும் இணைத்து பாட வைத்திருக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்து வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். பங்கு பற்றிய அத்தனை பேருக்கும் என் நல்வாழ்த்துக்கள்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

அன்பான காலை நேர வணக்கம். இது கனடிய நேரம், சரியா 11:04 இந்திய இலங்கை நேரம், சரியாக 9:35. நடந்தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையில் நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா நலம் தானே. இன்றைக்கு கதம்ப நிகழ்ச்சியில என்ன சொல்லல பாட்டு எடுத்து வர கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு. சரி, அது ஒரு என்ற சொல்லு, ஒரு அது அந்த ஒரு என்ற சொல்லு முதலில் வரக்கூடியதாக நீங்க கொண்டு வர வேண்டும். ஒரு முறை ஒரு ஒரு ஒரு என்ற சொல்லு பாடல் தொடக்கத்தில் வரக்கூடியதாக, கூடிய அளவு பாடல் தொடக்கத்தில் வரக்கூடியதாக நீங்க கொண்டு வரணும். ஒரு அது பாடலோட தொடக்கத்துல வரணும். எங்க பாக்கலாம், எத்தனை பேர் கொண்டு வர்றீங்கன்னு பாக்கலாம். முதல் கணி என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் கண்ணனுக்கும் சொல்லிட்டேன்னா அன்பை தெரிவிச்சு கொண்டு கண்ணனுடைய பாடல் ஒன்றை எடுத்து வருகிறேன் காட்டிலையில். கேட்டுவிட்டு நீங்க கேட்டுக்கொண்டு காட்டிலைக்கு வருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 5 1 4 5 1 9 2 3 7 9 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். கண்ணன் பாடல் ஒன்று காட்டிலையில் வருகிறது. ஆஹா, பாட்டு இந்த பாட்டு எடுத்து வர முடியாது. சரி, இன்னும் ஒரு பாட்டை பார்க்கலாம்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் முதல் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் சாத்தூர் ரமேஷ்.
1: அம்மா
0: வணக்கம். வணக்கம்
1: அம்மா. முதல் நேர்
0: சாத்தூர் ரமேஷ்.
1: வணக்கம் அம்மா.
0: ஆஹா, ஒரு சந்தோஷம் தான் முதல் நேர். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். முதல் நேரா ஓடி வந்து சின்ன பிள்ளைகள் இந்த
1: அம்மா சாப்பிட்டாச்சுங்களா?
0: சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டுட்டேன்.
1: அம்மா கேட்டேன், அதான் ப்ரோக்ராம் கேட்டேன், வெறும் மியூசிக்கே போட்டுருந்தது.
0: இப்பதான் போட்டேன்
1: உங்களுக்கு முதல். ஆமாம்மா, அதான் உங்களுக்கு கால் பண்ண பார்த்தேன். என்னம்மா ஒரு மியூசிக்கே போட்டுருக்கு, நம்ம நிலையத்தில் பாட்டு எதுவும் போடலையா என்ன கேட்கலாம்
0: பார்த்தேன்.
1: டக்குனு கட் ஆகி உடனே நீங்க தலைப்பு
0: சொன்னீங்க,
1: அடுத்த செகண்ட் போட்டேன் உங்களுக்கு.
0: அடுத்த செகண்ட் உடனே போட்டீங்க. அது இந்த சின்ன, அதாவது முதலாம் வகுப்பு சின்ன குழந்தைகள் அந்த அறுவரி வகுப்புல குழந்தையா இருந்த டீச்சரை பார்த்தா ஓடி வர யார் முன்னுக்கு
1: போனான். யாரு ஃபர்ஸ்ட் வரவோ, யாரு ஃபர்ஸ்ட் வரவோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்
0: ஓடி போயிருவாங்க. அப்படி இருக்குது. சரி, ஒரு ஒரு
1: அம்மா ஐயா அப்படி இருக்காரு,
0: நல்ல சுகமா இருக்காருங்க. அவங்க அப்பா நல்லவன், நல்ல சுகமா இருக்காரு.
1: நீங்க அம்மா அப்பாவும் நலம் வந்தா நாங்க அனைவரும் நலம்.
0: நல்லம்
1: ஒரு பக்கம் ஒரு கண்ண சாக்கிரா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. அதே பாடல்மா,
0: அந்த பாடல் உங்களுக்கு. ஒரு பக்கம் பாக்குறா,
1: சரி பேசுறாங்கம்மா.
0: கொடுங்க கொடுங்க. வணக்கம் ஈஸ்வரி. ஈஸ்வரி வணக்கம். ஈஸ்வரி வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம் ஈஸ்வரி. எப்படி இருக்கு நீங்க? எப்படி இருக்கு நீங்க?
2: நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா?
0: நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கேன். எப்படி சிரிச்சவன்?

0: நல்லா இருக்குமா? சுஷ்டிதாசனா சந்தோஷமா நினைப்பீங்களா?
1: அப்படி இல்ல, எப்பவும் நான் என்னுடைய வாழ்த்தால் தான் திரிச்ச வண்ணம் இருக்கு. அப்பதான் ஹெல்த்தியா நல்ல 100 ஆண்டு காலம் நல்ல திடமா உற்சாகமா இருப்பீங்க. கலகலகலாண்டு நீங்க ஒரு பாட்டு கேளுங்க பாப்பா. ஒரு ரெண்டு தொடங்குற பாட்டு.
0: ஒரு
1: ஒரு ஒரு என்ற சொல்லல தொடங்கணும், முதல்ல தொடங்கணும்.
0: ஒரு பெண்ணை பார்த்த
1: சூப்பர் சூப்பர்.
0: நானும் ஏதோ ஒண்ணு சொல்லிடுறேன்.
1: சூப்பர். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் ஒளி இல்லை, கண்ணை
0: பார்த்து.
1: சூப்பர். ஒரு பெண்ணை பார்த்து.
0: சரி,
1: நன்றி நன்றி நன்றி. உங்கள் ரெண்டு பேருக்கு அந்த பாடல் எடுத்து வர்றேன். நன்றி, வணக்கம் இருவருக்கும். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. கெட்டிக்காரி, ஒரு பெண்ணை உடனே சொல்லிட்டேன். ஆஹா, ஒரு பெண்ணை பார்த்தேன். சரி, எனது பாடலை தொடர்ந்து கொண்டு உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன்.

0: பக்கத்திலே இணைந்து கொள்ளுவேன் அன்பு உறவு முத்துவேல். வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறேன். ரமேஷ் இருக்கிறாரா, லைன்ல இருக்காரா?
0: அவர் விடுபட்டு போயிட்டார். நீங்க பேசி இருக்கலாம், விடுபட்டு போயிட்டார். அவர் விடுபட்டு இரண்டு இலக்கங்கள் இருக்கிறது. மற்ற இலக்கத்தையும் நீங்கள் அழைக்க வேண்டும், நான் பதிவு செய்து கொள்வேன். நீங்க இந்த இலக்கத்துல ஒருவர் பேசுகிறார் என்றால் அடுத்த இலக்கத்துக்கு வந்தா நீங்கள் பேசலாம் அவரோடு. நீங்க உங்களுக்கு ரமேஷ தெரியுமா? உங்களுக்கு
1: சாத்து ரமேஷ் எனக்கு அறிமுக நேயர். அதாவது நான் எம்டிஆர் எஃப்எம்ல அறிமுகமாகும் போது முதன் முதலில் எனக்கு வாழ்த்து கூறியவர் அவர் தான்.
0: அவர் தான் கலகலன்னு பேசுவார், இந்த வானொலியோடு இணைந்திருப்பார் அவர்.
1: ஆமா, அறிமுக நேயர்னா நேர் நேரத்தில் நான் பாடல் பதிவிடும் போதே எனக்கு உடனே எனக்கு போன் பண்ணி நான் சாத்து ரமேஷ் பேசுகிறேன் வாருங்கள் வெல்கம்
0: என்று சொல்லிவிட்டார்.
1: உங்களுடைய
0: நிகழ்ச்சி வந்து நான் நாளை இன்றைக்கு நான் எடுத்து வந்திருக்க வேண்டும். நான் எடுத்து வரக்கூடிய நிலையில இல்லை. என்னுடைய நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு மணி நேரத்துக்கு முதல் அந்த நிகழ்ச்சியை எடுத்து வரணும். ஆனா நீங்க உங்களுடைய நிகழ்ச்சியை போட்டு எல்லாரையும் எடுத்து வந்து பயமுறுத்திய பின்பு நான் காட்டலையில இருக்கேன். அப்படித்தானே? என்ன சிரிக்கிறீங்க?
1: கண்டிப்பாக,
0: என்ன சிரிக்கிறீங்க?
1: கண்டிப்பாக இல்ல இல்ல, கண்டிப்பாக அது இரவு நேரத்தில் மட்டும், இரவு நேரத்தில் மட்டும் தான் பேய் பாடல்கள் உலா வர வேண்டும். இரவில் தானே பேய் உலா வரும்.
0: ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் எங்களை சொல்லி சொல்லி நாங்கெல்லாம் சின்ன உங்களுக்கு அந்த மியூசிக் எடுத்ததுலயே எனக்கு ரெண்டு நாளா நித்திரம் இல்லை. வீட்டுல எல்லா லைட்டையும் போட்டு தான் நான் அல்லாண்டி கொஞ்சம் ஒரு சின்ன வெளிச்சத்திலேயே வந்து எல்லா இடமும் உலாவி தெரிவேன். இது உங்களுடைய அந்த தொகுப்பை எல்லாம் பார்த்த அப்புறம் இப்ப நான் எல்லா லைட்டும் போட்டு தான் எல்லா இடமும் போய்
1: வரேன். நிறைய சிரமம் கொடுத்து விட்டேன் போல இருக்கிறது.
0: இல்ல இல்ல, சின்ன ஏதாவது ஒன்று ஆடுனா கூட பயமா இருக்குது. ஏன்னா நீங்க எடுத்து வந்த பாடல்களும் அதுவும் எல்லாம் ஒரே மாதிரி ஒரு பயமா இல்லையா இருக்கிறது.
1: மற்ற மோகினி இன்னும் ஒரு படம் பார்க்கும்போது
2: ஜெகன் மோகினி போட்டுருக்கோம்,
1: அதுல வந்து ஒரு மனித உருவம் வந்து ஒரு வெள்ளை வெள்ளர்னு துணியில தச்சு போட்டு நீண்ட முடி போட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி உருவம் வந்து ஸ்கெல்டன் தெரியல எனக்கு.
2: தெரியல
1: ஒரே புகை மட்டும்தான் தெரிஞ்சது.
2: அதனால அம்மா அம்மா நம்மள வந்து நிறைய பேர் பாத்துருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் ஆண்டவன் செயல்ல இந்த 44 வயசுல இது வரைக்கும் நான் எதுவும் பாக்கலம்மா. இது வரைக்கும்
0: இன்றைக்கு நீங்க பாப்பீங்களா? நீங்க சரியா கவலைப்படுறீங்க, இல்ல பாக்கல கவலைப்படுறீங்க, அதனால இன்றைக்கு இருக்கா நீங்க பார்த்தா நல்லா இருக்கும்.
2: பக்கத்துல உட்கார சிச்ச தூங்கும் அப்படியே நீ மூச்சு இருக்கும் நான் தூங்கி இருப்பேன்
1: சொல்லுவேன். இன்னொரு விஷயம் சொல்றேன்
2: சார்,
1: சிறு வயதுல எங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கும்போது தூங்கிட்டேன். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வெளியில வந்து ஒரே மக்கள் சத்தம். ஆமா ஆமா, 5:30 6 மணிக்கு எந்திரிச்சு வெளியில வந்தோன்னா என்ன என்னன்னா யாரும் பயப்படக்கூடாது. என்ன என்ன வெளியில வந்து கேட்கும் பொழுது அப்புறம் வந்தாங்க, முதல் நாள் வந்து ஈவினிங் மாலையில வந்து ஒரு தகனம் பண்ணிருக்கிறாங்க. தகனம் பண்ணது வந்து பக்கத்துல இருந்து ஒருத்தர் எப்போதும் இருப்பாரா அந்த மாதிரி யாரும் இல்லைங்க அன்னைக்கு. அதுல என்னன்னா ராத்திரி வந்து உடம்பு எரிஞ்சு அந்த உருவம் வந்து ஏந்திரிச்சு வெளியில நடந்து வந்திருக்கு.
2: நடந்து வராது சார், அது நேரத்தில் நடந்து வராது.
0: கொஞ்சம் பாருங்க.
2: ஓகேம்மா, சொல்லுங்க.
0: அவர் சொல்ல முடியும், பாருங்க சொல்லுங்க. நடந்து
1: காரணத்தை சொல்றேன். அதாவது சிதையிலிருந்து எந்திரிச்சு ஒரு 10 ஸ்டெப் நடந்து வந்து வரப்புல தடுக்கி அப்படியே கீழே விழுந்துருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து சூடு ஏறும் பொழுது, அந்த சூடு ஏறும் பொழுது அது நரம்பு தெரிக்குமா.
2: ஆமா ஆமா,
1: அப்ப வந்து போய் பகல்ல போய் பார்த்தோம்னா உடம்புல வந்து பாதி எரிஞ்சிருச்சு,
2: எலும்பு
1: மட்டும் ராத்திரில அது எரியும் பொழுது யாராவது பாத்துருந்தாங்கன்னா
2: என்ன ஆயிருக்கும்.
0: இல்ல இல்ல
1: ஹார்ட் அட்டாக்
2: பாக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடும்.
0: இல்ல
1: ஹார்ட் அட்டாக் எல்லாம் வாயுக்கள் ரத்தம் வந்துடும்.
2: அது உண்மை சார், அது உண்மை. செகண்ட் அப்படிதான் இருக்கும். அது வந்து சார் அது எரியும் போது அது செத மொத்த எரிஞ்சிடுது போல அந்த ஸ்டிக் ஆயிடுது, ஸ்ட்ரைட்டா எரிந்து நிக்குது. டக்குனு அடிப்பாங்க, அங்க கூட இருக்க அடிப்பாங்க, கும்பு அடிப்பாங்க. ஆள் இல்லனாக்கா அடிக்கிறாங்க, ஆள் இல்லனாக்கா நடந்து வரும்.
1: அதுதான்
2: ஆள் இருந்தா டக்குனு அடிச்சிடும், கே வீந்துடும் பொத்துனது.
1: மனதில் அப்படியே பதிந்தது. இப்ப இடையில வந்து ஒரு அஞ்சாறு மாசம் இருக்கும். ஒரு நாள் காலையில வந்து என் பாப்பாவை பாக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வரேன். கிளம்பி ஒரு வந்து என்னுடைய பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு ஒரு பர்லாங் நடந்து போகணும். நான் வீட்டை விட்டு வெளியில வரேன். வெளியில வந்தோன்னா அந்த என் வீட்டு வாசல ஒரு கோயில் இருக்கு, கோயிலுக்கும் பக்கத்துல ஒரு சிகப்பு நாய் ஒண்ணு நின்னுட்டு இருந்தது.
2: என்ன கோயில் சார்
1: அது? வந்து காளியம்மன் கோயில்.
2: காளியம்மன்
1: காளியம்மன் எங்க கிராமத்தோட காவல் செய்யும். அது நுழைவாயில்ல அந்த காளியம்மன் கோயில் இருக்கும் ஒவ்வொரு கிராமத்திலயும்.
2: ஆமா இருக்கும்.
1: அது நான் வந்து அத ஸ்டெப் கால் வச்சோம்னா அந்த நாய் வந்து என் பின்னாடியே நான் பஸ் ஸ்டாண்ட் போற வரைக்கும் வந்தது.
2: கூடவே வந்தது.
1: என்னோட எனக்கு துணையாகவே வந்தது. எனக்கு
2: துணை அம்மன் அம்மன் உங்க கூட வந்திருப்பாங்க. அம்மன் உனக்கு போய் எனக்கு வந்துருக்கும். உங்க கூட வந்திருக்கும்.
1: இல்ல எனக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியம். எப்படி இது அந்த நான் பார்த்ததே இல்ல. திடீர்னு அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து கூட நடந்தது. அதுக்கப்புறம் திரும்பி பாக்குறேன் அந்த நாயை காணும்.
2: இருக்காது, காணாம போயிடும்.
1: அது எப்படி
2: உண்மை சார்
1: என்னன்னு எனக்கு தெரியல.
2: அது உண்மை சார், அது உண்மை.
1: அது
2: என்னன்னாக்கா நாம கூட வந்து வேலை சேர்ந்து இப்ப கம்பெனி வீட்டுக்கு வரும்போது நாம கூட ஒருத்தர் பேசிட்டு வர மாதிரி கூடவே தோணும். ஆனா நம்ம வீட்டு கிட்ட வந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல ஆள் இருக்க மாட்டாங்க, துணைக்கு கூடவே வருவாங்க. இப்ப இரவு நேரத்துல பேசிட்டு உடம்பு மெய் சிலிக்குது எனக்கு. இப்போ அத பத்தி மெய் சிலிக்குது உடம்பு. இப்ப
0: நீங்க கொஞ்சம் பாருங்க, அவங்க பேசிட்டு வரும்போது அவங்க உருவத்தை நீங்க பாப்பீங்களா?
2: இல்லம்மா உருவம் தெரியாதம்மா.
0: அப்ப எப்படி நீங்க பேசிட்டு வரீங்க?
2: பக்தியா அதாச்சு பேசிட்டு இல்லம்மா. நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க, டிகிரியும் குடுத்துருவாங்க. நீ பயப்படாம வீட்டுக்கு போ, டிகிரியும் வரும். நம்ம மனசுக்குள்ள ஒரு டிகிரி வரும், அப்பதான் ஒரு ஆளு நம்ம உடம்பு முடிக்கிறாம தெரியும் நம்மளுக்கு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட் யாராவது ஃப்ரெண்ட் ரூபத்துல யாராவது நமக்கு நீ டிகிரியுமே கல்லம் போ, நான் பாத்துருமா அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
2: இப்ப நீங்க வரீங்கன்னா உங்க கூட ஐயா சிந்தனை செல்ல ஊக்கம் கொடுப்பாரு. அம்மா மீரா அம்மா நீ டிகிரியுமா உன பாத்துருமோ பாத்துருவோம். அது மாதிரி ஒரு குரல் மாதிரி உனக்கு கேட்கும்.
0: ஆனா
2: யாரும் ஆளு தெளிவுக்கு சொல்லுவாங்க, நீ போயிட்டு வா, எவ்வளவு தூரம் போ, நான் பாத்துட்டு கூடுறேன். ஒரு 100 மீட்டர் இருக்கும்போது அதுக்கப்புறம் இல்லையா அவங்க
0: ஒதுங்கிடுவாங்க.
2: அவங்க வேலை போயிட்டு அவங்கள போய் பாக்கணும் இல்லையா, நம்மளே பாத்துருந்த எப்படி?
0: அது சரி, அது சரி.
2: கடவுள் இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்தில், 100% கடவுள் இருக்காங்க. கடவுள் இல்லாம போயிட்டு போல போயிட்டு விடியல.
0: அப்ப
1: நான்
2: பகல் என்பது கடவுள் இல்லாம போல விடியல, அதான் மெயின்.
1: எனக்கு இரவுல வந்து பயம் வந்து நாய்கள், பேய்கள், பாம்புகள்.
2: ஒரு கலகத்தில் பேய் என்பது இல்லை, நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் பீதி.
1: இல்ல நான் இளமையில பார்த்தது, ஆனா இப்ப இடையில வந்து
0: ரெண்டு மாதத்துல
1: முன்னால நான் நைட்டு 10:30 வண்டியில வந்துகிட்டு இருந்தேன் டூ வீலர்ல. இருட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி அளவுக்கு ஒரு உலக்கை இருக்குல்ல, அந்த உலக்கை சைஸ் ஒரு பாம்பு கடந்து ரோட்ல. அப்படியே பார்த்தோன்னா
0: அப்ப ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ரமேஷ் நீங்க விடுபட்டு கொள்ளலாம். ரமேஷ் நீங்க விடுபட்டு கொள்ளுங்க, ஏன்னா நாங்க நீங்க பிஸியா இருக்கிறீங்க. நான் இவர்கிட்ட கதையை கேட்கலாம், நீங்க விடுபட்டு நீங்க கதையை
2: கேளுங்க. ஒண்ணு இல்லமா, நீங்க பேசலாம். ஒண்ணு இல்ல,
0: ஏன்னா அந்த சத்தங்கள் வந்தா இவருடைய தெளிவா வராது. அதுதான் சரி, நீங்க சொல்லுங்க.
2: பேசலாம்.
1: அதை பார்க்கும் போது எனக்கு உடம்பு அப்படியே வெட்ட வெட்ட வெட்ட வெட்டன்னு ஒரு நிமிஷம் ஆடிடுச்சு. ஹார்ட் வந்து பட்டு பட்டு பட்டு பட்டு நடிக்குது. அது அது இரவு கார நேரமா இருக்கிற வாசி அவ்வளவு பயம்.
2: இரவு இல்ல, அதனால
1: பகல்னா கூட ஓரளவுக்கு அந்த பயம் இருந்திருக்காது. அப்புறம் வந்து அந்த ரோட்டை அது கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வண்டியில வந்துட்டேன்.
0: வந்துட்டீங்க, ஆனா பயம் இருந்திருக்கு.
1: நின்னுட்டேன், அது கிராஸ் பண்ண பிறகுதான் நான் மறுபடியும் வண்டி
0: நவுத்துனேன்.
1: அப்ப உடம்புல வந்து அவ்வளவு நடுங்கி உடம்பு எல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு எனக்கு.
0: இன்னைக்கு முத்துவேலுக்கு என்ன பாடல் வேணும்? முத்துவேல் உங்களுக்கு
2: பைக்ல வந்தோம். பைக்ல வரும்போது ஊரு கிட்டதான், ஊரு வந்து 200 மீட்டர் 300 மீட்டர் இருக்கும். ரெண்டு பாம்பும் நல்ல மழை, நடு ரோட்லயே வந்து குறுக்க பிஞ்சிட்டு இருக்கு, அப்படியே படம் எடுத்துட்டு ரெண்டுமே. யாரு இந்த பக்கம் வரமுல்ல அந்த மாதிரி போக முடியல,
0: எல்லாரும் நின்னுட்டாங்க.
2: அப்படியே 45 நிமிஷம் அந்த பக்கம் வர நின்றாங்க, இந்த பக்கம் நின்றாங்க. நாங்க பாத்துட்டு வரவங்கலாம் கையாட்டி
0: நித்துட்டோம்.
2: பாம்பு இருக்க நில்லுங்க, பாம்பு இருக்கு நில்லுங்க, யாரும் ஏத்திடாதீங்க
0: நில்லுங்கன்னு.
2: அது பின்னி பிடஞ்சிட்டு இருக்கு, பின்னி பிடஞ்சி படம் ஆடிட்டு இருக்கு 45 நிமிஷம் 50 நிமிஷமா. அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்குது. சரி அம்மா, அது மாதிரி பாம்பு நடுவில் இருக்கு, நம்ம ஊரு கிட்ட வந்துட்டேன், இன்னும் அரை மணி ஒரு மணி வரதுன்னு சொல்லிட்டேன். கரெக்டா 55 நிமிஷம் கழிச்சுதான் வந்து அது ரெண்டா பிரிஞ்சு தனியா போனது.
0: பிரிஞ்சு போனது, அது அது
2: பின்னிட்டே இருக்கு.
0: நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது,
2: ஒரு பாம்பு
0: தான்
2: சொல்லிருக்காங்க, நீங்களும் சொல்லிருக்கீங்க. ரெண்டு இணைத்து ஆண் பாம்பு தான், பெண் பாம்பு கிடையாது. நம்ம ஒரு பாம்பு சாபம் கொடுத்துருமா, நம்ம வந்து சந்தோஷத்துக்கு எடுத்துட்டாங்க பாரு. அதே நேரத்துல நான் வந்து பசங்களை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா பசங்களே அதாவது கல்யாணம் ஆயிட்டு 6 மாசம் 1 வருஷம் ஆயிட்டு குழந்தை பெறாம இருக்காங்க பாருங்க.
0: ஆமா, வணக்கம் அருள், எப்படி இருக்கிறீங்க அருள்?
3: வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: நிலமா இருக்கிறீங்களா?
3: இப்பொழுது என்னம்மா
0: நிலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நலமா இருக்கிறேன். இப்பொழுது வானொலியில் இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஐயாவுக்கும் எனது வணக்கங்கள்.
0: நன்றி நன்றி. எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரி, ஒரு என்ற சொல்லில ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: பாம்புன்ற கதை கேட்டுனா பாம்பு சம்பவம், அது இங்க இங்க தாயகத்திலயும் மட்டக்குளப்புல நடந்தது. அப்படி நடந்தது அம்மா?
0: நடந்ததா? எப்படி என்ன சொல்லுங்க பாக்கலாம் அந்த கதைய.
3: அந்த அந்த அந்த கதை என்ன சொன்னா, அந்த பாம்பு சாபம் போட்டு அவங்களுக்கு அந்த குழந்தை பாம்பாவே பிறந்தது. ஓ, பிறந்து அது அந்த வீட்டு கூரையில அப்படி அவங்கள வீட்டு கூரையில இருந்து இருந்து அப்புறம் அடுத்த புள்ள பிறந்து வளரும் வரையும் அந்த பாம்பும் இருந்ததும்மா. மட்டக்குளப்புல அப்படி சம்பவம் நடந்து.
0: அப்ப அந்த பாம்பு பேர்ந்து போயிருமா? அது அவன்
3: குழந்தைதான். அப்புறம் அந்த பாம்பு கொஞ்ச நாளையில போயிட்டுது, ஆனா இந்த இந்த புள்ள வந்து கொஞ்ச நாள இந்த பிள்ளையும் செத்துட்டுது.
0: சரி, ஒரு என்று சொல்லல ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு ஒரு என்று தொடங்கணும்.
3: ஒரு ஒரு ஒரு
0: ஒரு என்ற சொல் சொல்லல வரணும். பாருங்க, ஒரு பக்கம் பாக்குற, ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு ராஜா ராணியிட அப்படி இருக்க, அந்த ஒரு என்ற சொல் முதல்ல வரணும்.
3: ஒரு என்ற சொல்
0: முதல்ல வரக்கூடிய ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: ஒரு கூட்டுல உள்ள குயிலுக்கு
0: கெட்டிக்காரனடா பாப்பா. நானே அருள் சொல்லாம கொஞ்ச நேரம் நிக்க போறாரு. ஒரு கூட்டுல
3: வருஷமா
0: இப்ப புது புது பாட்டெல்லாம் கேக்குறீங்க. அந்த சந்தோஷம், ஒரு கூட்டுல எடுத்து வர்றேன் நான் உங்களுக்கு, சரியா? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி, வணக்கம். நேரம் சரியாக இப்பொழுது 11:38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. ராஜவேல ஏதோ ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறார், கேட்டு பார்க்கலாம் என்ன.
4: வணக்கம். பெண்கள் வீரா அம்மா கணம்பம் நிகழ்ச்சியில் இன்று ஒரு என்று ஆரம்பிக்கும் பாடலிலிருந்து நான் ஒரு பாடல் தெரிவு செய்துள்ளேன் அம்மா. அந்த பாடல் படம் ஆனந்த ஜோதி. பாடல் ஒரு

0: வாழ்வின் பூம், சமரசம் எங்கள் வாழ்வின் பூம். இந்த பாடலை கலம்பம் நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்புங்கள் அம்மா. இந்த அருமையான பாடலை நன்றி அம்மா. வாழ்க வளர்க எம்டிஆர் எஃப்எம்.
1: நன்றி நன்றி ராஜவேல். உங்களுடைய பாடல நான் இப்ப ஐந்தாவது பாடலாக வரும். இது நல்ல வேலையா இருக்கு, உங்களுக்கு இணைய முடியாவிட்டாலும் இப்படி குரல்ல வைக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் என் நண்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கம் 514-519-2379. பொன்சேகர் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. ஆண்டால் நீங்கள் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க. நீங்களும் அழைப்புக்கு வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு எங்கே நேரம் கிடைக்கும் போது எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும். முதல் பாடல் எங்களுடைய ஒரு பக்கம் பார்க்கிறார், எங்களுடைய சாத்தூர் ரமேஷ் கேட்ட பாடல்.
2: ஒரு பக்கம் பார்க்கிறார்

0: பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறாண்ட எங்களுடைய ஆண்டாள் வாரா பாங்கோ, எப்படி இருக்கிறீங்களா ஆண்டாள்?
1: நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கு. நீங்க பேய கண்டிருக்கீங்களா ஆண்டாள்?
1: அது பயம், இப்ப பேசக்கூடாது. அது
0: நல்ல, எல்லாருக்கும் பயம். அப்ப எப்பதான் பேசுறது பேய கதை? அதை சொல்லுங்க எனக்கு.
1: பாருங்க,
0: அவர் சொல்லி த்ரில்லா தான் இருக்கு. என்னன்னா அவரு அந்த சிரிக்காம சொல்லி கொண்டு போற என்ன அப்படிங்க. நீங்க ஒரு அந்த சொல்லுல ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஒரே முறைதான் பரவாயில்லையா, ஒரே முறைதான் பார்க்கும்.
0: ஒரே முறை
1: படம்,
0: முறைதான்
1: தனித்துறையின் படம்.
0: முறைதான்,
1: ஒரே முறைதான் உன்னோட பேசி பார்க்கும் நீ ஒரு தனித்துறை.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டாள். உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வர்றேன். சரியா, நீங்க எல்லாரும் கூட்டமா இருக்கிறீங்க, நான் தனியே இருக்கிறேன். இரவு நேரத்துல என்னுடைய இரவு நேரத்துல நான் எடுத்து வந்தா நீங்க நான் தனியே நான் பயப்படணும். அதனால பகல்ல என்னுடைய பகல்ல உங்கள இரவுல எடுத்து எல்லாரும் நல்லா பயப்படணும். இது பாருங்க பக்கத்துல என்ன மன பயம், அப்படி எல்லாம் நினைக்க கூடாது யாரு. நான் தமாஷா சொன்னது. நன்றி நன்றி ஆண்டாள், நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் என் அன்பு உறவுகள், நீங்க நினைந்து கொள்ளலாம் அங்கே இன்றைக்கு பேய் படத்தோடைய பேய் கதையோடைய எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்கப்பா. எல்லாத்தையும் கடை கடை கடை கடை கடை என்று அழைப்புக்கு வர்றவங்க பேய சொன்னோன்னு யாரும் வர்றதுக்கு பயப்படுவாங்க பாருங்க. சரி, என்றாலும் அலையுங்க. காற்றலைக்கு வர காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திச்சு கொள்ளலாம். வணக்கம் ரதீஷ். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் ரதீஷ். நீங்க பேய கண்டிருக்கீங்களா? வெள்ள துணி உடுத்தி நல்ல முடியெல்லாம் அப்படியே விரிச்சு விட்டு ரெண்டு பேரும்
2: நீங்க
0: படத்துல வாழ்ந்துருங்க என்ன.
2: ஓ அது சரி, நான் நினைச்ச உண்மையா நீங்க பாத்துட்டு சொல்றேன்.
0: இல்ல இல்ல, படங்கள்ல நீங்க பாக்குறீங்க தானே?
2: இல்ல, நான் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாக்காது.
0: நீங்க பாக்க? ஓ அதுதான் நீங்க பாக்கணும். நீங்க சின்ன பிள்ளைல நீங்க அதாவது பத்து ஒரு படம் பாத்தீங்கன்னா காணும், எப்போ மனசுல அது நிக்கும்.
2: அந்த ஒரு பயம் இருக்கும்ல?
0: பயம் உண்மையா இருக்கும். அது ஒரு படம். இப்ப உண்மையிலேயே அந்த இங்கிலீஷ்ல வர ஹாரர் மூவி எல்லாம் ஒரு தடவை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு.
2: நான் நிறைய படம் பாத்திருக்கேன், சும்மா சொன்னது. இந்த ஈவில் டெட் பாத்திருக்கு, அதுதான் சரியான ஒரு படம்.
0: என்ன படம்?
2: ஈவில் டெட்.
0: ஈவில் டெட், அது பாத்திருக்கேன்.
2: அதுதான் சரியான ஒரு பயமான ஒரு படம்.
0: அதை விட பயம் எல்லாம் இருக்குது உண்மையிலேயே. நிறைய
2: காஞ்சனா காஞ்சனா
0: அதுவும் இரவு நேரத்துல பாத்துட்டு நீங்க வரணும்.
2: இரவு நேரத்துல பாக்கலாம், பரவாயில்ல.
0: அதுக்கு இழுத்து சொல்றீங்க, இரவு நேரத்துல பாத்துட்டு தனியே வரணும்.
2: இரவு நேரத்துல வந்து அந்த மாதிரி படங்களை யாரும் அவ்வளவு பாக்காது நினைக்கிறேன்.
0: பாக்காது. இப்ப நான் கேக்குறேன், இப்ப இரவு நேரத்துல உண்மையா மூவிஸ் ஓடுதா? உண்மையா முந்தியெல்லாம் 6 மணில இருந்து 10 மணி இப்ப
2: நிறைய ஓடுது, நிறைய ஓடுது.
0: 12 மணி மட்டும் போகும். இப்ப அங்க அந்த அப்படி இருக்கா?
2: வீட்டுக்கு போற வழி அந்த வழி வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்,
0: டியூப்லைட்ஸ் எல்லாம் லைட் நல்லா போட்டிருப்பான், அதனால பயம் இல்ல.
2: பழையாலங்கள் வந்து அப்படி இல்ல, பழையாலங்கள் வந்து எங்கேயாவது ஒரு லைட் இருந்தா இருக்கும், அது இருந்தாலும் அது யாராவது கல் எடுத்து தூக்கி
0: வீசி உடைச்சு விடுவாங்க. மற்றது ஆனா இல்ல, கொஞ்சம்
2: தூக்கி கிராம அந்த லைட் உடைக்கிற ஆளுங்களை தான் பேய், தெரியுமா உங்களுக்கு?
0: கல் இது களவு களவு செய்ய போறவங்களும் உடைச்சி விடுவாங்க அந்த நேரத்துல, அதுல களவு எடுக்கலாம்.
2: அதுதான் சொன்னேன், அந்த ஆளுகள் தான் பேய் மாதிரி நடிச்சிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு இருந்து யாராவது வரும்போது பயப்படுத்தும். அப்ப அப்படி பாக்குற ஆளுகள் நினைக்கும் இது பேய்,
0: பேய் என்று நினைக்கும்.
2: என்னுடைய ஒரு இதுல வச்சு பார்த்தா உண்மையா சொன்னா பேய் இல்ல,
0: இல்ல
2: இறந்து போனாலும் இறந்து போனோம்,
0: இறந்து போன நிச்சயம் ஒண்ணுமே இல்ல. அது ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னா, நீங்க காண இல்ல.
2: அப்படி இருந்தா இல்ல, அப்படி இருந்தா நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பேய் நமக்கு ஒரிஜினல் மனிதர்களுக்கு நடக்க முடியாது.
0: இல்ல இன்னொரு விடயத்தை, இன்னொரு விடயத்தை பாக்கலாம். எங்கட தாயகத்துல நீங்க பாருங்க, சுனாமியில மற்றது சண்டையில நிறைய ஓர் நடந்தது இல்ல, அந்த நேரத்துல எவ்வளவோ பேரை உடனே உடனே ரோட்ல எல்லாம் எல்லாரும் செத்துருந்தாங்க, சுட்டு செத்தாங்க, எரிஞ்சு செத்தாங்க, நிறைய அழிவுகள் உடனே பார்க்கக்கூடியதா இருந்தது பாடிஸ் எல்லாம். அப்ப எவ்வளவு பேய் எலும்பி ஓடி தெரியணும் இல்லையா? முக்காவாசி அதாவது எவ்வளவோ மக்கள், அரக்கரவாசி மக்கள் இறந்து விட்டார்கள், அவ்வளவு பேரும், அதுவும் அந்த ஷெல் விழுந்த நேரம் எல்லாம் கை கால்.
2: நமக்கு தெரிஞ்ச ஆளு இறந்த ஆளுகள் ஒரு கொஞ்சம் இருக்கு, நமக்கு தெரியாத இறந்த ஆளுகள் எவ்வளவு இருக்கு. அப்போ எல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்படி ஒரு பேய் இல்ல, நீங்க தைரியமா தூங்கலாம்
0: அன்னைக்கு. ஆனா கண்டு சொல்றாங்க, நீங்க பாருங்க இப்ப முத்துவேல் வந்து சொல்லிட்டு போறார்.
2: எனக்கு நான் பார்த்தது கிடையாது, அவரு பார்த்திருக்கோ தெரியாது எனக்கு.
0: வெள்ளையா வெள்ளையா அப்படியே இது நின்றுச்சு என்று சொல்றாரு புகைய மாதிரி.
2: இல்ல ஒரு என்னுடைய டவுட், இந்த பேய்களுக்கு இந்த வெள்ளை ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குதா?
0: சூப்பர் கேள்வி.
2: வேற ட்ரெஸ் இல்லையா?
0: இல்ல அது ட்ரெஸ் இல்ல, புகை என்று சொன்னார் அவர். ட்ரெஸ் போட இல்லது, அது புகை தனியோட புகை மண்டலம்.
2: நான் இப்ப வந்து அவர் அவர் சொன்னதுல தப்பா சொன்னதுல மொத்தமா சொன்னது, எங்க பார்த்தாலும் சினிமால பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் சரி பேய் என்றா அவருக்கு வாயிட்டு.
0: அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? பேய் மாறது இருட்டுல, இருட்டுல வெள்ளை போட்டா தான் வெளியில தெரியும். நீங்க ஒரு பக்கத்தால இருட்டுல கருப்பு போட்டா வெளியில தெரியாது, வெள்ளை ட்ரெஸ் போட்டா தான் தெரியும்.
2: அப்படியான பேய் வந்து யாரும் பார்க்காத மாதிரி நிறைய இருக்கு, வெள்ளை ட்ரெஸ் போடணும் படத்துல வந்தது. அது வந்து நம்ம எல்லாரும் மனசுல அப்படியே வச்சிருக்கு. அதே மாதிரி குழந்தைங்கள்ல இருந்து சாப்பிடாம இருக்கும் போது பேய் வேறு அது வேறு இது வேறுன்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசுல அப்படியே அது பதிஞ்சு.
0: நிச்சயம் உண்மை உண்மை உண்மை.
2: இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட பேய் இருக்குதுன்னு சொன்னா கேட்டா அவர் என்ன சொல்ல தெரியுமா? பேய் அத என்ன
0: கேக்கும், யாரும் நம்ப மாட்டார்கள் இந்த காலகட்டத்துல எந்த
2: குழந்தையும். நீங்க எங்கிட்ட கேட்ட கேள்விக்கு நானாதான் பதில்
0: சொன்னேன். அதுக்காக நீங்க இந்த காலகட்டத்து குழந்தைன்னு சொல்ல முடியாது. சரி ஒரு என்ற சொன்ன சொல்லுங்க,
2: சொல்லுங்க
0: ஒரு என்ற சொல்லல, ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு ரெண்டு முதல்ல வரணும். ஒரு
2: பிரியாணி இருக்குது, ஒரு பிடி பிரியாணி,
0: ஒரு பிடி என்ற பாட்டு இருக்கா? அப்படி
2: ஓ பிரியாணி மூவில ஒரு பிடி பிரியாணி,
0: அதை அனுப்பி விடுங்க பாக்கலாம். நல்ல பாட்டா அது, நல்லா இருக்குமே, நாங்கள் கேட்க
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்னா கேட்ட மாதிரி இருக்குது அது. அதே மாதிரி ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு நெஞ்சுக்குள்ள
0: இல்ல ஒரு ரெண்டு சொல்லுங்க. அது நான் அப்ப அம்மாக்கு ஒரே என்று நான் விட்டுருக்கேன், ஒரே என்று பாவம் அவசம் வந்த வடிவம் ஆண்டால.
2: இல்ல நீங்க சொன்னது ஒரு என்றது இடையில வரணும், ஃபர்ஸ்ட்ல
0: வரணும் ஒரு என்று சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்ல ஒருன்னு வரணும்னு சொன்னா கொஞ்சம் ஒரு நொடியிலே இருக்குது படம்.
0: எங்க சொல்லுங்க என்ன பாட்டு? ஒரு நொடியா?
2: ஒரு நொடியில என்ற, ஆமா ஆமா ஆமா, களவு. அது படத்தோட பேர் வந்து களவு தொழில்
0: மறந்து
2: பொண்ணு நினைச்சு வந்தேன் தாயே.
0: என்ன நினைச்சு?
2: ஒரு ஒரு பொண்ணா நினைச்சு வந்தேன் தாயே.
0: ஒரு பொண்ணா? இது பக்தி பாட்டா? ஒரு பொண்ணா நினைச்சு வந்தேன் தாயே.
2: வந்தேன் தாயே, ஆமா. நல்லா இப்ப பேய் எல்லாம் அப்படி ஒரு பயம் இருந்தாலும் வராது.
0: சரி, எதுக்கு நீங்க ரெண்டு பாட்டையும் அனுப்புங்க. ஒரு நொடியிலேயும் ஒரு பொண்ணா நினைச்சு அந்த ரெண்டு பாட்டையும் அனுப்புங்க. ஓகே,
2: எனக்கு எனக்கு நல்ல செஞ்சுல
0: ரெண்டு பாட்டையும் அனுப்பி வைங்க. ஆமா, சரியா? நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 11:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129739. வணக்கம். எங்கே? வணக்கம் அருள்.
3: கண்ணுக்கு தெரியாது, ஆனா பிம்பத்துல பார்த்தா தெரியும்.
0: என்ன பிம்பம்?
3: ஓ, கண்ணா, அதாவது அந்த அம்மா, அதாவது கேமரா. அருள் ஒரு உருவம் போய் கொண்டு பாருங்க, எனக்கு தெரியலம்மா. அப்ப அவர் அவருக்கு அவர் சொன்னார் தனக்கு தெரியுதுண்டு. அப்ப நான் சொன்னேன், என்ன நீங்க பைத்தியமா கதைக்கிறீங்க, அப்படி ஒண்ணும் இல்லையேண்டு. சரியான பெரிய குழந்த உயரம் அம்மா, உயரமான ஒரு மனசு. பின்பக்கம் தான் எங்களுக்கு தெரியுது, அவர் முன்பக்கம் போய்கொண்டிருக்க. எங்க வேன உரம் போதும், அவரும் போய்கொண்டே இருக்கு. அப்ப
0: அந்த ஸ்பீட்ல போறாரு,
3: அந்த அந்த ஸ்பீட். ஓமா, அந்த ஸ்பீட்லயே போ. அப்ப அவரோட தந்த மொபைல் எடுத்துட்டு கேமரா ஆன் பண்ணி தந்தார். அப்படியே கேமராவில அப்படியே தெரியுதம்மா, ஒரு அளவான உயரம்.
0: என்னது அந்த படம்?
3: போட்டோ எடுக்கலையம்மா, நாங்க கேமரா போட்டோ ஒன் பண்ணி அந்த போட்டோ தட்டையில அது கேமராவை அப்படி பிடிக்க தெரியுது.
0: தெரியுது. என்ன நிறம்
3: அவர்? இல்ல, நிறம் வந்து அதோ ஒரு சாதாரண உடுப்பில்ல ஒரு மனுஷன் போற மாதிரி இருக்கு. அது வந்து அந்த உடம்பு மாதிரி ஒரு மனுஷன் உடுப்பில எப்படி போறோம்னா அப்படியே அந்த பின்னுருவம் தெரியுது. அப்படி
0: பின்னுருவம் உயரமா இருக்கு.
3: ஒரு 7-8 அடி உயரம் இருக்குமாம்மா.
0: ஆனா நீங்க நீங்க வேன் போற ஸ்பீட் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்குமா?
3: இல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் நாங்க சிலுவா தான் போகணும். ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்.
0: அந்த ஸ்பீடுக்கு அவர் எவ்வளவு தூரத்துக்கு அங்க போறாரு?
3: தூரம் அந்த உருவம் போய்கொண்டே இருக்கு கொஞ்சம் தூரமா. எனக்கு கொஞ்சம் பயம் வந்து நான் போனை
0: கொடுத்துட்டேன்
3: அவர்கிட்ட. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவர்கிட்ட உங்களுக்கு எப்படி தெரியுது? அவர் சொன்ன அந்த ஒரு ஆள் சொன்ன தேவகணம் பூதகணம் பண்ண சொல்லிருக்காம இருக்கு. அப்புறம்
0: தேவகணம் உள்ள தெரியும் சொல்லுவார்கள்.
3: அது தெரியும், அது உண்மைம்மா.
0: நிச்சயம்
3: வேகி வெள்ளதான் எங்கட மனுஷன், அதாவது சாதாரண ஒரு மனுஷன் போறமா
0: நாங்க அப்ப நீங்க போய் இந்த கண்டிருக்கீங்க
3: இப்ப
0: நீங்க
3: பிம்பத்துல தெரியும் அம்மா.
0: அது உண்மை
3: கண்ணுக்கு
0: அது அது இப்ப வந்து கூடுதலா ஆக்கள் அப்படி எடுத்த இதுகள் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. சில சில ஹாஸ்பிட்டல் வழிய ஹாஸ்பிட்டல் வழிய வைத்தியசாலையில அப்படி வீடியோஸ் எடுத்தது எல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்காங்க. நாங்க அதை பொய் என்று நினைக்கிறோம், உண்மையாக இருக்கலாம் சொல்ல முடியாது.
3: இது இப்ப இப்ப நடந்தேன்னு சொன்னாமா 2013 அப்படி இருக்கு. 14
0: சரி நன்றி நன்றி அருள் நன்றி நன்றி. எதுக்கும் சுட்டி முட்டி பாத்துட்டு தூங்குங்க. ஓகே
3: இல்லையம்மா இல்ல
0: நன்றி
3: நன்றி அம்மா
0: நன்றி நன்றி
3: சொன்னோம்
0: நன்றி
3: நன்றி
0: நன்றி. ஆஹா சரி எங்க காட்டில இணைந்து கொள்ளும் உங்களுடைய மிட்டில்டா. வணக்கம் மிட்டில்டா. வணக்கம் மிட்டில் வணக்கம் மிட்டில்டா வணக்கம்.
4: வணக்கம் அக்கா. அக்கா ஒருன்றதுல ஒரு தடவை சொல்வாயா பாடல்?
0: ஒன்று போதும் ஒன்று போதும் மிட்டில்டா.
4: இல்ல மத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப்
0: பண்ணுவீங்களா? இல்ல இல்ல ஹெல்ப் பண்ண கூடாது, அவங்க யோசிச்சு
4: சொல்லணும்.
0: ஒரு தடவை சொல்வாயா வசீகரா படத்துல.
4: ஆமா ஆமா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அடுத்த பாடல் ஈஸ்வரி, நீங்கள் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 12:05 காற்றில் இணைந்து கொள்ளும் என அன்புறோம். வணக்கம் ரதீஷ்.
1: மறுபடியும் வணக்கம்.
0: மறுபடியும் ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க, பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. கொஞ்சம் பகல் நேரம் எல்லாம் வெளிச்சமா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா என்ன சொல்ல வரீங்க, இப்ப பேய் பற்றி ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீங்க என்ன பகல் நேரத்துல பயம் இல்லைன்னு சொல்லுது, நீங்க திரும்பி பாருங்க.
0: சும்மா இருங்க ரதீஷ், நீங்க அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு இப்ப இந்த ரெண்டு உங்களுக்கு இப்ப இந்த ஒரு மாதத்துக்கு நிகழ்ச்சி இல்லாம போவோம், தெரியும் தானே உங்களுக்கு? நிகழ்ச்சி ஒரு மாதத்துக்கு இருக்காது
1: சொல்லிட்டேன். அப்போ இந்த மொபைல் வந்த இப்ப இந்த டைம்ல வந்துட்டு நமக்கு நிறைய வீடியோல யூடியூப்ல அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அதுல இதுல எல்லாம் இருக்கு. அதுல வந்து இப்போ பகல் நேரத்திலே இப்ப ஒரு ஆளு நடந்து போகும்போது ஒரு டவுன்ல இல்லாட்டி எங்கேயாவது வெளியில நடந்து போகும்போது கேமரா வச்சு எடுத்திருக்குது. அதுக்கு அந்த ஆளுக்கு பக்கத்துல ஒரு இப்படி நெகட்டிவ் மாதிரி ஒரு ஆவி மாதிரி நடந்து போற மாதிரி அது அப்படி வந்திருக்குது. அது சத்தியமா பொய்யான்னு எனக்கு தெரியுது.
0: உண்மையாத்தையா? நானும் பாத்துருக்கு. இப்ப சுட சுட மாமா அனுப்பியிருக்கிறேன். இப்ப நான் எல்லாருக்கும் அனுப்புறேன், அத பாருங்க. மாமாவை பாருங்க, அமைதியா இருந்து போட்டு என்ன, நானும் ஏதோ தேவையான பாட்டு ஏதோ அனுப்பியிருக்கிறாரோ, நான் அதை பிளே பண்ணேன். பார்த்தா மாமா அதுல பேய் நடந்து போறதா அனுப்பியிருக்காரு. நீங்க அனுபவிக்கல. இப்ப பாருங்க, முத்துவேல் எல்லாம் வந்து சொன்னாரு இல்லையா, கண்ணால பார்த்தேன் நான்.
1: அப்படியா? இந்த காலத்துல எல்லாம் இப்ப எல்லாம் பாக்கும்போது உடனடியா மொபைல் எடுத்து.
0: நீங்க இரவுல ஒரு இடமும் போறீங்கல தானே ரதீஷ், நீங்க
1: இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ற வடிவா கேளுங்க. இப்ப நம்ம வந்து நார்மலா இருக்கும்போது இப்போ ஒரு 12 மணி 1 மணி நேரத்துல இரவுல வந்து கொஞ்சம் வெளியில போலாம்னு நினைச்சா நம்ம போகாது. ஆனா ஒரு அவசரமா நம்ம வீட்டுல யாராவது ஒரு உடம்புக்கு சரியில்லை, ரொம்ப அதிகமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு கார் இல்ல, பைக் இல்ல, அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் காரு டாக்ஸி எல்லாம் கிடைக்குன்னு சொன்னா, அந்த அப்படி இருந்தா நம்ம 1 மணி 2 மணி எல்லாம் பிரச்சனை, அந்த டைமே பாக்காது. நல்ல தைரியம் மனசுல வந்து அப்படியே போயிரும். அதெல்லாம் நான் செய்திருக்க, அப்படி எனக்கு அனுபவம் இருக்கு. அப்படி
0: அதனால
1: 2 மணி 1 மணி 2.5 3 மணி நேரத்துல எல்லாம் வீட்டுல இப்ப இல்ல, கொஞ்ச நாளுக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு
0: முன்னாடி
1: அந்த டைம்ல எல்லாம் வந்து பக்கத்துல ஒரு ஆளுக்கும் வாகனங்கள் இருக்காது. அப்ப எங்கேயாவது ஒரு ஆளுக்கு வாகனம் இருந்தா டாக்ஸி இருந்தா அங்க போனோம். நமக்கு அன்னைக்கு போன் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல. போன் சொன்னா அந்த காலத்துல போன் இருக்குது, ஆனா நம்ம வீட்டுகள்ல எல்லாம் போன் இருக்காது,
0: இருக்காது, யாருக்கு அடிக்கிறதுக்கு.
1: அப்ப நம்ம அந்த டைம்ல எங்கிருந்து இந்த மாதிரி ஒரு தைரியம் வருதுன்னு தெரியாது. அப்ப பேய் விசாசு நாய் அது இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வராது,
0: பயணம் செய்யும் போது இரவு நேரத்துல கார் ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரம் இருந்து போட்டு லொக்க போட்டுருவேன். எல்லா கதவும் கிளிக் கண்டு எல்லாத்தையும் லொக்க போட்டுருவேன். ஆனா இப்ப வந்து இப்ப இருக்கிற காருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணி போ ஆரம்பிச்ச உடனே லோக் விழுகுது. அப்படி விழாம ஏதும் இருந்தாலும் நான் அதை பார்த்துருக்க லொக்க போட்டுருவேன். அது ஏன்னு தெரியாது, எல்லாரும் கேட்பார்கள் என்னுடைய வீட்டு.
1: அது நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ மனிதர்களதான் கொஞ்சம் பயப்படணும்.
0: இல்ல சொல்ல முடியாதானே, இப்ப அது ஹைவேல எவ்வளவு ஸ்பீடா நாங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு. மற்றது சின்ன டிராபிக்ல ஹைவேல நிக்கும், இரவு நேரத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துட்டா அப்படியே லைனா எவ்வளவோ வாகனங்கள் நிக்கும். இருந்தாலும் பக்கத்துல எல்லாம் காட்டு பகுதியா கொஞ்சம் இருக்கும், அந்த பயத்துல நாங்கள் ஒக்க போட்டுருவேன் நான். அவ்வளவு ஒரு பயம்.
1: ஏதாவது அனிமல்ஸ் பிரச்சனை அப்படியா?
0: அனிமல்ஸ் பெருமண்ட் இல்ல சொல்ல முடியாது, இருட்டு பகுதியில சக்கன் வந்து யாரும்
1: நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது இப்ப இருட்டு பகுதியில பகல்ல இருந்தாலும் எப்ப இருந்தாலும் காருக்குள்ள போகும்போது ஃபுல் லாக் பண்ணி போறது நல்லதுதான். ஏசி எல்லாம் போட்டு ஏசி இல்லாட்டி திறந்து போடலாம்,
0: நல்லதுதான்.
1: அது நம்மளோட மனிதர்களே எப்படின்றது சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது. மற்றது இனி ஹைவேல இங்கே எல்லாம் சில அந்த பயணிகள் நடந்து செல்ற வேலை இங்க இருந்து ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து வெளியில வந்து ஹைவேல நின்று இப்படி கைய தங்களுக்கு லிப்ட் தர சொல்லி காட்டுவார்கள். அப்ப அவர்கள் உடுப்பு ஆனா அது கொஞ்சம் பயங்கரம். இங்க எல்லாம் ஏறிக்கொண்டு போய் அரவாசி தூரத்துல டக்குன்னு கத்திய வச்சு அங்க விடு இங்க விடுண்டா அப்படி எல்லாம் சொல்லி தள்ளி விட்டு.
1: இந்த விஷயம் இந்த ஒரு விஷயம் எடுத்து வந்தப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு நாங்க வேலை செய்யற ஆளு, அவன் இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அல்ல சாரி நடந்துட்டு இல்ல, அந்த ஆளு டூ வீலர்ல போறான்,
0: டூ வீலர்ல.
1: ஆமா ஆமா. அப்ப ஒராள் வந்து பேக்கெல்லாம் மாட்டிட்டு இப்படி வந்துட்டு கை காட்டிட்டு எனக்கும் லிப்ட் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆளு பின்னாடி
0: ஏறிட்டேன்.
1: அப்படி டவுனுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த ஆளு பாதி வழி இருந்து இறங்கி போச்சு. கடைசியில இந்த ஆளோட பேசு காணும் என்னுடைய ஃப்ரெண்டோட
0: பாத்தீங்களா, போறவங்க பயம் இல்லாம வெள்ளை இனத்தவர்கள் பயம் இல்லாம ஏற்ற அவர்களுக்கு எப்பொழுதும் அந்த வாக்கி டாக்கி வேலை செய்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. அப்ப அவங்க அந்த தொடர்பிலேயே இருப்பாங்க, அவங்க பயம் இல்லாம ஏத்துவாங்க, தங்களுக்கும் துணையா இருக்க சொல்லி போட்டு பயம் இல்லாம ஏத்துவாங்க. அது எப்படி என்று தெரியாது, நாங்களெல்லாம் பார்த்துக்கொண்டு நாங்க அந்த அவங்கள கண்டோன்னதான் கொஞ்சம் ஸ்பீடா அமர்த்தி கொண்டு போவாங்க.
1: பயமா வேற இந்த பேயோட ஒரு சின்ன கதையும் கூட சொல்றேன்.
0: எங்க
1: இப்போ எனக்கு எல்லாம் சின்ன வயசு இருக்கும் போது வீட்டு பக்கத்துல எலக்ட்ரிசிட்டி போஸ்டே இல்ல, எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீட் லைட் இல்ல, ஸ்ட்ரீட் லைட் இல்ல வீட்டுல அந்த பக்கமே அந்த ஊர்லயே கரண்ட் இல்ல,
0: கரண்ட் இல்ல.
1: அப்போ ஆமா ஆமா அந்த காலகட்டத்துல வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி எல்லாம் ஏழரை எல்லாம் எட்டு மணி எல்லாம் ஆச்சா, எட்டு மணி எல்லாம் ஆகும்போது நம்மளோட வீட்டுக்கு மேல வந்து இந்த கல்லுகள் சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம் தூக்கி வீசும்.
0: என்ன வீசுது?
1: கல்லு இருக்குதுல்ல, கல்லு சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம்.
0: அது யார் வீசுது?
1: அது எல்லாரும் நினைக்கிற பேய்னு, ஆனா அது பேய் கிடையாது.
0: அப்பயா
1: அந்த இல்ல இல்ல அந்த காலத்துல வந்து இந்த சாராயம் இருக்கு, சாராயம் வெள்ளை கலர்ல, அதெல்லாம் குடிச்சு அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த ஆளுகள் நார்மல் மைண்ட்ல கிடையாது. அது வந்து இது குடிச்சு தண்ணி அடிச்சிட்டு அந்த ஒரு மைண்ட்ல வந்து ஆம்பளைங்கள் எல்லாம் அதிகமா இல்லாத வீடுகள் இருக்குது, பொம்பளைங்களும் குழந்தைங்களும்
0: இருக்கிற வீடுகளுக்கு கல் அறிவாங்க,
1: கல்லு தூக்கி வீசும். அப்போ இவரும் நினைக்கும் இது பேய் வந்து. ஆமா ஆமா ஆமா, அப்படியும் சில ஆளுகளும் செய்திருக்கு, என்னுடைய வீட்டிலும் அப்படி செய்திருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு.
0: அதாவது
1: ஆளை கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு அது பேய் கிடையாது, பக்கத்து வீட்டுல ஆளு
0: பக்கத்து வீட்டாக்கள் இல்ல. மற்றது அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க, எரியான் கண்டு வச்சிருவாங்க. கல்லு சத்தம் கேட்டானே அந்த எரியான் எரியுதுன்றாங்க, அதெல்லாம் பாருங்க எப்படி எல்லாம்
1: ஆளை கண்டுபிடிச்சிருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்படியே நீங்க நினைச்சு பாருங்க, அது பேய ஆளும்.
0: அது உண்மை, அது ஆக்கள் தான் செய்யறது உண்மையா. பாக்கலாம் இப்ப யாருக்கும் வேற கல்ல. மற்றது நான் இப்ப ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், அனுப்பக்கூடிய ஆக்களுக்கு பாருங்க. அமைதியா சந்தனராஜ் மாமா அமைதியா இருந்துட்டு அந்த வீடியோவை அனுப்பியிருக்காரு.
1: இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே இங்க இந்தியாவில் இருக்கிற நம்ம எம்டிஆர் உறவுகளோட தூக்கம் போயிருக்குன்னு
0: நினைக்கிறேன். யார் யாருக்கு வேணுமோ எல்லாரும் கையை உயர்த்தன நான் அனுப்புறதுக்கு. என்னன்னா நான் அனுப்புன அப்புறம் இப்படி நீங்க அனுப்பிட்டீங்க பாருங்க. இது என்னன்னா இது எங்களுடைய சந்தனராஜ் மாமா எனக்கு அனுப்புனது இப்ப எல்லாருக்கும்.
1: இதுப்போ இன்னைக்கு எம்டிஆர் அசம்பிள நேர்களை கொஞ்சம் அதிகமா வரும் நினைக்கிறேன். யாரும் இன்னைக்கு தூங்காது,
0: நான் ஒரு மூணு மணி மட்டும் நிகழ்ச்சி. சூப்பர் சூப்பர், சரி நல்லது. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி வணக்கம். யார் யாருக்கு அந்த வீடியோ வேணுமோ எல்லாரும் நீங்க கையை உயர்த்தன நான் உங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கு. சரியா? நான் நினைச்சேன் ஏதோ பாட்டு தான் மாமா அனுப்பியிருக்கிறார், சரி அனுப்பிடலாம்னு யோசிச்சேன். எத்தனை பேருக்கு அந்த வீடியோ பார்க்க போறீங்க பேய் நடந்து போறத என்பதுக்கு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என்ன இன்றைக்கு நிறைய பேரை காணையில் பேய்க்கதை கதை சொன்ன எல்லாரும் வராமல் விட்டுட்டீங்களோ தெரியல. சரி, பாட்டை தொடருவோம் நாங்கள். எங்களுடைய ஈஸ்வரி அம்மாவுடைய பாட்டு, ஈஸ்வரி உங்களுடைய பாடல் தொடர்கிறதேன்.

மன்னிக்கணும், பேய் பேயை பற்றி பேசினோடனே நிகழ்ச்சியே மாறிட்டது பாருங்க. நான் பாடலை மாறி போட்டுட்டேன். ஈஸ்வரி உங்களுடைய பாடலை நான் எடுத்து வந்து விட்டேன். முத்துவேல் கேட்ட பாடலை எடுத்து வர்றதுக்கு அன்று வந்ததும் இதுவரையில் எல்லாம் மாமா அனுப்புற படத்துல இருக்குது. இவ்வளவு நேரம் துணிவா பேசிக்கொண்டிருந்தது எனக்கு பாருங்க, இப்படி என்ன செய்யலாம் மாமாமா நீங்க. சரி, இந்த பாடல் வந்து இப்ப முத்துவேலுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. நேர்கள் காட்டிலைக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 மற்ற இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், உங்களுடைய தர்மபுரி மோகன். மோகன்
1: மேடம்
0: என்ன, நீங்க எங்க போயிட்டீங்க மோகன்?
1: மேடம் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம் மேடம்.
0: தம்பி திருமணம் ஆனதுல இருந்து நீங்க பிஸி ஆயிட்டீங்க. அன்றைக்கு உங்களுக்கு உடல் நலம் எல்லாம் நலமா இருக்கா? இப்ப நலமா வந்துட்டீங்களா?
1: நல்லா இருக்குங்க மேடம், நல்லா இருக்குங்க மேடம்.
0: நல்ல நல்ல உங்களை காண, உங்களை காணையில முருகனை காணையில
1: நீங்க
0: பேய கண்டிருக்கீங்களா?

0: பேய சின்ன வயசுல கண்டிருக்கு மேடம்.
1: எப்படி இருக்கும்
0: இப்போ பேய் வந்து பாத்தீங்கன்னா? இல்ல நேர்ல பார்த்தது இல்ல, அதுக்குண்டான அறிகுறி எல்லாம் பாத்துருக்கேன் மேடம்.
1: அறிகுறி அது எப்படி, என்ன என்ன அறிகுறி இருக்கும், எப்படி உங்களுக்கு உங்களுக்கு தென்பட்டுச்சா அப்படி ஏதும் அறிகுறி?
0: இல்ல மேடம், நைட்ல படுக்கும் போது அழுத்தம் இல்லைங்க மேடம்.
1: என்ன வரும் படுக்கும் போது?
0: அழுத்துறது, அப்படியே
1: அழுத்துறது அழுத்துறது அழுத்துறது.
0: அப்புறம் மேடம் தனியே நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு சின்ன செடி இருந்தாலும் இல்ல ஒரு பாறை இருந்தா கூட அது எதுவும் அங்கே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் உண்டாகும் மேடம்.
1: ஃபீல் உண்டாகும் அந்த ரோட்ல எங்கேயோ குந்து கொண்டு இருக்க மாதிரி.
0: ஆமா மேடம், ஆமா மேடம், நைட்டு வேலையில அது மாதிரி எல்லாம் ஃபீல் உண்டாகும்.
1: ஃபீல் உண்டாகும். ஆனா கிட்ட போய்
0: வந்து பாத்தீங்க
1: அப்படின்னா நீங்க கிட்ட போய் பாக்குறது இல்ல தானே, அது என்ன?
0: இல்லைங்க மேடம், இல்லைங்க மேடம், இப்ப இருந்தா பாத்துருக்கேன். சின்ன வயசுல பார்த்து ரொம்ப பயப்பட்டிருக்கேன். பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் பயந்தம் மேடம், என்னதான் இருந்தா கூட ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் அந்த பயம் வந்துருது. இப்ப உங்களுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா?
1: சொல்லுங்க என்ன கதையா?
0: தனியா போய் இல்ல 6 மாசம் நான் தனியா போய் உட்காந்துருக்கேன் மேடம், புடுகாட்டு பக்கா
1: அதுலாம் போய் இருந்துட்டு வானிங்க, உங்களுக்கு பயம் இல்ல தானே?
0: இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு மேடம்.
1: என்ன நடந்தது, கண்டிங்களா நீங்க?
0: இல்ல இப்ப ஒரு 2-3 பேர் மறுபடியும் இறந்துட்டாங்க அதே இடத்துல. அவங்களை அப்படியே கொஞ்சம் அவங்க அப்படியே பக்கத்துல வர்ற மாதிரி, அவங்க ஏன்னா ரொம்ப நெருங்கிய மனிதர்கள் அல்லவா,
1: அது உங்களோடு சேர்ந்து பழகினவர்கள் அங்க தானம் செய்திருக்கிறீங்களா அதுல கொண்டு?
0: ஆமா ஆமா ஆமா, திடீர்னு அப்படியே நம்ம அவங்க எதிர்ல வந்து நிக்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசுற மாதிரி அப்படியே நம்ம ஒரு பயம், நம்ம மனசுதான் சொல்லுதே தவிர பேய்ங்கறது உண்மை இல்லைங்க மேடம்.
1: உண்மை இல்ல,
0: உண்மை இல்ல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம கற்பனை பண்ணாவே அந்த அப்படியே கண்ணெதிரிலே வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாயிடும்.
1: அது தெரிஞ்சவங்க இறந்துட்டா அது நீங்க அதை யோசிக்கிறீங்க இல்ல?
0: ஆமா மேடம், ஆமா மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நானு எங்க அப்பா அண்ணா போச்ச இடத்துல எல்லாம் பயம் இல்லாம அங்கேயே போய் நைட்டு 10-11 மணி வரைக்கும் அங்கேயே நின்று இருக்கும் மேடம்.
1: அது என்னன்னா உறவு, அதனால நீங்க
0: அதனால பயம் இல்ல, பயங்கரமா இருட்டுல கூட அங்கேயே குளியாண்ட போய் நின்றுட்டு
1: இருப்பேன்.
0: இப்ப போறது இல்லைங்க மேடம், மறுபடியும் ஒரு 2 பேரும் இறந்துட்டாங்க.
1: எப்படி இறந்தாங்க?
0: கொஞ்சம்
1: நார்மலா நோய் வந்து வந்தாங்களா?
0: ஆமா ஆமாங்க மேடம், ஆமா மேடம், ஆமா மேடம். ஒருத்தர் ஒண்ணு சூசைட்,
1: இன்னொருத்தர்
0: ஹார்ட் ப்ராப்ளம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மனசுல இப்ப கொஞ்சம் பயம் இருக்குங்க மேடம்.
1: பயம் இருக்குது உங்களுக்கு? சூசைட்டுக்கு பயம் இருக்கு
0: மேடம். ஆமாங்க மேடம், ஆமா மேடம், ஆமா. அதுக்கு பயப்பட்டு ஆகணும் இல்லையா?
1: அதுதான்,
0: அதனால கொஞ்சம் மனசு குழப்பமா இருக்கு,
1: குழப்பமா இருக்குது. சரி, அது ஒன்றுக்கு நல்லதுதான், நீங்க அங்க போவேணா. நீங்க அங்க இருக்கும் போதே நாங்க யோசிச்சேன், நானே யோசிச்சேன் இவர் எதுக்கு அங்க போறார் இவர்
0: இல்லைங்க மேடம். நீங்க உண்மையில இத்தனை நாள் கழிச்சு நீங்க என்ன பத்தி ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்.
1: எப்படி மறக்கிறது, நல்லா இருக்குது. அப்படியெல்லாம் நீங்க என்ன திங்க் பண்ணல அது. சரியா, ஒரு அன்பு உறவு இணைஞ்சிட்டா அவர் எனக்கு முழுமையாக ஞாபகம் இருக்கும். அப்படியே சரி, ஒரு என்று தொடங்குறதுல ஒரு பாட்டு சொல்லுங்க எனக்கு. ஒரு ஒரு என்று தொடங்குறது, ஒரு ஒரு என்று தொடங்குற, ஒரு என்ற சொல்லுல பாட்டு தொடங்குற பாட்டு ஒன்று சொல்லுங்க உங்களுக்கு இன்றைக்கு விருப்ப பாடல்.
0: ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி.
1: ஒருவன் ஒருவன் முதலாளி. உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்
0: நினைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறார் உங்களோட தம்பி? தம்பி எப்படி
0: இருக்கிறார்?
1: எங்கட கருப்பழகன் தர்மபுரி ஆள்றாருங்க.
2: ராஜகுமார்
1: வேற என்ன சொல்ற, புன்னகை மன்னனா என்ன சொல்லுங்க?
2: புன்னகை மன்னன்,
1: புன்னகை மன்னன். வருத்தப்படாத மாலிபர் சங்க தலைவர்,
3: அடைமொழி அடைமொழி கொடுக்குறீங்களா
1: தலைவர்? ஆனா வீட்டுல பயம், வழி என்ன
2: வீட்டுல எலி, வழி வீட்டுல எலி வெளியில
3: பாருங்க இப்ப இப்ப ஆமா இப்ப பாருங்க நானு ரெண்டு மாடி ஏறி பேசிட்டு இருக்கிறேன் கேட்டக்கூடாது. நீங்க வேற எடுக்கிறதுல கீழே வந்து டவர் எடுக்கிறத ரீச் ஆகுறது, அதுக்கோசரம்
1: நான்
3: ஏறி பேசிட்டு எப்படி
1: தப்பிச்சுக்கிறோம்.
3: ஒருத்தர்
1: போன்ல எடுத்து பேசுவாரு, பேசும்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது மனைவி வர்றாங்க டக்குன்னு கட் பண்ணி வச்சிருவாரு. அப்ப வச்சோன்னு என்ன நடந்தது, நாங்க திருப்பி எடுத்தா சொல்லுவாரு அது நெட்ரோம்.
2: அது பயம் கலந்த மரியாதை மேடம்.
1: என்ன பாருங்க எவ்வளவு உண்மையிலே அந்த நெட் வந்து எவ்வளவு ஆண்களை காப்பாற்றுதுன்னு பாத்தீங்களா.
2: கண்டிப்பா கண்டிப்பா அதே எத்திலிருந்து பிளாங்க்ஸ் மாதிரி அந்தந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்,
1: யூஸ் பண்ணிக்கலாம்.
2: ஆமா ஆனா உண்மையில வருத்தப்படாத வாலிப சங்கம்ன்றது நல்ல பட்டப்பெயர்.
1: என்ன சொல்லுங்க சொல்லுங்க ராஜ்குமார்.
3: இல்ல இல்ல இந்த முதல்ல டெஸ்ட் பண்ணீங்களே, நீங்க என்ன மாதிரி பாட்டு கேக்குறீங்கன்னு ஆரம்பத்துல, அதனால சொன்னேன் வருத்தப்படாத வாலிப சங்கத்துலதான் பாடல்
1: வேணும்னு. நாங்க உங்களை சரியா அந்த நிலையில நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்.
3: ரசனை இல்ல கேக்குற பாடல் வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, சைக்காலஜிக்கல் டெஸ்ட்
1: கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க அந்த அந்த ரகத்தை தான் சேர்ந்த நீங்க உங்களுக்கு என்ன நன்மை தீர்மை நடந்தது
3: பார்வை
1: நீங்க கண்ணால பாக்குறீங்க இல்ல, பார்வையால என்ன நன்மை தீர்மை நடந்தது உங்களுக்கு?
3: நன்மை தீமைங்களா பார்வையாலே? பார்வை பார்த்தாதான் என்னோட பிசினஸ் போகும். அடடா ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் போறாரு, வாடிக்கையாளர் போறாருன்னு போய் குறுக்கட்டி நான் வாங்கிருவேன் என்னோட தொழிலுக்கு. அதே மாதிரி அது நன்மை. இன்னொருத்தர் டார்ச்சர் பார்ட்டி வருவாரு, அவரை பார்த்தா அச்சோ மாட்டி கும்பிடான்னு இப்படி திரும்ப அப்படி போயிருவோம். அது ஒரு நன்மை. அவாய்ட் பண்றதுக்கும் பயன்படுது இல்ல பார்வை. வராப்பா வராரு வராருன்ட்டு.
1: நீங்க எங்கேயாவது உத்து பாக்கும் போது மனைவி கேட்டிருக்காவ என்ன, நீங்க அங்கேயே உத்து பாக்குறீங்க என்ன
3: நீங்க வேற? இப்ப வண்டி ஓட்டிட்டு போகும்போது காலையில உட்காந்து வருவாங்க, சத்தம் அமைதியாச்சுன்னா டக்குனு திருப்பி பாப்பீங்கன்னா சத்தம் காணுவாங்க பேசிட்டு போகும்போது.
1: எதுக்கண்டா இவர் சைலண்டா தன்னோட கதைக்காம அங்க ஏதாவது
3: என்ன சத்தம் காரன்னு திரும்பி பாப்பாங்க. சைடு மிரர் பாப்பாங்க நம்மள, ரைட் சைடு மிரர்ல குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி யார் நேர்ல வந்தாலும் பாக்கலன்னு சொல்லுவேன், கேப்பாங்க அவங்க வந்தாங்க
1: பாத்தீங்களான்னு.
3: பாத்துருவேன் பார்த்தேன்னு வச்சுக்க பிரச்சனை ஆயிடுறாங்க, நான் பாக்கலையேன்றேன். வண்டி ஓட்டும் போது யாரையுமே பாக்க மாட்டேன், அருமையான போய்
1: சொல்லிடுவேன்.
3: அவங்களுக்கு தெரியும் நான் போய்
1: போனாங்களே.
3: நீங்க
1: எப்படி எல்லாம் எதை பார்த்தாலும்
3: பாக்கலன்னு சொன்ன. அப்படியா? நான் பாக்கவே இல்லையன்னு. நேருக்கு நேரம் இருந்தாலும் சரிங்க, டிராபிக் சிக்னல் இருந்தாலும் சரி, பாக்கவே இல்லையே பக்கத்துலன்னு சொல்லிடுறோம். அப்பதான் நமக்கு சேஃப்.
1: இப்ப மனைவி என்ன
2: செய்வாங்க? அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க, அடுத்ததான் நம்ப மாட்டாங்க.
1: இது இல்ல, மனைவி என்ன செய்வாங்க? இவர் அதிகமா பாக்குற ஒரு பொண்ண, இல்ல அதிகமா இவர் பாக்குற பொண்ணை பாத்துட்டு சொல்லுவாங்க, அவ போறா கண்டிங்களான். எங்க போறா? எனக்கு
2: போற கொஞ்ச காலமா எனக்கு கண்ணே தெரியல.
3: அதான் கண்ணாடி போலியாமான்னு சொல்லி சமாளிச்சிருவேன். போடணும், நேருக்கு நேரம் பார்த்தாலும் கண்ணாடி போடலாம், சமாளிச்சிடலாம். பாருங்க, அடுத்த ஐடியா குடுக்கறேன் பாருங்க.
1: என்னோட ஐடியா என்னது? இந்த கண்ணாடி போட என்று சொல்லன, நேருக்கு நேரம்
2: பார்த்தேன். பேப்பர் பென்சில் எடுத்து குறிச்சு வச்சு சொல்லுங்க.
1: ரேவதியம்மா, இவர ஒரு நிகழ்ச்சி செய்ய சொல்லலாம், டிப்ஸ் கொடுக்கறதுல ஆண்கள் எப்படி தப்புவது, என்னண்டு மனைவி ஏமாற்றுவது எப்படி,
3: தப்பித்து ஏமாற்றுவது எப்படி?
1: இல்ல இல்ல, மனைவி ஏமாற்றுவது என்பது அவனது சரியில்லை, மனைவியிடம் தப்புவது எப்படி?
3: தப்பிவது எப்படி? ஏமாற்றுவதுனா தப்பு.
1: இவ்வளவு பரிதாபமா இருக்கிறீங்களே,
2: லட்சம் பிரதி கொள்ளமா?
3: பாருங்க, நிறைய கேளுங்க, நிறைய டிப்ஸ் கொடுக்கறாங்க,
1: நிறைய டிப்ஸ் கொடுக்கறாங்க.
3: நல்லா தலைப்பு கொடுத்திருக்கீங்க நீங்க, நிறைய நீங்க தலைப்பு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க.
1: நிச்சயம்.
3: பார்வை பார்க்காதே.
1: கோவைக்குமார் உங்களோட பேசுறதுக்கு இணைய இருக்கிற பொருங்க, அவரை இணைச்சிடலாம். அப்ப நீங்க பேசும்போது அவருக்கு அவருக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்குமல்ல, அவர் தப்புவாரு.
3: அவரு தான் நான்
1: இல்ல, அவரோட சேர்த்து நான் இணைக்கலாம். நீங்க அப்படியே அப்ப என்னடா இந்த டிப்ஸ்? நேற்று வந்து நாங்க குஷ்பு இட்லியை பத்தி பேசியிருந்தோம், இன்றைக்கு நாங்க
3: நாகராஜ் வந்து போயிட்டாருங்களா?
1: இல்ல, அவர் இன்னும் வரையில, பார்வைக்கு இன்னும் வரையில, அவர் வந்தா அவரை இணைச்சிடலாம். எங்களுடைய என்னென்னா, இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னண்டா, அவர் தனியே தன்னுடைய முகத்தை மட்டும் போட்டு வச்சிருக்கார். யாரு? எங்களுடைய கோவைக்குமார்.
3: கோவைக்குமார்
1: போட்டுக்கிறாரு, போட்டிருக்காரு. அது எனக்கு அதுல
3: பார்க்காதே.
1: கோவைக்குமார் உங்களோட பேசுறதுக்கு இணைய இருக்கிற பிறகு அவரை இணைச்சிடலாம். அப்ப நீங்க பேசும்போது அவருக்கு அவருக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்குமல்ல, அவர் தப்புவாரு.
3: அவரு தான் நிறைய குடுக்கறது, அவரு தான் இருக்கிற.
1: நான் இல்ல, அவரோட அவரோட சேர்த்து நான் இணைக்கலாம். நீங்க அப்படியே அப்ப என்னடா இந்த டிப்ஸ்? நேற்று வந்து நாங்க குஷ்பு இட்லியை பத்தி பேசியிருந்தோம், இன்றைக்கு நாங்க
3: நாகராஜ் வந்து போயிட்டாருங்களா?
1: இல்ல, அவர் இன்னும் வரையில, பார்வைக்கு இன்னும் வரையில, அவர் வந்தா அவரை இணைச்சிடலாம். எங்களுடைய என்னண்டா, இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னண்டா, அவர் தனியே தன்னுடைய முகத்தை மட்டும் போட்டு வச்சிருக்கார். யாரு? எங்களுடைய கோவைக்குமார்.
3: கோவைக்குமார்
1: போட்டிருக்காரு. அது எனக்கு அதுல கண்டுபிடிச்சு அவரை இணைச்சு விட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு காட்டித்தரேன் எப்படி இணைக்கிறேன். அப்ப நீங்க இணைச்சிருவீங்க.
3: இணைக்கிட்டுங்களா?
1: நீங்க இணைங்க, நீங்க அவரை இணைங்க. கோவைக்குமார் இணைச்சிருங்க, இணைச்சிருங்க. எங்க கட்டிக்காரன் மாதிரி இணைக்க தெரியுமில்ல உங்களுக்கு? ரேவதியம்மா பாத்தீங்களா,
2: அவர் ஏதாவது டிப்ஸ் எல்லாம் சொல்றாரு, அப்புறம் இணைக்க தெரியுமான்னு கேக்குறீங்க.
1: போனவர் போக்குதாங்க இணைக்கிறேன்ட்டு.
2: ஐயோ, மிச்ச டிப்ஸ் எல்லாம் எப்படி கேட்டுக்கிறது?
1: அதுதானே, இல்ல இல்ல, வருவாரு வருவாரு, அவரு
2: வருவார்.
1: கோவைக்குமாரை இதுல நான் பதிவு செய்து வச்சிருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கலாம். உங்களோட இணைக்கலாமான்னு பாக்கலாம். கோவைக்குமாரை
3: எங்க ஏதாவது
1: வந்துட்டாரா?
3: இணைக்க முடியலீங்களா? அவரை
1: கோவைக்குமார் நீங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி குரூப்லயும் இருக்கிறார். நீங்க தனிப்பட்ட முறையா நீங்க போய் அவரை பாக்கணும், அவரோட முகம் எனக்கு தெரியாம இருக்கிறது. அதை இணைச்சு வச்சிட வேணும். அதனை அவரை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, அவரோட முகம் வருது இல்லையே. என்ன நடந்தது அப்ப? இளவரசர் இணைச்சிட்டு இளவரசர் சொன்னா இளவரசர் இணைப்பார். நீங்க இளவரசர் இணைச்சுக்கோங்க, இளவரசர் இணைச்சுக்கோங்க. நேரம் சரியாக இப்பொழுது 10:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ். எல்லாரையும் தெரியுது, கோவைக்குமார மட்டும் தெரியல. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. என்ன என்ன வணக்கம் இளவரசு? மூணு பேர் இணைக்கலாம். உங்களோட டிப்ஸ் பாப்போம் ஏதாண்டு.
4: கோவைக்குமார் கூப்பிடுறாரா? அவர் போட்டோ வருது.
1: வணக்கம் கோவைக்குமார்.
5: வணக்கம் அம்மா. வணக்கம்மா.
4: ஐயா வணக்கம். ஐயா கோவைக்குமார். ஐயா வணக்கம்.
1: ரேவதி அம்மா
5: வணக்கம்.
1: ரேவதி
2: வணக்கம்.
5: வணக்கம்மா.
2: வணக்கம்
5: ரேவதி அம்மா.
1: சரி இப்ப நீங்க உங்களுக்கு
4: வணக்கம். ஐயா நல்லா
5: எல்லாருக்கும் இணைப்பில் இருக்க அனைவருக்கும் எனது இரவு வணக்கம்.
4: நன்றி.
1: கோவைக்குமார் கோவைக்குமார் நேற்று நீங்க கரப்புக்கு வர இன்னைக்கு பார்வைக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய அவர் உங்களுக்கு என்ன தேவையான டிப்ஸ் கொடுக்கிறார் ராஜ்குமார்?
4: நீங்க உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டங்களை ஓரானர்
5: ராஜ்குமார்
1: மனைவியிடம் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வது எப்படி?
2: தப்புவது
1: நாங்க குடுத்த சொல் பார்வை. இன்னைக்கு இந்த கண்ணால
5: அந்த படம்
1: அதுதான் இல்ல பொறுங்களே. அப்ப அந்த பார்வை என்னன்னா, பார்வையால நீங்க எவ்வளவோ இன்னல்கள் சம்பாதிச்சிருக்கலாம். நீங்க சரியா நீங்க பாக்காத விடயத்தையே பார்த்தேன்னு சொல்லி அடியும் வாங்கிருப்பீங்க சில நேரம். ஐயோ நான் பாக்க அப்படி
5: நடந்திருக்கு. சந்திக்க போறோமா? ஒரு பார்வை பத்தலை இங்க வாங்கிட்டா மனுஷன், அப்புறம் எதுக்கு இன்னொரு பேர் சந்திக்க போறோம்?
1: கேளுங்க ராஜ்குமார்,
5: பார்வை பத்தலை வாங்கிட்டு அப்புறம் எதுக்கு இன்னொரு சந்திக்கணும்?
1: இல்ல இவற்ற பார்வையில இவற்ற பார்வையில மற்றவங்களுக்கு தான் இன்னல், அதுதான் இவர் சொல்ற.
4: இப்படி கொண்டு போறாங்க பாருங்கய்யா, எப்படி கொண்டு போறாங்க.
5: யாருமே இன்னும் சந்திச்சிருக்க மாட்டாங்களா? பார்வையில இன்னும் சந்திச்சிருக்க மாட்டாங்களா?
4: ஏன் கோவைக்குமார் ஐயா 7 பஸ்ல ஏறினா போதாதுங்களா ஐயா? ஒரு ஊரே சுத்திட்டு வரலாம்.
5: 7
1: ஏறின
4: காந்திபுரம் டு காந்திபுரம் பஸ் நம்பர்ல ஏறுறீங்கல்ல,
5: காந்தி பார்க் டு காந்திபுரம்
4: அந்த நம்பர் சொன்னேன்.
5: புரிஞ்சு அது வந்து காந்திபுரம் டு கோயம்புத்தூர் காந்திபுரம் டு காந்தி பார்க்கு ஏழாம் நம்பர் இருக்கு. மத்த பக்கம் ஏழாம் நம்பர் இருக்கும்ல, அது எந்த ஊருன்னு தெரியணும்ல?
4: இல்ல கோயம்புத்தூர்
5: தான்
4: காந்திபுரம் சொல்லலாம், அஞ்சாம் நம்பர் சொல்லலாம்.
5: ஓ இந்த நம்பருக்குள்ள எதுவும் விடையா இருக்கா?
1: இவர் புரியாத தெரியாத மாதிரி கேட்டு அணுகிறார் உங்கள்ட்ட, இன்னும் ஏதாவது வித்தியாசமா இருக்காண்டு.
4: ரெண்டு ரூட்டு கோயம்புத்தூர்ல
1: அது ராஜ்குமார் வந்து உங்களுக்கு போற ரூட்டை சொல்றாருங்க, நீங்க ஒரு பக்கத்தால ஏதாவது விஷயம் இருக்கா இருக்காண்டு.
5: குறிப்பா ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சொல்றாரு, அதுக்குதான் கேட்ட. அதுக்குள்ள விஷயம் இருக்குமா விடையா இருக்குமான்னு
4: கேட்டேன். காலேஜ்
1: பாத்தீங்களா? இப்ப சரியா
5: கேட்டேன், ஏழு அஞ்சு சொன்னாரு, அதுதான் கேட்டேன்.
1: ஏழு அஞ்சுல காலேஜ் பொண்ணுங்க.
5: ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுபதுல போலாம், எழுபதுலயும் பூரா காலேஜ் பொண்ணுங்களா தான் இருக்கும்.
1: அவர் பக்கத்துல ஒரு பூஜ்யம் போட்டார் பாருங்க, சைவர் ஒன்று போட்டார். அவர் பாருங்க, அவர் அட்வான்ஸ் 70க்கு போயிட்டாருங்க. நீங்க மாவன் சின்ன பிள்ளைல நிக்கிறீங்க.
5: நம்மளுக்கு எது வசதி அதுல போய்கிட வேண்டியதான்.
1: இதுல இருந்து உங்களுக்கு விடாங்கடா, எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க பாருங்க. இதுல இருந்து நீங்க பாருங்க, நீங்க போறது எல்லாம் ஏழா தான் இருக்கு. அப்ப நீங்க அதுல ஏறுனா உங்களுக்கு ஏழ்ற உங்களுக்கு தொடங்க வேண்டாம். ரேவதி அம்மா, அதே மாதிரி கல்யாணம் ஆனோன்னு ஏழ்ற தொடங்குதுன்னு சொல்றாரு இவரு. இது இது சரியில்லை. இது எங்க
2: ஏழ்ற சனி
1: அது எப்படி? அது எப்படி? அது என்ன நீங்களும் தெரிஞ்சுட்டீங்க? அது எப்படி ஏழ்ற தொடங்கும் உங்களுக்கு?
2: அப்புறமா கோயம்புத்தூர் போனாச்சு போறாங்க அவங்க.
1: இல்ல இல்ல, இவர் சொல்ற அதெல்லாம் விட்டுட்டாரு. இப்ப கல்யாணம் ஆனாலே தங்களுக்கு ஏழ்ற தொடங்குதுன்னு ராஜ்குமார் சொல்ற. இதுல இப்ப
4: மட்டும் எல்லாத்துக்குமே ஏழ்ற
1: இளவரசு
5: அப்பதான் நல்ல நேரம் போறாரு.
4: ஆமா,
5: நல்ல நேரம். கல்யாணம் ஆனாதான் நல்ல நேரம் போறாரு.
1: நல்ல நேரம் போறாரு.
4: ஆமா
2: கல்யாணத்துல சீக்கிரம் தாலி கட்டுங்க, நல்ல நேரம் போயிடும். நல்ல நேரம் போய்
1: இவங்க இவ்வளவு காலம் வாழ்ந்த நல்ல நேரம் முடிஞ்சது. அதோட இவங்களுக்கு
2: சீக்கிரம் கட்டுங்க,
1: நல்ல நேரம் முடியுது, கட்டுங்க சொல்றேன். அவங்க யோசனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது கால் கட்டு என்று சொல்றது கல்யாணத்து அதுதான். நீங்க எவ்வளவோ எல்லாம் சுத்தி திரிஞ்சு கட்ட, அதாவது ஒரு கடை இல்லாத ஒரு அவட்டு விட்ட கால மாதிரி திரிஞ்ச நீங்க அப்படி கால் கட்டு போட்டு உங்களை நிறுத்தி நல்ல ஆக்கி சந்தோஷமா ஒரு ஒரு வட்டத்துக்கு வாழ வைக்கிறது தான் மனைவி என்ற ஒரு உருவம்.
2: ஆமா, கிளாப் கிளாப் பண்ண வேண்டியது கரெக்ட் மேடம்.
5: சொல்லுக்க மந்திரம் இல்ல.
1: இரண்டா?
5: ஆமா,
1: உங்களுடைய நீங்க அனுபவிச்ச துன்பங்களை எல்லாம் நீங்க நீங்க இளம் வயதுல நீங்க எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. போய் அப்படி அது இது ஃப்ரெண்ட்ஸோட போய் அடிபட்டிருப்பீங்க, சண்டை பிடிச்சிருப்பீங்க, அல்லாடி எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பீங்க. இப்படி கட்டா காலியா திரிஞ்ச உங்க நீங்க அந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாம உங்களை பாதுகாத்து அணைச்சு ஒரு வட்டத்துக்கு வச்சிருக்கிறதான் மனைவி என்ற ஒரு உருவமும் அந்த ஒரு வாழ்க்கை. அதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் தான், எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கஷ்டமும் வராம அவங்க பாதுகாக்கிறாங்க
0: எனக்கு.
1: முருகன் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு பேசணும். நன்றி நன்றி நன்றி மோகன். நன்றி மோகன். நன்றி நன்றி நன்றி.

0: மாற்றில இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா, எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறேன். வணக்கம் மீரா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தாய்ப்பால் போட்டு
0: உதவியாளர்களா? வீட்டுல இப்ப அதாவது கலையகத்துல டோன் நான் லாக் பண்ணிட்டேன்.
1: பண்ணிட்டீங்களா? கவனம் தட்டுவாங்க, முட்டுவாங்க, பக்கத்துல எல்லாம் இருந்து சட்டம் போடுவாங்க, எல்லாம் பேசிட்டாங்க. 21 நூற்றாண்டு கண்டு கொண்டு இருக்கின்ற வேளையிலும் பேயை பற்றி பேக்கதை வச்சு
0: கொண்டிருக்கீங்க. மயந்து மயந்து சொல்றாங்க. நீங்க என்ன, நீங்க
1: இல்லாதபடியாத்தான் பேய் என்று சொல்லுகிறார்கள். எங்கே பேய் இருக்கிறோம் சொல்லுங்க.
0: உண்மையா? அப்ப நீங்க காணலையா? உங்களோட
1: இந்த உலகத்தில் வாழும் மனித ஜென்மங்கள் எல்லாம் பேய் தான். அவருடைய மனத்தை பேய் மனம் என்று கூறுகின்றோம், பேய் கதை என்று கூறுகின்றோம், பேய் குணம் என்று கூறுகின்றோம். அந்த மனம் இப்பொழுது எனக்கு முதல் ஒரு அன்பு உறவு வந்துட்டு போனார் மோகன்.
0: மோகன்
1: போல் மனம் தான் பேய்.
0: உண்மை அவர் சொன்னார், மன பயம் தனக்கு இருக்க.
1: மனம் தான் பேய். அது பயமாக இருக்கலாம், விரக்தியா இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். மனம் எக்காரணம் கொண்டும் பேய் இதுவரை காலமும் யாரும் நிரூபித்ததில்லை. உங்களுக்கு தெரியும் நன்றாக, எங்கள் நாட்டில் கோவூர் என்று ஒருத்தர் இருந்தவர். கோவூர் வந்து பகுத்தறிவாளர். அவர் பேயை தான் காட்டுகிறேன், இங்கே வந்து காட்டுங்கள் எத்தனை சேலஞ்சஸ் எல்லாம் செய்தவர். யாராலும் அதை காட்ட முடியாமல்
0: போய்விட்டது
1: என்று இல்லாத ஒன்றை மனதிலே கற்பனை பண்ணி பார்ப்பதுதான் பேய். அது ரதீஷ் கேட்டது போல தனியா வெள்ள உடுப்போட தான் பெறப்படுமா? அது ஏன்னா வர்றேன்னா கலர் உடுப்போட வரலாம். அடுத்து அசைவுகள் ஓசைகளை கண்டவுடன், அமானுஷ்யமான சத்தத்தை கேட்டவுடன், காட்சியை கண்டவுடன் அவர்கள் பிணைக்கின்றார்கள். அதுக்கு இந்த எதையும் குறிப்பிட முடியாத ஆகவே அதுக்கு பேய் என்ற கதையை சொல்லிக் கொள்கிறார்கள். பேய் பசி என்று கூறுகின்றார்கள். இல்லாத ஒன்றை உற்பத்தியாக இது அளவுக்கு மிகுந்த உணர்வு தான் பேய். பே ஓட்டம் ஓடுனானப்பா, பே கதை கதைச்சான, பே படம் அப்பா, பே சண்டை அப்பா,
0: பே வெயில் அப்பா, பே
1: பே கூத்து, பே ஆட்டம், இதெல்லாம் மனப்பயமே தவிர அப்படி பே என்று ஒன்று உருவாக இருந்திருந்த இந்த உலகம் என்று இருக்க முடியாது.
0: அது உண்மை.
1: இப்பொழுது புகைப்படங்களை அனுப்புகிறாரு அத்தனையும் கிரியேஷன்ஸ். கிரியேட்டிவ் பண்ணி அனுப்புவார்கள். வானத்திலே ஒரு விதமான நிறத்தோட அந்த முகில் கூட்டம் கருமூட்டம் அசையும் போது அதே தூர திருஷ்டி கண்ணாடியில பார்த்து படத்தை பிடித்து விட்டு பே என்று கூறுகிறார்கள். ஒரு மதில் ஒரு மதிலுக்கு பூனை வந்து பாயறத கண்டு இந்த நாள் அது பூனை பேய் உருவத்தில் வந்து பாயுதுன்றாங்க. பே காட்டுதான் சொல்றது, பே காட்டுதல் என்று பே காட்டுதல். உலகத்தில் பே என்று ஒன்று இல்லை. பே என்று ஒன்று இல்லை. இந்த மாந்திரவாதிகள் எல்லாம் பொய் பேசுகிறார்கள். இந்த அஞ்சரை மை போட்டு பார்ப்பவர் எல்லாம் பொய் பேசுகிறார்கள். விஞ்ஞான யுகத்தில் விஞ்ஞானத்தாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எங்கே இருந்தது பேய். பேய் என்ற மனம் தான் பேய். சுடுகாடு இடுகாடுகளுக்கு சென்று எங்கட மனம் எங்கட உறவினர்களை எண்ணி எண்ணி வருந்தும் போது அந்த நினைவுகள் அந்த மனங்கள் மனதிலே பதிந்திருக்கின்ற காட்சி அதை ஒரு பேய் மாதிரி உருவகித்து வருகின்றதே தவிர பேய்க்கு யாரும் உருவம் கொடுக்க முடியாது. யாரும் கண்ணா பேய் போன பேய் கதைகளை சொல்லி பேய் காட்டிக்கொண்டிருக்கிறார்களே தவிர
0: அப்படி சொல்ல கிடையாது. கண்டதை தானே சொல்லுகிறார்கள்.
1: அவற்ற மனப்பசம் பயம் அப்படி காணது. அதே பக்கத்துல எனக்கு இன்னொரு அருள் வந்து கூறுகின்றார். முன்னாலே உருவம் நேரம் அந்த டிரைவர் இவருக்கு தெரியாது. கேமராக பார்த்தோம்னா கேமராக பார்த்தா இது ஒரு அடையாளம் தெரியும் தானே.
0: கேமராக்குமே தெரிஞ்சிருக்கு.
1: அதுக்கு பூதகணம் என்று அந்த சின்ன பையனையுமே மாத்திருக்காங்க. வாகனத்தை ஓடிந்து போனா இரவு 1 மணிக்கு ஒரு பயத்துலதான் போயிருக்கிறார். பனிப்புகார் போயிருக்கலாம். பின்னால முன்னுக்கு இருக்கிற மரத்தினுடைய நிழல் முன்னுக்கு போவதுப்பா என்ற இருக்கு. எங்கட ஹெட் லைட் வெளிச்சத்துல லைட் பெரிய உருவமாக தெரியலாம். அவருடைய மனப்பயம், அவர் ஒரு உருவகத்தை வச்சு அடுத்தவரையும் பயப்படுத்துது. ஆனால் பேய் என்ற ஒன்றை வைத்து பயன்படுத்தி சின்ன வயதிலிருந்து சில பழக்க வழக்கங்களை மாற்றி இருக்கின்றார்.
0: இன்னொரு விடயம் தெரியுமா அப்பா, அந்த ஒரு நாள் ஹைவேல வரும்போது நீங்க சொன்னீங்க கார் முன்னுக்கு போயல நிழல் தெரியுது அந்த காருக்கு முன்னால இந்த சைட்ல நிழல் ஒன்று ஓடிக்கொண்டு வருது. ஆனா முன்னுக்கு கார் இல்ல, அது வந்து முன்னுக்கு போன கார் தான் நிழல், இங்க இவ்வளவு தூரம் எங்கட காருக்கு கிட்ட வர மாதிரி தெரியறது. அது
1: அது காரணம் என்ன, அந்த காருக்கு முன்னும் பின்னும் வாகனங்கள் போகும்போது பின்னால போற ஒளி படும் போது முன்னும் அந்த ஓடிக்கொண்டு போற வாகனம் முன்னாலே வெளிச்சம் உருவம் தெரியும். அங்கிருந்து எதிர்நோக்கி வரும் வாகனம் வரும்போது அந்த வாகனத்தின் நிழல் பின்னாலே. நான் உங்களுக்கு வேடிக்கைக்கு கூறுகிறேன்,
0: நீங்க சொல்லி நான் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தேன் காரக்கா முன்னுக்கு
1: அதோடும் நித்திர போய்விட்டது. கிங்ஸ்டன் பகுதியில வரும்பொழுது நான் சில போல குறைந்த கிங்ஸ்டன்ல தான் வெள்ளை சீலோட வாரதாமன்னு நான் சொன்னோம். நீங்க பயந்தப்பா ஏன் இப்ப இந்த கதையை சொல்றீங்க, ஜன்ன எல்லாத்தையும் இருக்கி இருக்கி மூடுங்க, அது பயம்
0: இல்ல உண்மையிலேயே. அதுல கிங்ஸ்டன் அடியில கண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்களே,
1: என்னதை கண்டிருக்கார்கள், வெள்ளை துணி ஏதாவது காட்டுல போற துணி பறந்தோறும் கட்டையில பட்டுக்கிட்டு ஆடும் பொழுது கண்டு போய் கண்டுதான் வெள்ளை இந்த பொலித்தீன் பேக்குகள் பறந்து காரில் இருந்து பறந்து சென்று பக்கத்துக்கு உள்ள போஸ்ட் வெள்ளையா நிற்கும் பொழுது காட்டுக்கு ஆடும் பொழுது எங்களை பயமான கண்ணுக்கு அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அப்படி என் எண்ணங்கள் தோன்றும்.
0: சொல்லிருக்க வந்து பேசி இருக்கிறதே அது
1: ஒரு நாளும் அப்படி நடைபெறாது. பேய்கள் என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. மொன்றியல் தமிழ் வானொலி ஒரு நல்ல சிறந்த ஊடகம், அந்த ஊடகம் நம்ப மாட்டாது. இந்த ஊடகத்தில் வந்த அனைத்து நேயர்களும் மன உறுதி படைத்தவர்கள்
0: என்று ஒன்றும் இல்லை.
1: படங்கள் கொண்டு காட்டலாம், உண்மையா படத்தை கொண்டு காட்டுகிறார்கள். இந்த நானும் பார்த்திருக்கேன் இந்த யூடியூப் கூகுள் போன்ற இடத்துல அவர்கள் தங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அடுத்துங்க. அநேகமான ஆட்கள் பார்த்தால் யூடியூப் ஸ்தாபனத்தாலே அவர்களுக்கு பணம் கிடைக்கும். அதற்காகத்தான் அப்படி போடுவேன்.
0: இப்ப சந்திரபாய் மாமா உண்டு அனுப்பி இருக்கிறாரப்பா, அதை அனுப்பிடம் பாருங்க.
1: அது ஒரு கிரியேஷன், அவரும் இங்கே ஒரு கிரியேஷனை கண்டெடுத்திருப்பாரு.
0: இல்ல இல்ல உண்மையிலேயே ரெண்டு பேர் பயந்து பேசுறாங்க பைக்ல போறாங்க.
1: அந்த பயத்துல போய்தான் அவர் விழுந்திருந்தோம். இப்படித்தான் ஒரு பயம் இல்லாத ஒருவன் மனப்பயம் உள்ள ஒருவனோடு ஒரு போட்டி
0: போட்டிருக்கான்.
1: ஒருவனுக்கு இதாவது எந்த வேலையில எங்க போனாலும் பயம் இல்லையென்னு அவன் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு உள்ளூர பயம் இருக்கின்றது. அவனுக்கு இவர்கள் போட்டி வைத்து நாலு நண்பர்கள் சேர்ந்து அவரை அனுப்புகிறார்கள் ஒரு சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கு ஒரு ஆணியும் ஒரு சுற்றியலும் கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் போய் அந்த சுடுகாட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அந்த ஆணியை அடித்து விட்டு வர வேண்டும்.
0: ஒரு மரத்துல அடிச்சிட்டு வர வேணும்.
1: ஒரு மரத்துல நடிச்சாமம் 12 மணிக்கு. இவர் என்ன இது சின்ன விஷயம் அப்பா என்று சொல்லி போட்டு அவர் கொண்டு போகிறார் ஆணியையும் சுத்திய உடனே இவர்கள் வீட்டுல இருக்கிறார்கள். அவர்கள் போகவில்லை அங்க, அடித்து விட்டு வந்து எப்படி இவர் திரும்பி அங்க வரத்தானே வேணும். அவர் வந்ததன் பின்பு அதிகாலையில் போய் பார்க்கலாம்னு தான் அவர்கள் இருந்தார்கள் அந்த ஆணியை. அவர் ஆணியை நல்ல மனோதிடம் உள்ள தைரியமாக சென்று அந்த மரத்திலே ஆணியை அடித்து விட்டார். அடித்து விட்டு திரும்பியவர் இறந்து விட்டார். என்ன காரணம்
0: அது நான் கேள்வி. எனக்கு அந்த கதையின் சாரம் என்னண்டா, அடிக்கும் போது அவர் குழுக்காய் ஷர்ட் போட்டிருந்தார். அத அப்ப அந்த ஷர்ட் கையையும் வச்சு ஆணியோட அடிச்சிட்டார். அப்ப அவர் எழுக்கும் போது வர மனப்பயம்
1: மனப்பதட்டத்தில் அவருக்கு உள்ள பயம் இருந்திருக்கு. அங்க பெய்யும் இல்லை ஒண்ணுமே இல்லை. பயத்தில் ஆணி அடியில் தடுமாறி தடுமாறி ஒரு கையில் ஆணியை தூக்கி பிடிச்சுக்கொண்டு மறு கையால அடிக்கும் போது இரவு நேரம் அந்த ஷர்ட் கை நீளமான கை அந்த கையிலே அதாவது ஷர்ட் கை துணியிலே ஆணி நலத்தோடு இருக்கப்பட்டது.
0: வெற்றிகரமாக
1: நான் அடித்து விட்டேன் என்று திரும்பின உடனே ஹார்ட் நின்று
0: அதிர்ச்சி
1: ஏற்பட்டது. இவர்கள் போனவனை காணவில்லை என்று அடுத்த நாளோடு இருந்து ஐயோ போனவனை காணவில்லை பேய் அடித்து விட்டு இறந்து விட்டான். இங்கே வந்து பார்த்தால் அவர்தான் ஆணியால் தன்னுடைய ஷர்ட் துணியையும் சேர்த்து மரத்திலே அடித்து விட்டு திரும்பும் பொழுது அதிர்ச்சியினால் பயம் அந்த பயம் அங்கே மன தைரியம் இருந்திருந்தால் அவருக்கு அந்த பயம், நிதானம் இருந்திருந்தால் அவருக்கு அந்த நிலை வந்திருக்காது அவர் பயம். அந்த மனம் உள்ளூர பயம் இருந்து மனம் தான் பேய் மனம்தான்
0: பேய்.
1: இப்படி பல கதைகள் இருக்கின்றது. பேய்க்காட்ட வேண்டாம் பேய்ப்பாட்டம் கட்டி எழுத வேண்டாம் என்று ஒரு என்ற சொல்லை ஆரம்பித்து பல பாடல்கள் வந்திருக்கின்றது. நானும் ஒரு பாடல் கேட்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: எங்கேயே சொல்லுங்கப்பா.
1: திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு நாள் போதுமா என்ற பாடல். ஒரு நாள் போதுமா அந்த பாடலை
0: நல்ல பேக்கதை கதைக்க ஒரு நாள் போதுமா.
1: நான் சொல்வதுதான் சரி என்று இல்லை, என்னுடைய மனதுக்கு பட்டதையும் நான் அறிந்ததையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து
0: கூறுகின்றேன். நீங்க குடுத்து வச்சவர் என்னடா பிறந்து இத்தனை வருடங்களா, இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு எத்தனையோ சர்வீஸ், நீங்க என்னோட பெரியவர், இதுகளை ஆழமும் நீங்க ஒரு பேய காணல, இதுதான் இப்ப எந்த ஆதங்கம் ஒரு பேய
1: அருகில் இருப்பவர்கள் பேய், என்னை சுற்றி
0: இருப்பவர்கள்
1: அழகு
0: சொல்வார்கள். அப்ப அந்த பொண்ணை பார்த்தா
1: கரைச்சலப்பா என்ன பேய் பிசாசு மாதிரியப்பா, எல்லாம் பேய்
0: பேய்
1: பேய் என்ற பேய் என்ன ஐ என்ன பேய் என்று ஒரு சொல்ல வைத்து எத்தனை திரைப்படங்கள் காட்டியிருக்காரு. அத்தனை திரைப்படத்திலும் அவர்கள் இறுதியில் அந்த பேய் ஒரு பொய் என்ற தான் அவர்கள்
0: காட்டு. நல்லதப்பா, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி. அப்பா இவ்வளவு சொன்னாலும் நாங்க கொஞ்சம் வேண்டாலும் நம்புறோம். சில பேர் கண்டார்கள், சில பேர் காணையில் என்றால், ஆனா அப்பா இதுவரை காலமும் சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த பேய காணையில, அதனாலதான் அவர் அவ்வளவு துணிவா வந்து சொல்லிட்டு போற. சரி, காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் அருள்.
2: கதை ஒன்று எங்க பெரியப்பான் சித்தவுடன் நடந்தது. அந்த மரப்பயம் சொல்ற அதுக்கு உண்மை ஒரு காரணம், அவர் அந்த அவர் எங்க பெரியப்பான நல்ல விருப்பமானவர். அப்ப அந்த சித்தவுள்ள ஆண்டு இரவு இவர் ஒரு லைட் போடாத பகுதியில போய் பாத்ரூம் போறது போனவர். அப்ப அந்த அவர் போனவர் தரம் வந்தம்மா அந்த முள்ளு கம்பியில கொழுவிட்டது. திரும்பி வரதுக்குள்ள முள்ளு கம்பில சரம் கொழுவிட்டது. ஆனா அவருக்கு அந்த சரந்து சரம் வந்து முள்ளு கம்பில கொழுவினு தெரியாது. உடனே அவர் நாகராசாயினா கூட நாகராசாயினா உடனே கத்தினாரு
0: மறந்தார்.
2: பிரதான் தெரியும் சரம் தான் கொழுவி இருக்கேன், அதுக்கு முதல் அவர் யோசிக்கல. அது ஐயா சொன்னதுக்கு ஒரு உதாரணமா சொன்னாரம்மா. சம்பவம் இது
0: உண்மை உண்மை, அப்படி அப்படியெல்லாம் நடக்கிறது. என்ன மனப்பயத்துல எங்களுக்கு எதுவும் சில இடங்கள்ல கொழுவிட்டு நாங்க தடக்கப்பட்டு விழுந்துடுவோம். எங்களுக்கு
2: மனப்பயிருக்கு
0: ஹார்ட் வீக் இருந்தா அந்த நேரம் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் உடனே. நன்றி நன்றி
2: ஐயாவுக்கு நன்றி
0: நன்றி
2: நன்றி அம்மா நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பேயன்றோன்னு பாருங்க எல்லாரும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கதைக்கிறீங்க. சூப்பர். என்ன பேயன்டா உங்களுக்கு ஒரு பயம் இல்லாம போச்சு எல்லாருக்கும். உண்மையிலேயே பேய கண்ணால கண்டவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. செல்வகுமார் புதுக்கோட்டை, நீங்கள் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க காட்டலைக்கு வர வேண்டும். நீங்க பேய கண்டிருக்கீங்களான்னு கேட்கணும். நான் கேட்டிருந்தேன் யாருக்கு இந்த பேய் மாமா அனுப்பின படம் வேணும்ன்ற. மற்ற ஜெகபத் சாதி கண்ணா, நான் ஒரு என்ற சொல்லில தான் பாடல் கேட்டிருக்கிறேன். நீங்கள் அதனால நீங்க அதுல ஒரு என்ற சொல்லு பாடல் வேணுமென்றால் அதுல எழுதி விடுங்க, நான் எடுத்து வருகிறேன். பாஸ்கர் பாஸ்கரன், நீங்களும் மாமா அனுப்புற படத்தை அனுப்ப சொல்லி அவ்வளவுதான் நீங்க கையை வைத்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த படத்தை நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க பாருங்க. ஏனண்டா உங்களுக்காவது கொஞ்சம் பயம் வருதான்னு பாப்போம். மாமா அனுப்பின படம், ஆனா அது ஏதோ ஒரு பெண்ணுருவம் போறது போல தெரிகிறது. நல்ல முழுமையாக தெரியவில்லை தெரிகிறது, ஆனா அது ஒரு பெண் நடந்து உடுப்பு நல்ல உடுப்பு போட்டு நடந்து போற மாதிரி இருக்கு. மாமா எங்க மாமா இதை எடுத்த நீங்க நீங்க பாடலை தொடர்ந்து கேட்கலாம். எங்களுடைய முத்துவேலுடைய பாடல ராஜா ராணி அரவாசிலேயே அப்படியே நிக்கிறாங்க. காட்டலையில் காட்டலையில் எங்களுடைய செல்வகுமார் வணக்கம். வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கமா, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கு செல்வகுமார். நீங்க பேய கண்டிருக்கீங்களா செல்வகுமார்? முதல்ல அதை சொல்லுங்க.
3: நான் பேயவே பார்த்தது இல்லங்கம்மா.
0: பார்க்கவே இல்லையா? துப்புரவுக்கும் நீங்க
3: பார்த்துட்டு ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல.
0: பாக்கணும் போல ஆசையா இருக்கா உங்களுக்கு?
3: ஆசையா தான் இருக்கு, ஆனா பேயை பாக்கணும். ஒரு தடவை முன்னாடி ஒரு வெளியூர்ல ஒரு தடவை இருக்கும்போது 12 மணிக்கு சுடுகாட்டு கிட்ட அந்த கிராஸ்ல போயிட்டு வந்தா பேய் வரும், அதுக்கப்புறம் பாக்க முடியாது அப்படின்னாங்க. 11:30 வரைக்கும் அந்த ஒரு ஓரமா நின்னுட்டு 12 மணி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் பாத்துட்டு ஒரு பேயும் வரலன்ட்டு வந்து கரெக்டா 12 மணி
0: ஒரு பேயும் வரலன்ட்டு வந்துட்டீங்க. ஆனா நீங்க போய் நின்று பாத்துருக்கீங்க?
3: நின்னு பார்த்தேன் எல்லாம். இந்த 12 மணிக்கு இந்த ரோட கிராஸ் பண்ண முடியாதுங்க
0: அப்படின்னாங்க.
3: அப்புறம் சரி வாயா, நானும் 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 12 மணிக்கு அந்த ரோட கிராஸ் பண்ணிட்டு தான்
0: வந்தேன். அப்ப அதாவது பொய், ஆக்களுடைய வதந்தி, ஏன்னா ஏதோ
3: பொய் தான் அதெல்லாம்.
0: அவங்க ஏதோ ஒரு விடயம் அந்த இடத்துல ஏதோ செய்யறதுக்காண்டி இப்படி எல்லாரையும் பயமுறுத்துறது அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
3: அதுதான் அவ்வையார் சொல்றாங்க, அகப்பேயை புரட்டி விட்டால் புறப்பே இல்லப்பா அப்படிங்கிறாங்க.
0: என்னென்னு என்னோட தடவை சொல்லுங்க.
3: அகத்துக்குள்ள இருக்கிற பேய் முதல் நீ துரத்து,
0: துரத்துல
3: கிடையாது, மனசுக்குள்ளதான் பேய்
0: இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மை,
3: உண்மை.
0: ஆனா எல்லாரும் இப்ப எங்களோட காட்சியில வர்றவங்க எல்லாரும் பேய் பயத்துல இருக்கிறாங்களே. இப்ப யாருமே பாட்டு கூட
3: அவசியமே இல்ல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆத்மாதான் இயற்கை. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் வந்து எங்க இருக்கு, உடம்புல எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கால்ல அடிபட்டவனும் செத்து போறான், தலையில அடிபட்டவனும் புலச்சிடுறான்.
0: நிச்சயம், நிச்சயம்.
3: அப்ப கால்லயும் இல்ல தலையிலயும் இல்ல, உயிர் ஒரு இடத்துல இருக்கு,
0: இருக்கு.
3: அந்த உயிராகப்பட்டது உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருந்து இயக்கிக்கிட்டே இருக்கு மனிதனை. அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த உயிர் வெளியே போயிருச்சுன்னா டெட் பாடிங்கிறாங்க, வெறும் பாடிங்கிறாங்க.
0: அந்த
3: காத்து எங்க போகுது யாரு இது வரைக்கும்
0: கண்டுபிடிச்சதே இல்ல. அந்த ஆத்மா,
3: அந்த காத்து தான் ஆவிங்கிறாங்க. அத வந்து நம்ம வந்து இப்ப நம்ம ஆன்மாக்கள் வந்து வெளியே ஜீவகாந்தத்துல காத்துல கலந்தே இருக்கும், எல்லாருடைய ஆவிகளும் கலந்துதான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி மாதிரி தான், FM ஃப்ரீக்வன்சி, AM ஃப்ரீக்வன்சின்னு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாடுலேஷனை வச்சு இப்ப FM ஃப்ரீக்வன்சிக்கு FM ரேடியோ வச்சா FM எடுக்கும், AM ரேடியோ வச்சு AM ஃப்ரீக்வன்சில திருப்பினோம்னா AM எடுக்கும். அது மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற பேய்களை நம்ம மனசுக்குள்ள நினைச்சா அது வந்து அட்டாக் பண்ணிக்குது. அதுதான் காரணமே, வெளிய வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. வெளியே 1008 பிரச்சனைகள் பேயெல்லாம் சுத்துது,
0: சுத்துது, மனித உருவில சுத்துது.
3: நம்மளுக்கு ஒண்ணும் தப்பு கிடையாது. யாரு தவறு செஞ்சா, அந்த பேய்க்கு யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரச்சனைய பண்ணுமே வெளிய, மற்றபடி ஒன்னும் இல்ல. ஆனா ஆத்மான்னு ஒண்ணு ஜீவன் சுத்துது எல்லா பக்கமும் ஆத்மா. எப்படி சூரியனுக்கு வந்து எரிபொருள் யாராவது குடுக்கறாங்களா? கேஸ் தீந்து போச்சு, விறகு தீந்து போச்சு அப்படின்னு. அந்த எரிபொருள் எங்க இருந்து அது எடுத்துக்குது சூரியன்?
0: அது இயற்கையோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதா?
3: அது எப்படி உருவாகும்? இத்தனை காண்டலமா எரிஞ்சுகிட்டே இருக்குமா?
0: இருக்குது.
3: எத்தனை கோடி வருஷங்களா, இன்னமும் எத்தனையோ வருஷங்கள் இன்னும் அது அழியாம இருக்கு,
0: இருக்குது. உற்பத்தி ஆகும்,
3: ஆனாலும் அந்த இயற்கை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி இந்த இந்த இந்த ஆன்மாக்களுக்கும் அழிவே கிடையாது,
0: கிடையாது.
3: இந்த இதுல இறந்துருவாங்க, இந்த உடம்புல அடுத்த கருமுட்டையில போய் இறங்கிடுவாங்க,
0: இறங்கிடுவாங்க.
3: அதெல்லாம் இருக்கு, ஆனா அதனால எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, யாரையும் தொந்தரவு பண்ண மாதிரி யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அது கோழை மனிதர்களுக்கு தான் அந்த மாதிரி மனசு அட்டாக் ஆயிக்கும். மனசு வந்து கோழை, அப்ப சொன்னாரு பாருங்க ஐயா, அப்பா சொன்னாரு சட்டைய வந்து கையில அடிச்சுட்டு ஆணி அடிச்சு பயந்துகிட்டு ஐயோ திரும்பின உடனே பேய் பிடிச்சி இழுத்துருச்சுடான்ட்டு மயங்கி அங்கே அந்த பேய் மனசுக்குள்ள நல்லா உத்து நோக்கணும், இது உண்மையா பொய்யா. அவரு திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அது மாதிரி எந்த பொருளையுமே உற்று நோக்குதல் இருக்கணும். ரோட்ல ஒரு துணி காயப்பட்டிருக்காங்க, அது ஆடுறத பாத்துட்டு ஐயோ பேய் வரையின்னு பயந்துட்டு இருந்தோம்னா அது வந்து மூட நம்பிக்கையான ஒரு செயல் இல்ல. ஏங்கம்மா
0: நினைச்சு கொண்டு அப்படி பாக்குறாரு அவர்
3: தெரியறாரு அஜெண்டா ஓவியம்னு ஒவ்வொரு ஓவியம் இருக்கு, அது முகத்தை நம்ம மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே பார்த்தா அந்த ஓவியம் வந்து சிரிக்கிற
0: மாதிரி இருக்கு. அது
3: மாதிரி நம்ம
0: மனசு
3: நம்ம என்ன மனநிலையில பாக்குறோமோ அது அப்படியே தெரியும்.
0: தெரியும், நிச்சயம் நிச்சயம்.
3: அது மாதிரி கண்ணாடி மாதிரி தான், கண்ணாடி தான் வாழ்க்கை.
0: வாழ்க்கை நிச்சயம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு என்ற சொல்ல என்ன பாட்டு வேணும் செல்வகுமாருக்கு?
3: ஒரே முறைதான் உன்னை அந்த பாட்டு வந்துருச்சாமா?
0: ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன் அந்த பாட்டா?
3: நீ ஒரு தனி பிரவீன் அந்த பாட்டுமா?
0: எடுத்து வர்றேன் நான். சரியா
3: அந்த வந்துருச்சா சொல்லலைங்களா?
0: இல்ல இல்ல வரல.
3: சொல்லிட்டாங்களோ?
0: இல்ல சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஒரே முறைதான்
3: சொல்லிட்டாங்களா?
0: நீங்க ஒரு என்ற சொல்லல எடுக்கணும். ஒரு என்ற சொல்லு முன்னுக்கு வரணும். யாவது அம்மா கேட்டிருக்கிறோம், அதுக்கு அம்மா காண்டி என் அவ பாவம் ஆண்டாளம்மா அது சொன்னபடிவா தான். நீங்க ஒரு என்று ஆரம்பிங்க.
3: காஞ்சிபுரத்துல ஆண்டாளம்மா தானே?
0: ஆமா ஆமா.
3: அவங்களுக்கு அந்த பாட்டு கொடுத்துருவோம். நமக்கு வந்து ஒரே ஊரு, ஊரிலே ஒரே ஒரு ராஜா.
0: நல்ல பாட்டு அது.
3: அந்த பாட்டு போடலாம்.
0: ஒரே ஒரு ஊரிலே ஒரே
3: ஒரே
0: ராஜா. செல்வம் செல்வகுமார் ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா, ரெண்டு வரி.
3: எனக்கு அவ்வளவு பாட தெரியாதுங்கம்மா.
0: இத பாடுங்க. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா.
3: உங்க குரல் தெளிவா இருக்கு. உங்க குரல் வந்து சாவித்திரி குரல் மாதிரி இருக்கு.
0: ஐயா இப்பதான் கொஞ்சம் எல்லாரும் நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்படியே சொல்லி சொல்லி கொஞ்ச நாள் ரெண்டு மாதம் எனக்கு நான் வராம இருப்பேன் சில நேரம்.
3: ஏ
0: அது அது உடல்நிலை குறைவு வந்துடும். என்னன்னா
3: பானுமதி இருக்காங்கல்ல அம்மா, பானுமதி
0: பானுமதி அம்மா அவட கூட கண்ணீர்.
3: பானுமதி அம்மா ஸ்டைலும் நம்ம சரோஜா தேவியோட குரலும் மேட்சிங்கா இருக்கு உங்களுக்கு.
0: ஆஹா இப்படியே நீங்க இப்ப பாருங்க, எத்தனை பேர் வந்து எத்தனை எப்படி எல்லாம் சொல்லுவாங்க இப்ப பாருங்க. கொஞ்ச நேரத்துல ஷாவுல் வந்து சொல்லுவாரு, இதுக்கு இதுக்கு ஏதாவது உண்டு.
3: என்ன சொல்லுவாரு
0: பாருங்களேன், ஏதாவது சொல்லுவாரு. அப்ப நீங்க கேட்டுக்குங்க.
3: அப்படியா? என்ன சொல்லுவாரு? லைன் வர சொல்லுங்களேன்.
0: ஏதாவது அப்படியே ஜாலியா ஏதாவது நக்கலா ஏதாவது சொல்லுவாரு. அம்மா சாவித்திரி அம்மா அப்படியெல்லாம் கூப்பிடுவாரு பாருங்க. இப்படியே சொல்லி சொல்லி. சரி உங்களுக்கு அந்த பாடல் ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா அந்த பாடல் எடுத்து வர்றேன். சரியா?
3: ஓகே.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:51 எங்களுடைய முத்துவேலோட பாட்டு அரவாசிலேயே நிக்குது.

0: இந்த பூமெத்தை பணியிட்ட பஞ்சுமெத்தையோ,
1: இந்த பூமிக்கு அவனிட்ட பட்டுச்சட்டையோ,
0: சித்திரம் போல் ஒரு முத்திரை இட்டானோ,
1: கட்டளை இட்டானோ,
0: இன்பத்தேனிடையாடும் தேவதை போல ஆ

நேரம் சரியாக 12:54 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:25. நீங்கள் மலைக்களம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379. அடுத்த பாடல் காட்டளிக்கு வருகிறது. எங்களுடைய அருள் கேட்ட பாடல்.

பாடல் மாறிவிட்டது, அதனால மன்னிப்பை கேட்டுக்கொண்டு ஒரு பாடல் காட்டலையில் வேறொரு பாடலை எடுத்து வந்து உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். அருள், ஒரு கூட்டிலே என்று தொடங்குற பாட்டு, உங்களுடைய பாடலை அடுத்த பாடலாக எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். இன்னும் ஒரு பாடல், ராஜவேல் ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். அவர் ஆனந்த ஜோதி படத்திலிருந்து

ராஜவேல், நீங்க நல்ல ஒரு விதமாக அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அது உங்க அதை நான் ஒளிபரப்பி அந்த பாடலை எடுத்து வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன ஒரு தாய் மக்கள் பாடல் வந்து ஆனந்த ஜோதியில தானா சரியா தெரியுமா? இல்லாட்டி நான் தான் பிள்ளையா? நீங்கள் தப்பா சொல்ல மாட்டீங்க. பாடல் சரி, அந்த பாடலை நான் எப்படியும் எடுத்து வருகிறேன். உங்களுக்கு நேர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 51 5149 51 9 5 1 9 2 3 7 9 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அடிக்கலாம். சரி, ஒரு என்ற ஒரு பாடலை எடுத்து வந்து உங்களுக்கு உங்களுடைய பாடல்களை எடுத்து வரலாம். ஒரு ஒரு என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது. என் விருப்பமாக இந்த பாடலை எடுத்து வந்து உங்கள் பாடலை எடுத்து வருகிறேன்.

அந்த பாடலை முழுமையா எடுத்து வர முடியவில்லை. சரி, இருந்தாலும் ஒரு தாய் மக்கள் பாடல் காட்சிக்கு வருகிறது. ராஜவேல், உங்கள் விருப்ப பாடல்?

0: அழகுக்கு ஒரு
1: இதான் சொல்றது. பேய் கதையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுண்டு பாத்தீங்களா. பாடல் எல்லாம் வர மறுக்கிறது ஒரு தாய் மக்கள் என்ற பாடல். ஒரு தாய் மக்கள் அந்த பாடலே வர மறுக்கிறது. எல்லாம் மாறி வருது. எனக்கு நானும் பயந்துட்டேன் போல இருக்குது. எல்லாம் மனப்பெருமை தான். சரி, பாடலை எடுத்து வரலாம். ராஜவேலுடைய பாடல் இதோ.

0: நேரம் சரியாக 1:06. இங்கே இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:36. அடுத்த பாடல் ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல் காற்றளிக்க வருகிறது, கேட்போம்.
1: ஒரு பொண்ணு நினைச்சு வந்தேன் தாயே.

நீங்க கேட்ட பாடல் வந்து ஒரு கூட்டில இல்ல, அது சிறு கூட்டில என்று நினைக்கிறேன். நீங்க பிள்ளையா கேட்டுட்டீங்க, சரி, என்றாலும் ஒரு என்று சொல்ற ஏதாவது பாடல் உங்களுக்கு எடுத்து வரலாம். இப்பொழுது அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. மோகன், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலை ஏழு பாடல்.

வென்றவன் தொழிலாளி, விதிய நிலைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம்

மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி,

அடுத்த பாடல் காட்சிக்கு வருகிறது. மிட்டில்டா, நீங்கள் கேட்ட பாடல் ஒரு தடவை சொல்வாயா? பொன்சேகர், நீங்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறீங்க, அந்த பாடலை எடுத்து வருகிறேன். முடிந்தால் காட்சியில இணையுங்க, அல்லாட்டி நான் அந்த பாடல் எடுத்து வருகிறேன். இதோ மிட்டில்டா, ஒரு தடவை சொல்வாயா? என்னை உனக்கு பிடிக்க வேண்டேன், கேப்பமா?

இந்த பாடல் மிச்சில்டா நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. எங்களுடைய செல்வகுமார், நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ஒரே ஒரு ஊரிலே என்ன என்ன நடந்தது? சரி, யூடியூப்ல வந்தா இப்படித்தான்.

ஒரு நிமிடம் உங்களுடைய பாடலை மீண்டும் நான் எடுத்து வருகிறேன். பாடல் முழுமையாக சரி, பாடலுக்குள் செல்லலாம்.

பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல், ஒரு நாள் போதுமா.

இன்றைக்கு பேய் கதை பேசியதுனால எல்லாம் குழப்பம். இது சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல் அல்ல, இது எங்களுடைய அருளுக்காக நான் எடுத்து வச்சிருந்த பாடல். இது அவருக்காகத்தான் இந்த பாடல். சரியா, அப்பா கேட்ட பாடல் ஒரு நாள் போதுமா? நான் அதை எடுத்து வரேன்னுட்டு இதை ஒளிபரப்பிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க.

எப்படி நான் அருளுக்கு தெரிவு செய்த பாடல் ஒரு உற்சாகமாக இல்லை. அடுத்து எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல் ஒரு நாள் போதுமா பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

மபரி

கலையாத மோகன சுவைதான்.

எல்லோருடைய பாடல்களும் அடுத்து வந்தாகி விட்டது. இப்பொழுது அன்புறவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 5145119239 நேர்கள் வரும் பட்சத்தில் நான் 12:30 நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மற்ற நிகழ்ச்சிகளை எடுத்து வரலாம் நினைக்கிறேன். சரி, ஒரு என்று சொல்ல என் விருப்பமாக சில பாடல்கள் காற்றலைய தவளும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் உங்கள் விருப்ப பாடலோடு. முதல் பாடல், ஒரு என்ற சொல்ல முதல் என் விருப்ப பாடல்.

0: நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம். இப்பொழுது நீங்கள் கேட்டது கனடிய நேரம். சரியாக 1:51. ஒரு என்ற சொல்லில் என் விருப்பமாக வந்த முதல் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். நீங்களும் அழைப்புக்கு வந்தால் உங்களுடைய பாடல் ஒரு என்ற சொல்லில் நீங்கள் எடுத்து வர வேண்டும். காற்றடையில் இடம்பெறும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் ஒரு ஜீவன் என்று தொடங்குகிறது இன்னொரு பாடல் என் விருப்பத்தில்.
1: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மத்திய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். ஒரு என்ற சொல்லில் வரும் பாடல்களை நாங்கள் நேர்களை எடுத்து வர சொல்லியிருந்தோம். சரி, நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்குகிறது. இது இப்படியே சொல்லி சொல்லி இவ போய் சொல்லுவாண்டுட்டு வராமைக்க கூடாது. நேர்கள், அன்பு உறவுகள், நினைக்கிற சந்தன்ராஜ் மாமா இன்னும் வரல. நீங்க உங்களுடைய பாடல் என்னன்னு தெரியல. இன்றைக்கு பேய பற்றி நாங்க பேசினதால பல அன்பு உறவுகள் பயத்திலேயே வரையல. இந்த பேயன்தான் எல்லாருக்கும் பயமா இருக்குது. சரி, காற்றலை இணைந்து கொள்ளும் நீண்ட நாட்களுக்கு பின்பாக அதன் புது வருடத்துல இணைந்து கொள்கிறார். வணக்கம், லண்டன்ல இருந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா,
1: நன்றி நன்றி மீனா, புது வருஷ வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு. இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவு, நண்பர்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி நன்றி. நலத்துக்கு சுகம் இல்லையா?
0: என்ன என்னண்டு, நலமா இருக்கிறீங்க தானே?
1: நலத்துக்கு சுகம் இல்ல, நலத்துக்கு சுகம் இல்லையா என்று சொன்னா நலம் தரம் எப்போ நலம் தான்.
0: நலத்துக்கு குறைவு இல்லை என்று சொல்லுவேன். நலத்துக்கு சுகம் இல்லையா?
1: நான் சரி, நீங்க அறிவாளிகள் நீங்கல்லாம் மறந்து கொடுத்த
0: இல்ல. கொஞ்சம் நலத்துக்கு சுகம் இல்லையன்ற நான் கேக்க, அட உங்களோட நலத்துக்கு சுகம் இல்லாம போயினா போய் வேற ஏதோ நோயில வருத்தம் கிருத்தத்துல இருக்கிறேன்.
1: சரி சரி, நீங்க சொல்றது சரிதான். நலத்துக்கு குறை இல்லையா? நன்றி.
0: இன்னொரு விடயம் இருக்கு, சுகமா என்று கேட்டால் சுகம் என்றது உடல் சுகம், அதாவது உடல் சுகமா இருக்கான்றது. நலமா என்று கேட்டால் மனநலம், உங்களோட மனம் நலமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம் இல்லையா?
1: முடிவெடுக்கிறது
0: நீங்க இல்ல. இன்றைக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்குது, வெளியில போயலான்னு சொன்னா அது வருத்தம் தான், உங்களுக்கு நோய் தான் இல்லையா? கொஞ்சம் அப்படி அழுது போகணும் அவங்க எங்களை பாப்பாங்க, இல்லாட்டி பாக்க மாட்டாங்க.
1: சரி, அதையும் காசு கொடுத்து நாங்கள் பார்க்க வந்து பார்ப்பாங்க. இந்த புரிய என்னன்னு சொல்றது, இந்த உதவி முட்டை மூலம் டாக்டர் மாதிரி பெருசாக பண்ணிக்க மாட்டாங்கல்ல, இப்ப நீங்க வந்து காசை கொடுத்தா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: உடனே பாக்குறேன்டா. இங்கேயும் இப்ப மொன்ட்ரியல்ல எல்லாம் காசு கொடுத்து இப்ப எல்லாம் செய்யறதுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். அல்லாட்டி இங்க நாங்க எல்லாம் காவல் இருக்க வேணும், எவ்வளவு தூரமும் இந்த காசு கொடுத்து அங்க எங்கட ஊர் மாதிரி உடனே கொடுத்து கிளினிக்கு போக முடியாது.
1: காய்ச்சல் தடுமல் ஒரு இன்ஃபெக்ஷன் லங்ஸ்ல பிடிக்குது.
0: அப்ப
1: அடுத்த ஊருக்கு போயிருக்கீங்க. அப்ப போனால் வந்து அதுல நான் தான் ரெண்டாவது பொறுப்பாளர். அவங்க செப்படி வந்து முதலாளி வந்து பொம்பளை, அவங்களுக்கு ஏற்கனவே
0: சொன்னா சென்னை நீங்க நிச்சயம்.
1: அப்ப அவ வந்து அவருக்கு ஹஸ்பண்ட் வந்து என்னோட ரெண்டு பேர், அவரும் வந்து கொஞ்சம் அவட உஷார் குறை, கொஞ்சம் நோயாளி ஆயிட்டு
0: அவர் கொஞ்சம் உஷார் குறைவு. அப்ப நீங்க தான் எல்லாம் பாக்கணும் அப்படித்தானே?
1: ஓ, நான் தான் ரெண்டாவது பொறுப்பு.
0: ரெண்டாவது பொறுப்பு நிச்சயம். கஷ்டமா
1: வேணும்
0: அதெல்லாம் ரொம்ப பயமான ஒரு விடயம். என்ன மேல ஏறி செய்யறது?
1: ஓ, நானும் 2017 ஆம் ஆண்டு

0: இங்க
1: இப்படித்தான் எங்களுடைய ஒரு சொந்தக்கார பையன், இளம் பையன், திருமணம் செய்யற வயசு, அவர் எலக்ட்ரிக் வேலை அதுகள், அதாவது வயரிங் அதுகள் செய்கிறவர். பெரிய பெரிய வீடுகள், இங்கே பங்களா ஹவுஸ்கள் இருக்கும், அது பெரிய ஒரு கம்பெனி. இப்போ அவர் இறந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் இருக்கும். அவர் என்ன செய்கிறார், முதல் போய் வயரிங் எல்லாம் செய்து, வீட்டுக்கெல்லாம் ஆட்கள் இருந்திருக்கேன், மேலே எல்லாம் போய் அந்த வயரிங் செய்துட்டு, அப்போ அந்த நேரம் அவர் அந்த பெல்ட் எல்லாம் போட்டு அந்த ஏணியில் ஏறும் போது கட்டி இருக்கும், அப்போ கவனமாக போய் எல்லாம் செய்துன்னு அங்கு ஒரு டூல்ஸ் ஏதோ ஒரு ரெண்டு மூண்டை விட்டுட்டு வந்துட்டார் மேல அவர். ஆனா கீழே ஸ்விமிங் பூல் இருந்தது, ஒரு கடம் நிறைய கற்கள் பரவிய இடம் இருந்தது, சிமெண்ட் நிலம், அந்த ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துல சிமெண்டால செய்து. திரும்ப அவர் வேலை முடிஞ்சு அவர் இறங்கிய நல்ல அழகான பையன் இறங்கி கீழே வந்து பையன் என்று சொன்னேன் நான், உங்கள பையன் என்று சொன்ன இவர் ஒரு 20-22 வயது, கல்யாணம் கட்டுற வயது எங்களுக்கு தெரியும்.
2: சின்ன
1: பிள்ளை எங்களுடைய அவர். அவர் திரும்ப அதை விட்டுட்டு வந்துட்டு நண்டு அந்த பெல்ட் மேலேயே பெல்ட் போட்டு நாள் விழுந்தாலும் ஒன்னும் செய்ய, அதோட கட்டி இருக்கும் அந்த ஏணியோடைய ஏணி
2: கீழே வந்து கீழே சரக்கு வந்து வெளியிட்டு போட்டாலும் வெளியிட்டு சேர்ந்து போடுவோம் ஏணியோட சேர்ந்து.
1: ஆனா இல்ல இது ஏணி விழவில்லை,
2: அப்படிதான் நாம் விழுந்தது,
1: ஏணி விழவில்லை. இவர் ஏறிக்கொண்டு உடனே போய் எடுத்துக்கொண்டு வந்துருவோம் டக்கு அந்த பெல்ட்டும் போடாம போய் அவரோட காலம் காற்று அடித்து இருக்கிறது, உடனே இப்படி கொஞ்சம் ஏணி ஆடணும்னு இவர் தவறி விழுந்து விட்டார். அதுலயே அவருடைய அந்த இடத்துலயே அவருடைய உயிர் போய்விட்டது. இரண்டா அந்த கல் நிலத்துல தலை அடிபட்டு விழுந்து
2: விட்டார்.
1: அது இப்ப ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் நினைக்க, 3 இயர்ஸ். தாய்தாப்பன் தாய்தாப்பன் 3 ஆம்பளை பிள்ளைகள்ல மூத்த ஆம்பளை பிள்ளை அவர். அவர் இன்னும் அவர்கள் அந்த இதுல இருந்து மீண்டு வரவில்லை. நாங்கள் அங்க போகும்போது எல்லாம் எங்களுடைய சொந்தம் தான், எங்களுக்கும் அது மிக ஒரு கவலையை கொடுத்தது. ஏனென்றால் அவர் கடைசி மூமெண்ட்ல அவர் அந்த பெல்ட்ட போட்டுக்கணும், ரெண்டே ரெண்டு டூல்ஸோ என்னவா மேல இருந்தது, அதை விட்டுருந்தா கூட நான் அடுத்த நாள் எடுத்திருக்கலாம்.
2: சில பேருக்கு வந்து என்ன சொல்றது, அந்த செய்யறது அந்த இதுல வந்து விடமாட்டேன் ரூல்ஸ், அந்த ஆயுதங்களை.
1: ஓ, அது விட்டா எதுவும் தங்களுக்கு குறா வந்துருமோ, ஏன் பெல்ட்ட போடுவான் உடனே போய் எடுத்துட்டு வரலன்னு
2: போயிருக்கேன். நானும் வந்து அப்படித்தான் இருப்பாரு, எனக்கு வந்து நான் பாதிக்கிற இதுல வந்து மற்றவங்களை பாதிக்க விட மாட்டேன். அது மாதிரி தான் இரண்டும் ஒரு என்ன சின்னதுக்கு சாவியா இருந்தாலும் எந்த பொக்கத்துக்கா இருக்கணும், எந்த பட்டிக்கா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன், எந்த வயலுக்கா இருக்கணும்.
1: அது ஒரு பங்களா ஹவுஸ் சரியான உயரம், வீட்டுக்குள்ள ஓனர்ஸ் இருந்து பார்த்து கொண்டிருக்கே இது நடந்து அவர்களுக்கு ஒரு புதிய புதிய வீடுதானே, அவர்கள் மனம் அது ஒரு மாதிரிவா போயிட்டு அந்த அந்த இடத்துல அந்த பிள்ளை என்ன உயிர் பிரிந்து விட்டது அந்த மகன்கிட்ட. அது ரொம்ப கவலையான ஒன்று. அப்படி அத கவனமா இருக்கணும், வேலையில நாங்கள் மிக கவனமாயிராதான் சொல்றேன். மிக கஷ்டமான இலகுவாக இருக்கும் சில வேலை, சில வேலைகள், ஆனால் அது சில ஆபத்தாகவும் இருக்கும் எங்களுக்கு இல்லையா.
2: இல்ல நாங்கள் செய்யற வேலை சரியான ஆபத்து தான், என்ன சொல்றது தமிழ்ல சொல்றாண்டால் கரணம் தப்பான மரணம் பண்றமா.
1: கவனமா இருக்க வேணும்.
2: நாங்கள் செய்யறவன கரண்ட் வேலை, எலக்ட்ரிக் வேலை, சென்ற கீட்டிங், கேஸ்,
1: அதுகள் அது ரொம்ப கவனமா இருக்கும். கரண்ட் வேலையா கவனமா இருக்க வேணும், எலக்ட்ரிசிட்டி.
2: அப்ப வந்து இப்ப எல்லா வேலையும் பழகினாலும் ஒரு வேலை சொல்லிக்கிறது முதலாளியும் என்ன அப்படியே கிருஷ்ணாவுக்கு கேஷ் பில் அதிகமாக கேஷ் கவுட்ரு எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு பழக்கினாடி அவை விடமாட்டேன்
1: விடமாட்டினா எல்லாத்தையும் சொல்லுவேன். அது ஒன்றும் ஒன்றுக்கு நல்லம் தானே, நீங்க அப்படி எல்லாத்திலயும் கலந்து செய்யறது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீங்களா.
2: நான் குறை சொல்ல கூட இல்ல, அதுக்கு பேர் நல்ல ஊதியம் தரணும்.
1: அதுதானே, அது அவர்கள் எந்த நாட்டு நாட்டுக்காரர்கள், லண்டனை சேர்ந்தவர்களா?
2: பிரிட்டிஷ்காரர்.
1: ஒரு என்ற சொல்லுல நீங்க பாட்டு சொல்லணும் கிருஷ்ணா, ஒரு ஒரு என்ற சொல்லு முன்னுக்கு வர வேணும்.
2: ஒரு முன்னுக்கு வேணுமா?
1: ஆ, முன்னுக்கு இன்றைக்கு ஒரு.
2: எனக்கு
1: தெரியாது. சின்ன கேட்டு முடிஞ்சு அந்த பாட்டு. ஒரு நாள் போதுமா அந்த
2: அப்பா இல்ல
1: அப்பா அவர் கேட்டுட்டார். எல்லாரும் வருவார்கள் தானே இங்க வந்து அறிவிப்பாளர் நேர்கள். சில வானொலியில தான் அறிவிப்பாளர் வரக்கூடாது, மற்ற நேர்கள் மற்ற வானொலிக்கு போகக்கூடாது.
2: பழைய பாட்டு பழைய பாட்டு புது பாட்டுலாம் கேட்கறது.
1: சரி, ஏதாவது உண்டு.
2: இன்னைக்கு வந்த கேட்க வந்த பாட்டு வந்து புதுப்படம் ஒன்று, என்ன என்ன நல்ல ஒரு பாட்டு உண்டு, இப்பவே பாக்கணும் இப்பவே பேசணும் உண்டு,
1: உன்னை இப்ப பாக்கணும் அந்த பாட்டா?
2: அதான் மந்திரா. என்ன படம் வேண்டும் சார்? நான் ராமன் தேடிய சீதை புதுப்படம்.
1: ராமன் தேடிய சீதை இல்ல, அது அந்த பாட்டா? உன்னை உன்னை இப்ப பாக்கணும் அது இல்ல, அது அதுல இருக்காது. ராமன் தேடிய
2: சீதை
1: அந்த பாட்டா?
2: புதுப்படம்.
1: சரி, அந்த பாட்டை நான் எடுத்து வரேன்.
2: பாட்டு நீங்கள் போடு இல்ல, நீங்க இத போடுங்க. இன்னொரு பழைய பாட்டு இருக்காது. ராமன் தேடிய சீதை, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, சூப்பர். உங்களுக்கு அந்த ஞாபகம்?
2: சௌந்தரராஜனும் சௌந்தரராஜன் சுசிலா அம்மாவோ ஜானகி அம்மாவோ இருக்காது. சௌந்தரராஜனா பாடுறது தெரியும்.
1: நிச்சயம் நிச்சயம், அது அது ஒரு நல்ல பாட்டு தான். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அந்த பாட்டு
2: நீங்களே பாடி பிடிக்கலாம் போல.
1: அது இவ்வளவுதான் தெரியும். முடிக்க தனியா நானே எனக்கு இப்படி இருக்கு. இல்ல, ஒரு விடயத்தை முடிக்க தெரிஞ்சா நானே
2: முடிக்க தெரியாத.
1: சரி, ஒருவர் ஒரு ஒரு ஒருவர் மீது. உங்களுடைய பாடல் உடனே வருது. சரியா, இப்பவே கேட்கலாம்.
2: நன்றி நன்றி. நிகழ்ச்சி
1: இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல நிறைவு பெறும். ஒரு மணிக்கு எங்களுடைய, அதாவது இந்திய இலங்கை நேரம் ஒரு மணிக்கும், எங்களுடைய நேரம் சரியா 2:30 நிறைவு பெறும். நன்றி நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே கிருஷ்ணாவுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது.

நீங்க கேட்ட பாடல் லண்டன்ல இருந்து கிருஷ்ணா கிட்ட பாடலை கேட்டீர்கள். சரி, அடுத்த பாடல் என் விருப்பமாக இணைகிறது. இன்னும் ஒரு பாடல் கேட்கலாம். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். என் விருப்பத்தில் வரும் இன்னும் ஒரு பாடல் காட்டலையில் இனிமையான பாடல். இந்த பாடல் என் மனம் விரும்பிய பாடல். கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 12:52. நிகழ்ச்சி நிறைவு என்று வார்த்தை எடுத்த உடனே மாமா ஓடி வந்துட்டார். வணக்கம் மாமா. மாமாவா மாமியா தெரியல. வணக்கம் மாமி. ஓ மாமா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் அந்த, அதாவது மாமா வீடு போகும் வரையும் தான் நான் காவல் இருக்கிறது. அதாடி நிகழ்ச்சி டக்குன்னு முடிச்சிருவேன். சரி, எங்கே எப்படி இருக்கிறீங்க ராணியம்மா?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறேன். நல்ல நல்ல நலமா. நாங்க பேய்க்கு அதையெல்லாம் பேசினா உங்களால கேட்க முடியாம போச்சு. அதை நீங்க கேட்டிருந்தா இப்படி நீங்க துணிவா பேசி இருக்க மாட்டீங்க. வந்து இப்ப இந்த இன்னைக்கு காட்டிலேல 22 பேர் வர்ற இடத்துல இன்னைக்கு 13 பேர் தான் வந்திருக்கிறான்.
1: எல்லாரும் பேய்க்கு அதை கேட்டு பயந்துட்டாங்க.
0: முதல்ல பேய்க்கு அதை தொடங்கிட்டு இல்ல, பயத்திலேயே இழுத்து மூடிக்கொண்டு தூங்கிட்டாங்க பாருங்க. எல்லாரும் படப்படப்படாண்டு. உங்களுக்கு பேய்க்கு பயம்?
1: நீங்க வேப்பல அடிச்சு அடிச்சு பாட்டு போட்டுருக்கணும்.
0: அது எப்படி? அது இல்ல, உங்களுக்கு பேய்க்கு பயமா ராணியம்மா?
1: நாமளே ஒரு பேய் தான், பெற பேய்க்கு
0: இங்க பயம். ஆனா உண்மையா பொய்க்கு சொல்லக்கூடாது. இது ஒரு சும்மா வார்த்தை ஜாலத்துல பேசக்கூடாது. உண்மையா பேய்க்கு பயமா இல்லையா?
1: நான் பயப்படுவேன்.
0: பயப்படுவேன், இரட்டுக்கே பயம். அதுக்கு வர பேய் தான் கண்டிருக்கீங்களா நீங்க? இல்ல தானே?
1: இல்ல இல்ல, ஒரு இருட்டா பார்த்தா ஒரு பயம்,
0: ஒரு பயம்.
1: இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டதுன்னா ஒரு பயம்,
0: ஒரு சத்தம் கேட்டாலே
1: பயம். எனக்கு தெரியல.
0: ஆனா உண்மையா பேய பாக்க இல்ல, யாரும் யாரும் பேய பார்த்தது இல்ல. சும்மா பேயன்றாங்க இல்ல. உண்மையிலேயே கண்ணாடிக்கு முன்னா இருட்டு நேரத்துல கண்ணாடிக்கு முன்னால போய் நின்றா நாங்களும் பேய் மாதிரி தான் இருப்போம்.
1: அதான் மனுஷன் தான் பேய்.
0: அது தெரிஞ்ச ஒன்றுதான், அது நீங்க சொல்லவே தேவையில்லை. உண்மை. அப்ப இன்றைக்கு நீங்க ஒரு ரெண்டு தொடங்குற பாட்டு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஒரு சிங்களத்து சின்ன கோயிலே
0: அப்படியா வருது. ஒரு சிங்களத்து சின்ன கோயிலேண்டா, பொய் சொல்லக்கூடாது. அது சிங்களத்து சின்ன கோயிலேண்டுதான் வருது. அது
1: அப்படியா? நான் பாட்டுக்காகவே நான் கால் பண்ணேன்.
0: அப்ப அது என்ன ஒரு ரெண்டு வராம தர்றது? நீங்க அதுக்குள்ள ஒரு போட்டுக்கீங்க பாருங்க. இந்த சின்ன பிள்ளைய எப்படி ஏமாத்துறீங்க?
1: அப்ப ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த பாட்டு.
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: இருக்கு. சிவா மனசுல சக்தி.
0: சிவா மனசுல சக்தி அந்த படத்திலே.
1: ஆமா, ஒரு கல் ஒரு கண்ணாடி.
0: அந்த பாட்டு உங்களுக்கு நான் தரலாம் இப்ப. சரியா மாமாட பாட்டு
1: என்ன? சிங்களத்து சின்ன கோயிலே வராதா?
0: சிங்களத்து சின்ன கோயிலே
1: எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும்.
0: நல்ல பாட்டு இல்லையா?
1: ஒண்ணு ஒரு வரும் நினைச்சிருந்தான். இப்ப கால் பண்ணவே சொன்னேன், அவங்க தூங்கிட்டாங்க. அவங்களை எழுப்பி கால் பண்ண.
0: ஐயோ, அது எப்படி மாமா ஏழியா தூங்கினாரு? இன்றைக்கு சத்தம் போடாம
1: தெரியல தெரியல.
0: பேய் படம் எல்லாம் அனுப்பிட்டு பேய் வீடியோ ஒண்ணு அனுப்பி இருந்தார் பாருங்க. இது தேவையா இருக்கு? பயத்துல தூங்கிட்டாரு. சூப்பர், நல்லா இருக்குது. பேய் வீடியோ ஒன்று எடுத்து நான் இப்ப எல்லாருக்கும் அதை விநியோகம் செய்துட்டேன். எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். இது மாமா அனுப்புனது பாருங்க பாருங்க.
1: நான் அடிச்சு எழுப்பி விட்டுருக்கேன். வேப்பல அடிச்சு எழுப்பி விட்டுருக்கேன்.
0: எடுப்பி விட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய பாடல் உடனே வரும். இப்ப ஒரு கண் ஒரு. வணக்கம் மாமா. என்ன மாமா?
2: வணக்கம்.
0: அது சரி, நீங்க பேய பாத்தீங்களா மாமா? முதல்ல அதை சொல்லுங்க.
2: நான் பார்த்தனா பாதுலேயே
0: இல்ல, உண்மையா கேக்குறேன். இத்தனை வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க, இவ்வளவு காலமா வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பேய கண்டிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, பார்த்தது இல்ல.
0: அதெல்லாம் போய் இல்லையா மாமா? பேய் என்றது
2: சிலர் சொல்றாங்க, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம அதான் ஐயா சொன்ன மாதிரி மனிதனுடைய மனதுல அந்த பயம் தான்.
0: அந்த பயம் தான் உண்மையா. ஆனா ஆனா இன்னைக்கு நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பேய் வரும் கனவுல. சரி மாமாட பாட்டு என்ன? ஒரு ரெண்டு தொடங்குற பாட்டு.
2: ஒருங்கிற பாட்டு என்ன, ஒரு கால ஒரு கண்ணாடி போட்டாச்சு.
0: அதே மாவை கேட்டுட்டா, அது இப்ப எடுத்தாச்சு. என்ன அது குஷி படத்துல
2: ஒரு பொண்ணு
0: உண்டு நான் பார்த்தேன், அதான் சென்டர் மீட்டு சொல்லி அந்த பாட்டா? சரி, என்ன மாமா இன்றைக்கு ஒரு பொண்ணு மாமா அறுவாசி பேரும் வரையில மாமா இன்றைக்கு பேய் கதைய கட்டு. பாருங்க எல்லாரும் சின்ன பிள்ளைகள் ஆகிட்டாங்கல்ல, பத்தத்துக்கு சாவலும் வரையல சர்புதீன். அவைக்கெல்லாம் அவைக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, ஆனா அவங்க கூட வரையல. நல்ல மாப்ப மாமா, நான் உங்க பாட்டை எடுத்து வர்றேன்.
2: என்ன
0: படம் மாமா? ஒரு பிருந்தாவனம்,
2: என்ன பாட்டம்
0: விளையாட்டு?
2: ஒரு புல்லுக்கட்டு வெள்ளாடு இதே போடுங்க.
0: ஒரு பிருந்தாவனம் எடுத்து. நன்றி. இப்ப அடுத்த பாடல் ராணியம்மா, நீங்க கேட்ட ஒரு கல் ஒரு கண்ணாடி.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ராணி. உங்களுடைய பாடல் காட்டலுக்கு வந்தது. இப்பொழுது எங்களுடைய சந்திரராஜ் மாமா உங்களுடைய பாடல் காட்டலுக்கு வருகிறது.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் சந்தனராஜ் மாமா, சிலுவை சந்தனராஜ் மாமா. ஒரு ரெண்டு தொடங்குற பாடல், இன்னும் ஒரு பாடல் காட்டலுக்கு வருகிறது. இந்த பாடல் அவருக்கு நிறைவு கொண்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன்.
1: Cha cha cha cha cha.

0: இதுவரை நேரமும் எல்லோருடைய பாடலும் எடுத்து வந்தாகிவிட்டது. நல்லது என் அன்பு உறவுகளே, உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பொழுதில் அங்கு உங்களுக்கு இரவு நேரம், இங்கு எங்களுக்கு பகல் நேரம், நீங்கள் எல்லாம் தூங்கியிருப்பீங்கள். இருந்தாலும் நல்ல தூக்கம் உங்களை தள்ளுவிட்டும் இனிமையான அந்த பொழுது, இந்த பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். கதம்பத்தில்
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மாண்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

காலை வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நான் தானே எல்லோரும் முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்று கதம்பம் கதம்பத்தில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. இனிமையான உங்கள் குரலில் முழுமையான பாடலை நீங்கள் எடுத்து வர வேண்டும். விளையாட்டாக வந்து ஒரு வரி ரெண்டு வரி என்று பாடிக்கொண்டு இப்போ இத்தனை வருடமாக பாடுறீங்க, வந்துட்டு ரெண்டு வரியை பாடிட்டு. முதல்ல வர்றவர்கள் பழகக்கூடியவர்கள், நாங்கள் பழக்கி எடுக்க வேணுமென்றால் அவர்களை சரி ரெண்டு வரி மூன்று வரி பாடுங்கன்னு சொல்லி அப்படி பழக்கி எடுக்கலாம். நல்லா பழகியவர்கள் வந்து சும்மா விளையாட்டாக பாடுவதற்கு வரக்கூடாது. முழுமையான ஒரு பாடலோடு நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை காட்ட வேண்டும். அப்போ தான் நிகழ்ச்சி அருமையாக இருக்கும். அண்டு சொல்லிக்கொண்டு ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போம். அந்த கண்ணன் பாடலை தொடர்ந்து காற்றலையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தோடையும் எல்லா உறவுகளும் வாழ வேண்டுமென்று நான் கண்ணனை வேண்டிக் கொண்டு கண்ணன் பாடல் ஒன்று கேட்போம்.

நேரம் சரியாக இப்பொழுது 10:31. நேரம் சரியாக 10:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக 1:01. இன்றைய நாள் 17 ஏப்ரல் மாதம் 2022. இது பாடுவோர் பாடலாம். நீங்கள் காற்றலையில் இணைந்து கொள்ளலாம்.

எங்களுடைய தளத்துக்குள்ளே யார் யார் வணக்கம் போட்டிருக்கிறான்னு பார்க்கலாம். முதல்ல எங்களுடைய ஜெகபர் சாதிக்கண்ணா உங்களுக்கு வணக்கம், ஃபாருக் உங்களுக்கு வணக்கம், ரேவதி அம்மா வணக்கம். வருக வருகன்னு சொல்லியிருக்கீங்க, பாடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பார்க்கலாம், இன்றைக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் எல்லோரும் பாடுவதற்கு. எங்கே யார் முதல்ல பூனைக்கு மணி கட்டுவதுன்னு பார்க்கலாம்.

எல்லாரும் சந்தன ராஜ் மாமா உங்களுக்கும் ஒரு வணக்கம். எல்லாரும் வணக்கம் போடுறீங்க, பாட வர்றீங்கல்ல. இப்போ கடைசியாக நான் தான் பாட வேணும் போல இருக்குது. என்ன பாட்டு? ஒரு 8 நிமிஷம் பாட்டு எடுத்து பாடலாம்ன்ட்டு இருக்கிறேன். நான் பாடுறதுக்கு முதல் நீங்கள் ஓடி வந்துருங்கோ.

நேரம் சரியாக இப்பொழுது 10:36 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பாடுவர் பாடலான நிகழ்ச்சியில் நீங்கள் எங்கே காற்றலைக்கு பெற வேண்டும்?

வணக்கம் ராஜேந்திரன், உங்களுக்கும் ஒரு வணக்கம். எல்லாரும் வணக்கம் போட்டுக்கொண்டிருங்கோ. பாடுற யோசனை இல்லை போல இருக்கிறது. எங்கேயே பாடுவோர் பாடலாம்ட்டு ஞாயிற்றுக்கிழமை.

0: வணக்கம் வணக்கம் ஃபாரூக், எப்படி இருக்கிறீங்க? உடல் நலம் எப்படி இருக்கிறது ஃபாரூக் உங்களுக்கு? குரல் வளமுமையிலே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கீங்க. இப்ப மருந்து உடம்ப பாத்துக்குங்க, மருந்து எடுத்துக்குங்க, டைமுக்கு டைம் விளையாட்டாக இருக்க வேண்டாம், கவனமா பாத்துக்குங்க. இதோட எப்படி பாட போறீங்க நீங்க?
1: சும்மா படிச்சு
0: சரி படுங்க. படிங்க, எங்க உடல் நலம் பெற வேண்டும் நாங்கள் உண்மையா வேண்டிக்கிறோம். ஆனா அது உங்களோட கையில தான் இருக்கு. அடிக்கடி நீங்க நல்ல சுடு தண்ணி எல்லாம் பருக வேணுமா? பாடுங்க
1: பாடுங்க.
0: சரி நீங்க
1: பாடுங்க. காயல் ஷேக் முகமது பாடுறது,
0: பாடு
1: ஈச்சை மரத்து
0: இன்பச்சோலையில், நல்ல ஒரு பாடல் பாடுங்க.

இறைவன் தந்தானந்தனாலையில் இறைவன் தந்தானந்தனாலையில் ஈச்சை மரத்து

0: இறைவன் தந்தான் அந்த நாளை, இறைவன் தந்தான் அந்த நாளை. நன்றி அம்மா.
1: அருமை அருமை ஐயா, உங்களுக்கு முடியாவிட்டாலும் நீங்கள் வந்து பாடுனீங்க, நீங்கள் சீக்கிரம் நலம் பெற வேண்டும். குரல் நல்லா தான் இருக்கான் முந்தின குரலை விட. நோய் வேண்டாம், நோய் வேண்டாம் எங்களுக்கு. சூப்பர், நல்லா இருக்குது ஐயா.
0: நன்றி,
1: நலம் பெற வேணும் என்று ராஸ். எங்கே அன்பு உறவுகளை, அவர் ஏழாவதோடையும் வந்து பாடிவிட்டு போயிருக்கிறார். ஓடி வந்து நீங்கள் உங்கள் பாடலை எடுத்து வாங்கோ. இன்று உதித்த ஞாயிறு, இன்றைக்கு எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷமான ஒரு நாள் உதித்த ஞாயிறு. எங்கே பாடலோடு வரப்போறீங்களா, இல்லது நான் பாடட்டுமான்னு தான் இப்போ யோசிக்கிறேன். வணக்கம் படலூர் ஆனந்தன், வாங்க. வணக்கம். என்ன ரேவதி அம்மா, சகோ ஃபாரூக் அருமை உடல் நலனை பார்த்து கொள்ளவும் என்று போட்டிருக்கிறாம்மா. கிட்டே இருந்தாலும் நாங்கள் ஏதாவது மருந்துகள், சாப்பாடு வகைகள் செய்து கொடுக்கலாம். உடனே உங்களுடைய நோய் பறக்கிற மாதிரி நாங்கள் ஒரு சாப்பாடு செய்து கொடுக்கலாம். ஆனால் தூரத்தில் இருந்து பிரார்த்தனையும் உங்களுக்கு சற்று உற்சாகமான பேச்சையும் தான் உங்களுக்கு கொடுக்கலாம் ஐயா. நீங்கள் தான் கவனிச்சு கொள்ளவனும். எங்கே ஓடி வந்து பாட யார் முதல் வாரிங்க? ஒரு ஆள் வந்து பாடிட்டார், இவருக்கு தான் துணிவு. அதான் சொன்னனே, எங்கே பார்க்கலாம் இனி யார் வர்றீங்கன்னு. முகமது அலி ஓடி வாங்க. நீங்கள் தான் ராகவேந்திரன் படம் எடுத்து பட்டுமை அப்பா கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு. வருக வருகண்டு போட்டிருக்கீங்க. இண்டிகண்டாலும் வந்து ஒரு பாட்டை பாடுங்கோ, சரியா?

0: கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். யாரும் என்ன வேலைக்கு போயிலையா கண்ணன் நீங்க?
1: இல்ல மேடம், வேலைக்கு வந்திருக்கிறேன். 11:00 ஒரு பிக்கப் இருக்கு, அதுக்குள்ள பேசிடலாம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கிளம்பிடுவேன்.
0: கோயம்புத்தூர் போறீங்க? சரி சரி, எங்க பாடி கோயம்புத்தூர் பாட்டு பாட்டு பாடுங்க, பாடுங்க. என்ன பாட்டு
1: பாடிட்டுங்களா?
0: நீங்க பாடினா எல்லாரும் கடகண்டு வருவாங்கல்ல அடுத்து?
1: ஆமா ஆமா, நான் பாடினா எல்லாம் வந்துருவாங்க. எப்ப முடிச்சு வைக்க வருமே, இப்ப ஆரம்பிக்க வந்துருக்கிறேன்.
0: சரி சரி, பாடுங்க பாடுங்க.
1: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி,

நீரு நிழலாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை நீயாகும். நெஞ்சுக்குள்ள நீங்க ஆவா நீதான் வாழுற, நாடியில சூடேத்தி நீதான் வாட்டுற, ஆளையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற ஏ மனச, யார விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் ஓ மனச, உள்ளமும் புண்ணாச்சு காரணம் கண்ணாச்சு.

0: பாடா படுத்தும் காடா கற்பா, வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்து, இல்லைனா பாட்டு படிப்பேன் உடுக்கை அடிப்பேன் சாத்தானோட கூட்டில் எடுப்பேன், வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு, முக்குளிச்சு நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, வச்சதிப்ப காணாம நானே தேடுறேன், ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன், நான் படிக்கும் மோகனமே நான் படைச்ச சீதனமே, தேன் வடிச்ச பாத்திரமே தென்மதுரை பூச்சரமே, உள்ளமும் புண்ணாச்சு காரணம் கண்ணாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி.
1: வாடா கருப்பா ஓடி வாடா, அதையும் பாடமாக்கி வச்சிருக்கீங்க. என்ன பாட்டு முழுசா படிச்சிட்டீங்க நீங்க, எல்லாம் நல்லா பாட்டு வரிகள் எல்லாம் முழுசா
0: படிச்சிட்டீங்க.
1: பேந்து வாரத முன்னுக்கு படிச்சு முன்னுக்கு வந்தது பேந்து, அது முதல் வர்றது வந்து அந்த முக்குளிச்சு நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே என்று ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகுதான் மற்ற வரி அது வரும்.
0: அது நீரநில நாலு பக்கம்
1: நீரநில. ஆனா பரவாயில்ல முழுசா படிச்சிட்டீங்க, அவ்வளவு ஞாபகம் இருக்கு.
0: ஃபர்ஸ்ட் முக்குளிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டோம், அப்புறம்தான் நீர்நிலத்துல போய் தேடுறோம்.
1: நீர்நிலத்துக்கு நீங்க முதலே நீர்நிலத்துல தேடிட்டீங்க, அதுக்கப்புறம் முக்குளிக்க போறீங்க. சூப்பர், நல்லா பண்ணீங்க. ஏன் இந்த சோகம், என்ன நடந்தது? கற்பனையும் கூப்பிட்டீங்க.
0: சோகம் இல்ல, இந்த பாட்டு நல்லா இருக்கு. சோகத்துல இருக்கிறப்பதான் பாடலாம் கிடையாது, எப்ப வேணாலும் பாடலாம்.
1: ஓ, நாளைக்கு யாருக்கும் கருத்து சொல்றோம் இருந்தது.
0: மகாலிங்க ஐயாவுக்கு தான் சொல்லணும் கருத்து.
1: மகாலிங்க ஐயா வந்தா கருத்து தான் சொல்லுவார். ஓண்டும் ஃபாரூக் தனக்கு ஏலாட்டியும் வந்து பாடிட்டு போயிருக்கிறேன். நல்லா பாடுங்க கண்ணன், பார்க்க ஒரு நிமிஷம்.
0: நன்றி நன்றி.
1: ஒரு நிமிஷம் நில்லுங்க நில்லுங்க, ஒரு பெரிய பாடகி வாரம். அது அதாவது
2: பாடகி பாடவில்ல, பாடகியோட பையன் பாட வந்திருக்கான். வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: பையனை பாட வந்திருக்கிறான் பாவம் ராஜேந்திரன் ஏமாந்து போட்டேன் என்னடா
1: என்ன எல்லாரையும் சரி அம்மா பாடுவான்னு எதிர்பார்த்திருப்பார். இல்ல
0: ஆமா, ராஜேந்திரன் எதிர்பார்ப்பார்.
1: சரி, அவரா அவர்கிட்ட கொடுங்க பாடட்டும். எங்க வணக்கம். வணக்கம்,
2: என்ன
1: பேர்? வணக்கம்.
3: என்னுடைய பேர் நாப்பா மதியழகன். வணக்கம்.
1: நாப்பா மதியழகன், சரியா?
3: யா
1: நீங்க பாடுங்க. என்ன பாட்டோட வந்திருக்கீங்க ஐயா? முதல்ல வந்திருக்கீங்க, கேப்போம் மதியழகன் குரல்ல, சரியா?
3: மன்றமந்து தென்றலுக்கு.
1: சூப்பர், பாடுங்க.
4: ஆ

0: சொல் ஆடி பெற்றவனே. இது எல்லாரும் பாதி பாதி பாதி உயிரை வாங்குது எல்லாம்.
1: எங்கே மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வேற நெஞ்சம் இல்லையோ மதியழகா. முழுசா பாடுங்க, முழுசா பாடுங்க. நான் நினைக்கிறேன் அந்த
2: நான் பாடுறமானு சொல்லிட்டு இந்த இடையில பாட்டு ஓடுது.
1: இல்ல நீங்க அத அவரை நீங்க வாங்காம அவர்கிட்ட
2: கொடுங்க.
1: அவர்
3: தட்டி பறிச்சிட்டாங்க பாருங்க.
1: கொடுங்க கொடுங்க நீங்க கொடுங்க நீங்க.
4: ஹலோ
1: மதியழகன், மதியழகன் நீங்க நல்லா பாடுறீங்க ஐயா, பாராட்டு வாங்காம ஓடக்கூடாது, நல்லா பாடுறீங்க. ஆனா நான் நினைக்கிறேன் அங்க இருக்கிற ஒரு அக்கா, அவரோட பேர் காவியா. காவியா தான் அந்த இடையில இருந்து பாடி பாடி பழக்கி இருக்கிற அவங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அது அந்த இடையில அது முதல்ல இருந்து முழு பாடலும் பாடினாதான் நல்ல அருமையா இருக்கு. உடவு அருமையான குரல் வளம் வச்சிருக்கிறீங்க, இனிமையா அப்படி பாடுறீங்க. எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க நான் மிச்சம் வரும்னு நாங்க பாக்குறோம். நீங்க டக்குன்னு நிப்பாட்டிட்டீங்க, அதனால நீங்க முழுசா பாட தெரியாதா பிள்ளைக்கு? அந்த பாட்டு தெரியும் இல்ல முழுசா? நீங்க பிள்ளைகள் பாட வந்தா தயவு செய்து முழுமையாக பாடுங்க. முழுமையாக பாடினா தான் அது அருமை. வணக்கம் மாலிங்க ஐயா, எப்படி இருக்கிறீங்க ஐயா? வாங்க மாலிங்கம் ஐயா.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: எங்கே ஐயா, எங்கே ஐயா, தூரத்துல நிக்கிறீங்க போல இருக்கு.
5: நான் காதுக்குள்ளதான் வச்சிருக்கேன்.
1: என்னத்த
3: பாக்குறீங்களா ஆட்டத்தை?
1: ஐயா
3: ஃபங்க்ஷன் இருக்குறாங்க, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல.
1: பாடுவோம்,
5: வீடியோ கால்ல வாங்க.
1: பாடுவோம், பாடலாம், பாடுவோம், பாடலாம். அப்ப அப்ப என்ன செய்ய போறீங்க நீங்க? பாட வர்றீங்கன்னு
5: நினைச்சேன். சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போ. யார்கிட்டயே பேசிட்டு இருந்தீங்க? சாம்பிளா
1: அது ஒரு குழந்தை, ஒரு ஆள், ஒரு பையன் வந்தார். மதியழகன்ண்டு வந்தார்.
5: பாடிட்டு
1: அருவாசி பாடிட்டு ஓடிட்டு நல்ல அருமையா பாடி இருந்தது, திறமையா இருந்தது.
5: உண்மையா
1: எதிர்பார்ப்போம் நாங்க. சரிங்க, சரி சரி, நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகளை நீங்கள் இணைந்து கொள்ளுங்க, இணைந்து பாடலை முழுமையா பாட பாருங்க. ஏனண்டா ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது டக்குண்டு அதில் நிறுத்துறது அவ்வளோ நல்லதில்லை. அது முழுசாக பாடுங்க ஏனண்டா. நான் அது அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே. மாலிங்க ஐயாவுக்கு நன்றி. ஏனண்டா எங்கே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி அவருக்காக வந்து சொல்லிட்டு போகமண்டு வந்தீங்க, உங்களுக்கு அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. எங்கே ஓடி வந்து மேறையார் நீங்க பாட போறீங்க பார்க்கலாம், இல்ல நான் பாடிடுவேன். எங்கள் முகமது அலி, நீங்கள் இணைப்புக்கு வந்து நீங்கள் நல்லா பாடுவீங்க, உங்களுடைய இஸ்லாமிய கீதம் அது இறைவனிடம் கையேந்துங்கள் அந்த பாடல் இவருக்காக வந்து பாடுங்க பார்க்கலாம், உங்களோட குரலில் நல்லா இருக்கும், நாங்கள் கற்பனை பண்ணி பார்த்துருக்குறோம் நீங்கள் பாடினா எப்படி இருக்குமெண்டு, எங்கள் பார்க்கலாம் வந்து பாடுங்க.
4: பூமழை தூவிட உரியவன் நீதானே,

0: வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம். அம்மா
1: வணக்கம்.
0: சரி சரி, ரேடியோ நிப்பாட்டிட்டு வாங்க. வாங்க எப்படி இருக்கிறீங்க அம்மா? எப்படி இருக்கிறீங்க?
1: ஞானவழி படத்துல இருந்து பாடுற மீராமா ஒரு டூயட் பாட்டு, அம்மா கண்ணு.
0: சரி, அம்மா கண்ணு சும்மா சொல்லு.
1: அம்மா கண்ணு சும்மா சொல்லு, ஆசை இல்லையோ என் மேல், ஆசை இல்லையோ உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ. அம்மா கண்ணு சும்மா சொல்லு, ஆசை இல்லையோ என் மேல், ஆசை இல்லையோ உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ. ஏதோ சொன்னேன் கோபம் கொண்டேன்.

0: வடக்கண்ணே உன்னை போலே ராஜாக்கி உண்டோ, வடக்கண்ணே உன்னை போலே ராஜாக்கி உண்டோ, அகமாமா உன்னை போலே நல்ல மாப்பிள்ளை உண்டோ, அகமாமா உன்னை போலே நல்ல மாப்பிள்ளை உண்டோ, மாமா கண்ணே சும்மா சொல்லு ஆசை இல்லையோ, என் மேல் ஆசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ, பூவும் பொட்டும் சேலை கட்டும் போதை சிந்துதடி, நீ போட்டி போட்டு பேசும் போது மோகம் பொங்குதடி, மோகம் பொங்குதடி, பொண்ணும் கண்ணும் என்றும் இன்றும் என்றும் மாமா சொந்தமடி, பொண்ணும் கண்ணும் என்றும் என்றும் மாமா சொந்தமடி, நான் பொல்ல பொண்ணு இல்லை என்று வந்தேன் நல்ல வழி, வந்தேன் நல்ல வழி, அம்மா கண்ணு சும்மா சொல்லு ஆசை இல்லையோ, என் மேல் ஆசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ, நானா வந்து தானா தந்தான் நல்லா இல்லையினே, நான் ஓடி பார்த்து ஒளிஞ்சி பார்த்து வந்தேன் சொந்தமின்னு, வந்தேன் சொந்தமின்னு, தேனா சிந்தும் ரோஜா பந்தை நானா அல்லட்டுமா, தேனா சிந்தும் ரோஜா பந்தை நானா அல்லட்டுமா, உன் செவ்வாய் தொட்டு ஒன்னோ ரெண்டோ முத்தம் சிந்தட்டுமா, முத்தம் சிந்தட்டுமா, அம்மா கண்ணு சும்மா சொல்லு ஆசை இல்லையோ, என் மேல் ஆசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ.
1: அருமை, இன்பம் வந்துருச்சு, இன்பம் வந்து. சூப்பர் சூப்பர், அருமையா பாடினீங்க அம்மா, நல்ல பாட்டு அருமையா பாடினீங்க. ஆனா ஒரு ஒரு ஒரு பயம் இருந்தது, குட்டி பையன் வந்துருவான்.
2: அது இல்ல மீராமா, அப்பா சொல்ற மாதிரி கொஞ்சம் நிறுத்தி பாடுங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து வாத்திய
1: அவங்களுக்கு இசைய கொஞ்சம் ஒரு ஒரு ஆறுதல கொடுக்கும், இது முழுமையா அப்படியே பாடணும், அதனால
2: அதனாலதான் கொஞ்சம் விட்டு நீங்க நிதானமா விட்டு பாடணும்னு வர, அவர் சொல்லும் போதெல்லாம் நினைச்சுன்னு நினைச்சிருந்தா அதையே நினைச்சுன்னு பாடுறேன்.
1: நிச்சயம் நிச்சயம், நல்லா இருக்குதம்மா, நல்லா மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க.
2: ஒரு பாடல் வரும்,
1: இன்னொரு பாட்டோட வாங்க, நல்ல பாடல். நன்றி
2: நன்றி நன்றி.
1: எங்கே அன்பு உறவுகளை நீங்கள் நினைஞ்சு கொள்ளுங்க.

நேரம் சரியாக 11:09, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:39. அங்கே அன்பு உறவுகள் வந்து முழுமையாக உங்களுடைய இனிமையான குரலில் பாடலை எடுத்து வாங்குவோம். முகமது அலி, ஒரு வணக்கம் போட்டீங்க, நீங்கள் வந்து அந்த பாட்டை எடுத்து வரலாம், இறைவனிடம் கையேந்துங்கள், உங்களுடைய நோன்பு நாட்களில் இந்த பாடலை நீங்கள் எடுத்து வந்திருக்கலாம். இங்கே அதை முயற்சி செய்து தனிப்பட்ட முறையாக ஒவ்வொருவரையும் அப்படி கூப்பிட முடியாது, கூப்பிடவும் கூடாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு வணக்கம் போட்ட வடிவாக, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, வணக்கம் போட்ட வடிவாக உங்களை அழைப்புக்கு கூப்பிடுகிறேன் என்ற வந்து பாடினா நல்லா இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. மதியழகன், நீங்கள் இனிமையாக பாடினீங்கள் என்று வாழ்த்துக்கள் வருகிறது, ஆனால் இடையில் நிறுத்தினீர்கள், அதற்கு மன வருத்தமும் வருகிறது என்று சொல்லிக்கொள்ளுகிறேன். என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒன்று பாட போகிறீங்க, இது வானலை, இது வானல் ஸ்டேஜை விட வானொலியில் உலகளாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்துட்டு நீங்கள் இடையில இருந்து பாட தொடங்கி ஒரு கொஞ்சத்தில் நிப்பாட்டிட்டு போயிட்டு போகிறீங்க. அப்போ எப்போ நீங்கள் முழுசாக பாட போகிறீங்க? அப்போ இது ஒரு பாடுவோர் பாடலாம்ட்டு முழுமையான ஒரு பாடலை எதிர்பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. இப்போ சும்மா ஒரு மற்ற நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஒரு நாலு வரி பாடலை பாடிட்டு போனால் பரவாயில்லை, இனிமையாக பாடுறீங்க, அது ஒரு சந்தோஷம்தான், எல்லோரும் பாராட்டுகிறார்கள். ஆனால் அரவாசியில் நிறுத்திட்டீங்க, அது ஒரு மன வருத்தத்தை கொண்டு வருகிறது என்றது தான். ஒருவருக்கு ஒரு இடம் கிடைக்கிறது பாடுவதற்கு அல்லது நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது கண்டால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முழுமையாக விளையாட்டாக இருக்கக்கூடாது. விளையாடுறதுக்கு சில இடங்கள் இருக்கிறது. நாங்கள் தமாஷாக சந்தோஷமாக சிரித்து பேசுகிறோம் என்றதுக்காக சும்மா விளையாட்டாக வந்து விளையாடிட்டு போகக்கூடாது. இது ஒரு தளம், இது ஒரு எல்லா உறவுகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வானொலி. ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, இது ஒரு இணையதளமாக இருக்கிற ஒரு வானொலி இல்லை. மற்ற வானொலிகளில் போய் நீங்கள் இப்படி விளையாட முடியாது. சந்தோஷமாக பேசுகிறோம் என்றதுக்காண்டி வந்து நீங்கள் அரைப்பாட்டு இரப்பா ஒரு அதில் சொல்லி போட்டு ஒரு தமாஷா பேசிட்டு போகக்கூடாது. நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாக அலங்கரித்தால்தான் நீங்கள் வந்து அழகாக இருக்கும், சரியா? மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடாது. சரி, சொல்லி கொண்டு வர அன்பு உறவுகள், பெரியவர்கள் சொல்லி கொடுத்து கூட்டிக் கொண்டு வரணும். அப்போ தான் அவர்கள் செய்யும் செயல் பெரியவர்களைத்தான் சாரும். அதில் விளக்கம் உங்களுக்கு தெரியும், விளங்கும் என்று நினைக்கிறேன். குழந்தைகள் அல்ல, நீங்கள் 25 வயது பையன். அப்போ உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு இடத்துல போய் நான் பாட போகிறேன், சரி, கட்டாயப்படுத்தி அம்மா பாட சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் அதை முழுமையாக தயார் பண்ணிக்கொண்டு நல்லா பாடுறீங்க. ரசிச்சு கொண்டு இருக்கும்போது டக்குன்னு உலகந்தான் நின்றுட்டு போகிறீங்க. பாடசாலையில் படிப்பு பரீட்சையில் எழுதிட்டு அரவாசியில் விட்டுட்டு வந்துடுவீங்களா அந்த இடத்துல? அது அந்த இடத்துல அந்த விடயத்தை சரியாக செய்வீங்கள்ல? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கோ.

யாரும் தவறாக எண்ண வேண்டாம், கோபமும் கொள்ள வேண்டாம். இது அறிவுரை தான், அந்த பையனுக்கு அறிவுரை தான். ஏனென்றால் அவருக்கு மட்டுமல்ல இனி இனி வருகிற குழந்தைகளுக்கும் ஒரு அறிவுரை தான். இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து அப்படி செய்துட்டு போனால் மற்றவர்களும் தாங்களும் இப்படி போய் ஒரு கயர்வாசியை பாடிட்டு போகலாம். அன்றைக்கு காவியா வந்து அப்படித்தான் இடையில் பாடினார், பாடிவிட்டு விட்டுட்டு ஓடிவிட்டார். அப்போ அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ திரும்ப திரும்ப மற்றவர்களும் அதைத்தான் செய்வார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு தளமும் அல்லது ஒவ்வொரு இடமும், இப்போ நீங்கள் படம் பார்க்க போயிருக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்துட்டு விட்டுட்டு ஓடி வந்துடுவீங்களா? வழியால் காசை கொடுத்துட்டுமே ஆண்டு முழுசாக அதை முழுசாக பார்த்துட்டு தானே வருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு தான் சொல்லுங்கள். நான் ஒரு உங்களோட கோயிச்சோ அப்படி சொல்லவில்லை. என் வீட்டு பிள்ளைகள் போல உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறேன்ன்றதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க, சரியா?

0: நல்லா பாட தெரியாதவர்களை பாட வைப்பதற்கு நாங்கள் ரெண்டு வரி பாடுங்கோ, மூன்று வரி பாடுங்கோ, நாலு வரி பாடுங்கன்னு சொல்லி சொல்லி ஊக்கம் கொடுத்து பாட வைக்கிறது அது வேறு. நல்லா பாட தெரிஞ்ச நல்லா ஒரு பெரிய ஒரு பாடகன் மாதிரி ஆரம்பிச்சிங்க. நான் நீங்கள் இழுத்த இழுப்பும் நல்ல பாடின இதுவும் சொக்க வச்சது மக்கள் எங்களை எல்லாரையும். அது ஒரு மாதிரி அப்படியே டக்குண்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கையில் எடுத்து வச்சு அழகு பார்த்துக்கொண்டு இருக்கே தட்டி போட்ட மாதிரி நீங்கள் செய்துட்டீங்க. ஐயோ இதெல்லாம் அறி உங்களுக்கு அறிவுரை, இப்படி ஒன்று நடந்தால் எப்படி மனதுக்கு வேதனை ஆகும் என்றது தான். அப்படி செய்யக்கூடாது ஐயா. கேளுங்க, உங்களோட அம்மாட்ட கேளுங்கோ, உங்களை சுற்றி இருக்கும் பெரியவர்களை கேளுங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களை நாங்கள் வச்சிருக்கிற அந்த ஆர்வம் அன்பு இவர் செய்வார் பாடுவார் என்றது அடுத்த முறை வரைக்கும் நான் பயப்படுவேன். ஓ இந்த பையன் வந்து அரவாசியில் தான் ஓட போகிறாருண்டு, அது தேவையா இல்லை தானே என்ன? என்ற திறமை இருக்குது, அந்த திறமையை தட்டி கொடுக்குற தன்மை பக்கத்தில் இருக்கிறவர்கள் பெற்றோர்கள் அதை ஊக்குவிக்கிற தன்மை இருக்க வேணும், சொல்லி கூட்டி கொண்டு வரணும். அந்த திறமையை வெளி கொண்டு வரைக்கில் நீங்கள் அதை முழுமையாக எடுத்து வர சொல்லி அறிவுரை சொல்லி கூட்டி கொண்டு வாங்கோ, அப்போ தான் நல்ல. இதெல்லாம் உங்கள் மேல் கோபத்தில் இல்லை, அதை இனி அடுத்த முறைக்கு இன்னொரு முறைக்கு இன்னொரு இடத்துல சரி இங்கே சரி அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இது ஒரு தளமாக நாங்கள் பாவிச்சு கொண்டு இது இப்போ என்ன நேரம் என்று தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு 1:46 இரவு நேரம். இந்த நேரத்தில் இந்த வானொலியில் வந்திருந்து உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உங்களோட பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கும் மற்றவர் ரசிக்கிறதுக்கும் நாங்கள் முயற்சி செய்கிறோமே. இது பகல் நேரம், விளையாடுற நேரம் இல்லை. பாடசாலையில் பிடிஎண்டா பிடி, படிப்பண்டா படிப்பு, கணிதம் என்றா கணிதம், தமிழ் என்றா தமிழ், இப்படி தான் கொண்டு போவார்கள். இது பாடுவோர் பாடலாம், பாடுங்கோ. கதம்பம் மண்டு பேசி சிரித்து கொஞ்சம் நாலு வரி பாடி சிரித்து போட்டு போகிற ஒரு இன்னொரு நிகழ்ச்சி எவ்வளவோ இருக்குது எங்களோட வானொலியில். குரல் வளம் ஏலாது கடுமையான நோய் இருக்கிறது, தனக்கு ஏலாத வருத்தம் இருக்கிறது, அப்படி இருந்தும் அந்த ஃபாரூக் பையன் அந்த நாட்டிலே இருந்து வந்து முழு பாடல் பாடி சிறப்பிச்சுட்டு போகிறார். ஒரு சின்ன 6 வயது குழந்தை செய்தால் அதை ஏற்றுக்கலாம், சரி கணக்கு வேணாம், 15 வயது குழந்தை செய்தாலும் ஏற்றுக்கலாம். இது 25 வயசு பையன், நீங்கள் பெரியவர், கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு இனி 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் திருமணம் செய்து கொள்ளுவீங்க. நீங்கள்லாம் இப்படி தப்பு விட்டால் எப்படி ஐயா வாழ்க்கையில் எப்படி முழுமையாக ஒரு வாழ்க்கையை நிறைவேற்ற போகிறீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அம்மா சொல்கிறேன்னு குரல் நினைக்காதீங்க, இதெல்லாம் அறிவுரை, இதெல்லாம் உங்கள் மேல் வச்சுருக்கிற அன்பில் தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய பெயரையும் கெடுத்து வந்து பாடுற இந்த வானொலியையும் நீங்கள் இதென்னடா இப்படி இப்படி வந்து விளையாடிட்டு போகிறாங்க என்ற ஒரு இது வந்துடும். இதில் போய் நாங்களும் அப்படி செய்யலாம்ன்ற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வந்துடும்.
1: பாதம் சிவந்திருக்கும் பாவை செந்தாமரை பார்வை குனிந்திருக்கும்.
0: இந்த வானொலியை சுற்றி சுற்றி வரும் அன்பான உறவுகள், என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் எல்லோரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் நீங்கள் எல்லோரும் மன்னிச்சு கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல இருந்து அதை இயக்குறதுக்கும் அதை கொண்டு செல்கிறதுக்கும் அதை எப்படி எடுத்து வருகிறோம் என்றதை நினைக்கும் போது நீங்களும் இந்த இடத்துல இருந்தால் நீங்களும் அதுதான் செய்வீங்க. ஒரு விளையாட்டாக நான் இந்த நேரத்தை ஒருக்கா பாருங்கோ, இது விளையாடவல்ல. அந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்து கொண்டு நாங்கள் விளையாடலாம். இப்போ இந்த நாங்கள் சிரித்து பேசுகிற காலங்களெல்லாம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. சிரித்து நாங்கள் பேசி எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்குது. கதம்பத்திலையெல்லாம் என்ன எல்லாம் பேசுகிறோம், சிரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். வணக்கம் வடலூர் ஆனந்தன்.
2: வணக்கமா, வணக்கம்.
0: எப்படி ஐயா இருக்கிறீங்க? நான் எதுவும் தவறாக சொல்லியிருந்தால் எல்லோரும் மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா. இது பாடுவோர் பாடலாம், முழுமையாக வந்து பாடுங்க எல்லாரும், அதை எதிர்பார்க்குறோம் நாங்கள். என்ன பாட்டோட வந்திருக்கீங்க? நலமா இருக்கீங்களா நீங்க? நலமா இருக்கிறீங்களா ஆனந்தன்? என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?
2: ஒரு பாடல் பாடிடுமா? நான் தேடும் செவந்தி பூ, இது அந்த பாடல் பாடிடுமா?
0: எப்ப இருந்து தேடுறீங்க செவந்தி பூவ?
2: பாடல் அடிக்கடி கேட்ட ஒரு இனிமையான பாடல், அதே பாடல.
0: சரி, பாடுங்க. எங்க எடுத்து வாங்க.

0: நான் தேடும் செபந்திப்பூ இது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம், பூவோம் இனி காதல் தேசம். பூவோ இது வாசம், பூவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பறந்து செல்ல வழி இல்லையோ, பருவ குயில் தவிக்கிறதே. சிறகிருண்டும் விரித்து விட்டேன், இளமை அது தடுக்கிறதே. பொன்மானியின் யோகம்தான், என்பானம் சந்தேகம்தான். என் தேவி உன் விழி ஓடையில் நான் கலந்தேன், உன் கனி விழும் என தவம் கிடந்தேன். பூங்காற்று சூடாச்சி ராஜமல் யார் மூச்சி, நான் தேடும் செவந்தி பூ இது. ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. மங்கைக்குள் என்ன நிலவரமோ, மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ. அன்னத்தை எந்த வீரல் தூடுமோ, என்றைக்கும் அந்த சுகம் வருமோ. தள்ளாடும் பெண் மேகம்தான், என்னாலும் உன் வானம் நான். என் தேவா கண்மலர் மூடிடையேன் தவித்தேன், என் விரல் நகங்களை தினம் இழந்தேன். தாளாட்டு பாடாமல் தூங்காது என் கிள்ளை, நான் தேடும் செவந்தி பூவிது. ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவந்தி பூவிது. ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. நன்றி மேம்.
1: அருமை ஐயா, இனிமையாக பாடினீங்கள், அருமையாக பாடினீங்கள். என்ன நீங்க வேலையில நிக்கிறீங்களா? நீங்க முழுமையான ஒரு பாடலை, இனிமையான உங்களோட குரல்ல முழுமையான பாடலை எடுத்து வாங்கும். சில நேரம் இப்ப புதிதாக இணைஞ்சு பாட முடியாமல் இருப்பவர்களை மெல்ல மெல்ல சரி ரெண்டு வரி பாடுங்க, நாலு வரி பாடுங்கன்னு ஊக்கம் கொடுத்து நாங்கள் இப்போ முழுமையாக பாடுகிறோம். பாடவே தெரியாதவர்கள், மாட்டமண்டு அடம் பிடித்தவர்கள் எல்லாம் நாங்கள் அப்படி ஊக்கம் கொடுப்பதனால் பாடுகிறார்கள். அது அதுக்காகவும் தான் இந்த தளம். ஆனால் பாட தெரிந்தவர்கள் முழுமையாக பாட்டை எடுத்துவாங்க. ரசிக்கிறதுக்கு அடுத்து என்ன என்று அந்த நாங்கள் ரசிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது டக்குன்னு இல்லாமல் போகும்போது தான் ஒரு கவலை வந்தது. சரி, எங்கே

0: வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லதமா இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் கால் வலி, கொஞ்சம் உடல் சோர்வு.
0: என்ன நடந்தது? என்ன நடந்தது?
1: அது அப்பக்கப்ப வந்துடும் அந்த கால் வலி. இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கால், நைட்ல இரவு ராத்திரி கோயிலுக்கு போயிட்டு வந்த வாக்குல கால் வலி இருந்துச்சுமா.
0: ஓ, கால் வலியண்டா? எப்படி, நீங்க உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா?
1: ஆமா, எதுவுமே இல்லம்மா. சத்து கொஞ்சம் வந்து சத்து பத்தாத குறதாமா.
0: சத்து பத்தல, அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன்னு பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஊட்டச்சத்து உள்ள விட்டமின்ஸ் அதுகளும் நீங்க சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் கெதியா உங்களுக்கு சரி, உடனே அது உங்களோட உடம்புல வரும். இப்ப
1: கால் ஒரு முழங்கால் ஒண்ணு வலிக்கணும், அந்த இடுப்புக்கிட்ட இந்த உருளைன்னு சொல்லுவாங்கல்ல எலும்பு, அந்த அந்த எலும்பு சும்மா சாதாரண வலிக்கணுமா? நைட்டு தூங்க கூட முடியுமா? ரொம்ப வலியா இருந்துச்சு.
0: நல்ல வலியா இருக்கும்.
1: முழங்கால் வந்து வலிக்கணுமா? ஆனா அந்த இடம் மட்டும் வந்து காய்ச்சல் நெருப்பாட்டம் கொதிக்குமா? அந்த இடம் வலிக்கிற இடம் மட்டும்,
0: வலிக்கிற இடம் மட்டும். அப்ப டாக்டர்கிட்ட நீங்க காட்டி இருக்கிறீங்களா? அது அது உங்களுக்கு ரத்த ஓட்டம் காணான்னு சொல்றாருங்களா? அத
1: இல்லம்மா, அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. கொஞ்சம் வந்து சத்து பத்தல அப்படின்னு சொல்றாங்க.
0: என்ன செய்யலாம்? சத்து பத்தல இல்லையண்டா. இப்ப ஆட்டுப்பால் குடிக்கிறதும் இருக்கா? நீங்க குடிக்கிறதுண்டா?
1: ஆட்டுப்பால்
0: அங்க சொன்னோடனே அது கத்துது. இல்லம்மா, சொன்னோடனே கத்துதாக்க? ஆட்டுப்பால் நல்ல மண்ணு
1: குடிக்க கொஞ்சம் எப்படியோ அருவறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. குடிக்கிறதுதான் கொஞ்சம் இதா இருக்கு.
0: நல்லா காய்ச்சி, நல்லா அத பால் எடுத்து நல்லா காய்ச்சி அதுல காப்பித்தூள் போட்டு கொஞ்சமா போட்டு சுகரை குறைச்சு குடிக்கலாம். காலையும் மாலையும் முடிஞ்ச அளவு நீங்க குடிங்க. அது நல்ல உடம்புக்கு, நல்ல ஆட்டுப்பால் அதுவும் ஃப்ரெஷ்ஷா.
1: அதனாலதான் நிகழ்ச்சிக்கு வர வேண்டாமான்னு பார்த்தேன். சரி, எல்லாம் பேசுறாங்களே, நம்மளும் பேசிடுவோம்.
0: சரி, அப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. நீங்க பாட முடிஞ்ச அளவு பாடுங்க, பாக்கலாம். பாடுங்க.
1: நீங்க
0: கேக்குற பாட்டும் அப்படித்தான், பாடுற பாட்டும் அப்படித்தான். சரி சரி, எடுத்துவாங்க ஐயா, எடுத்துவாங்க. எடுத்துவாங்க, எடுத்துவாங்க. நல்ல பாட்டு வணக்கம்.
1: அடியாசமச்சா வாங்கி தந்த மல்லிகப்பு, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. ஆச மனச தூண்டி அது மாம மனச கூறும், தான தந்தன தான தன தான தந்தன தான. பேச்சி அம்மா மாறி அம்மா சேர்ந்து கும்மியடி, எம்மா மனுக்கு தூது விட்டு பாட்டு சொல்லியடி. அடியாசமச்சா வாங்கி தந்த மல்லிகப்பு, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. ஓட வழி போகையில அவன் ஓடி வந்து வழி மறிச்சான். தன்னன கூட வந்து குசும்பு பண்ணி மெல்ல சேலையத்தான் பிடிச்சிழுத்தான். தந்தன தானா தன தந்தன தானா, கட்டிக்கத்தான் போகிறன்னு உன்ன கட்டி கட்டித்தான் பிடிச்சான். கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நான் கிடந்தேன். தந்தன தந்தன தானா, கண்ணை கொஞ்சம் மூடிக்கிட்டு உன்மடியில் சாஞ்சுக்கிட்டு ரெக்க கட்டி நான் பறந்தேன். தந்தன தானா தந்தன தானா, அட கண்ணை முழிச்சு மாமனத்தான் அட கண்ணை முழிச்சேன் மாமனத்தான் காணவில்லை. அங்க நடந்த கதை அத்தனையும் கனவுக்குள்ள அடியா சமச்சா வாங்கி தந்த மல்லிகப்பு, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. அடத்தோடு ஒண்ணு போட நின்ன மெல்ல காத தொட்டான், காத தொட்டான் தந்தன தானா தன தந்தன தானா. கொலுசு ஒண்ணு போட நின்னு அவன் கால தொட்டான், கால தொட்டான் தந்தன தானான் நன தந்தன தானான். கைவேளவி போட்டு வீட கைய ரெண்ட தான் பிடிச்சான், கண்ண ரெண்ட மூடி சொல்லி தான் இழுத்தான் தந்தன தந்தன தானா. மூக்குத்திய போட்டு வீட உன்முகத்தை தானே முத்தி நேருக்குன்னு நேரும் உன்னை வந்து தான் சிரிச்சான் தந்தனத்தானா தந்தன. அட கண்ணு முழிச்சு மாமனத்தான் காணவில்லை, அங்க நடந்த கதை அத்தனையும் கனவுக்குள்ள. அடியாசமச்சான் வாங்கி தந்த மல்லிகப்பு, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. ஆச மனச தூண்டி அது மாம மனச கூறும், தான தந்தன தான வாச கதவ சாத்தி நல்ல மறைஞ்சு பார்க்க தோணும், தான தந்தன தான. அடி பேச்சி அம்மா மாறி அம்மா சேர்ந்து கும்மி அடி, மாமனுக்கு தூது விடு பாட்டு சொல்லி அடி. அடி ஆசமச்சி தந்த மல்லிகப்பு தந்தனத்தானா, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு தந்தனத்தானா. அம்மா
0: அருமை ஐயா, அதுவே நீங்க பாட பாட அதுவும் அதுவும் இச குடுக்கற மாதிரி அப்படியே குட்டி
1: குட்டி.
0: எத்தனை மாத குட்டி அது? எத்தனை மாதம்?
1: இப்போ ஒரு ரெண்டு மாதத்து குட்டி அம்மா.
0: ரெண்டு மாதத்து குட்டி? அது அம்மாவ தேடுதா இல்லாட்டி சும்மா கத்துதா?
1: ஆமா இல்லம்மா, அது வந்து இன்னொரு இது ஆட்டு ஓட்டிட்டு போயிட்டாங்கம்மா, அது இங்க ஆட்டு நாம வைக்கும் இங்க வந்து கத்திட்டு இருக்குதுமா.
0: ஐயோ நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அதுல குரல் சின்ன குரல் விடாம கத்துது அது, நீங்க பாடும் வரை பாருங்க. இப்ப நின்றுட்டு
1: இல்லம்மா, அழைப்பிட்ட அளப்புறதுக்கு ஓட முடியாதுன்ட்டு சேர்ந்து விட்டுக்கிட்டே இருந்து அது கத்திக்கிட்டே இருக்குது பக்கத்துல வந்து.
0: உமையா அந்த குட்டி கூட எனக்கு அது அந்த குட்டி பாடினது போலதான் இருந்தது, இசையோட அருமையா இருந்தது. நல்லா பாடு நீங்க ராஜேந்திரன், நீங்க

0: அழைக்க
1: எங்கே அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 5145192373 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் அழைப்புக்கு வரலாம். பாடலை உங்களுடைய இனிமையான குரலில் முழுமையான பாடல் காற்றலைக்கு வரட்டும்.

நேரம் சரியாக இப்பொழுது 11:37 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி முழுமையாக நீங்கள் ஒரு இனிமையான பாடலை முழுமையான பாடலை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்கே அலையுங்கள். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 12 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஏனென்றால் இல்லாட்டி நிகழ்ச்சியை நாங்கள் நேரத்தை மாற்ற வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரம் இப்போ நீங்கள் பாடுவதற்கு யாரும் தயாராக இல்லை. இங்கே பார்க்கலாம். ஏன்டா இந்த நேரம் விழித்திருந்து 2:00.

0: வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்கள்? இன்னைக்கு வேலைக்கு போகவில்லையா?
1: இன்னைக்கு வேலைக்கு போகவில்லையான்னு கேட்டா வேலைக்கு தான் வந்திருக்கு.
0: ஓ சரி, அப்ப சரி. வேலையில இருந்து நிலமா இருக்கிறீங்களா? அங்க எப்படி காலநிலை, எப்படி உங்களுக்கு
1: காலநிலை? பரவாயில்லை,
0: காகம் கத்து அதனால வெயில்ன்னு நினைக்கிறேன்.
1: வெயிலும் இருக்குது, ஆனா ஒரு
0: மப்பு,
1: ஓவர் வெயில் இல்ல, கொஞ்சம்
0: மப்பு. மப்பு ஒரு கட்டிங் அடிச்சிருக்கு.
1: மப்பு மப்பு
0: மேகம்,
1: அது அது
0: ஒரு கட்டிங் அடிச்சிருக்கு மேகம்.
1: ஆமா, ஒரு கட்டிங்,
0: ஒரு கட்டிங் அடிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கீங்க நீங்க பாடுறதுக்கு?
1: ஒரு மலையாளம் பாடல தான் கொண்டு வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு நாலு வரி பாடிட்டு போல.
0: ஆஹா, இதுக்கு தான் இப்ப உள்ள நேரமும் நான் இருந்து இப்ப அட்வைஸ் கொடுத்தது. நாலு வரி ஓட போக கூடாது, முழு பாடல் பாட. மலையாள பாடல் நீங்க முழுசு பாடலாம் இல்ல?
1: பாக்கலாம் பாக்கலாம்,
0: முழுமையா பாடு.
1: இது வந்து ஒரு மலையாளம் பாடல், பழைய பாடல்.
0: சரி.
1: கருத்த பெண்ணே கரிங்குழலி, நினக்கொரு தென் கீழே குதிச்சு பொன்னுதரா உடவதரா, ஒருங்கு பெண்ணே நீ ஒருங்கு பெண்ணே, மனம் நிறைஞ்ச மழக்காரே கோரிக்கெட்டி பெயருதே, மனசு நிறைஞ்ச நொம்பரமே மிங்கி பொட்டி கரையருதே. கருத்த பெண்ணே, கருத்த பெண்ணே கரிங்குழலி, நினக்கொரு தென் கீழே குதிச்சு பொன்னுதரா உடவதரா, ஒருங்கு பெண்ணே நீ ஒருங்கு பெண்ணே. காட்டினு முன்பே கோளினு முன்பே கரையில் துணியெடுத்தாட்டே, கரையில் துணியெடுத்தாட்டே,

0: கருத்த பெண்ணே கரிங்குழலி நினைக்கொரு தென் கிழக்குதிச்சு பொன்னுதரா உடவதரா ஒருங்கு பெண்ணே நீ ஒருங்கு பெண்ணே. ஹலோ,
1: கருத்த பெண்ணே. நான் அந்த பாட்டை தேடுறேன், கருத்த பெண்ணே. இதுதான் அந்த பாட்டாண்டு பாப்போம், எங்க பாப்போம். இதுல கருங்குழலி, கருத்த பெண்ணே கருங்குழலி. கருங்குழலி என்றது கரிய கூந்தல், முடி.
0: ஆமா, இது பழைய பாடல். இசையோடு வரும்போது கொஞ்சம் கூட அழகா இருக்கும்.
1: இல்ல, நீங்க பாடினது நல்லா இருந்தது, சூப்பர். நல்லா பாடுறீங்க, நல்லா உங்களோட குரல் வளம் நல்லா நல்லா பாடுறீங்க, நல்லா முழுமையா பாடு.
0: ரெண்டு மாசம் குழந்தை எல்லாம் வந்து பாடிட்டு இருக்குது. அப்ப நான் நினைச்சேன், நான் 18 வயசு எனக்கு ஆயிருக்குது, அப்ப நான் பாடாம விட்ட எப்படி?
1: யாரு ரெண்டு மாசம் குழந்தை? ஆட்டுக்குட்டி.
0: ஆட்டுக்குட்டியா?
1: அது ஆட்டுக்குட்டி.
0: ஆட்டுக்குட்டியா?
1: அதே
0: ஆட்டுக்குட்டி பாடிட்டு வருது. அப்போ
1: இவர் பாடும் போது
0: ஆட்டிங் பாடுதா?
1: ஆட்டுக்குட்டி கத்துது, அவரை விடாம கத்துது. அது
0: சரி. ஐயோ, நான் நினைச்சேன்.

0: ரெண்டு வயசான குழந்தை வந்து பாடிது, ரெண்டு மாசமான குழந்தை.
1: இல்ல இல்ல, ரெண்டு மாசம். எத்தனை வயசுன்னு கேட்டேன் அந்த ஆட்டுக்குட்டிக்கு, ரெண்டு மாசம். அது
0: அதுதான் நான் கேட்டேன், அங்கிருந்துதான் ஆரம்பிச்சது கேட்டது.
1: நிச்சயம் நிச்சயம். அது அந்த அவ கத்திக்கொண்டு, இவர் பாடும் போதே தன்னை அப்படியே கத்தி கத்திக்கொண்டே இருக்கிறார். பாட்டு முடிஞ்சோன்னா அது நிப்பாட்டிச்சு. அது மட்டும் மறு ஒளிபரப்புல நீங்க கேட்கலாம். நல்ல நல்லா இருந்தது கேட்க, சின்ன குட்டி போல இருக்கு.
0: நானும்
1: கருப்பு, ட்ரெஸ்ஸும் கருப்பு, ஆடும் கருப்பு.
0: இல்ல நீங்க அவ்வளவு கருப்பும் இல்ல, அது சும்மா
1: சொல்லுது.
0: மெயில்ல பாருங்க அந்த பாட்டு வந்திருக்கான.
1: மெயில்ல அனுப்பி இருக்கீங்களா? ஆ சரி, நான் பாக்குறேன்.
0: ஓ, மெயில் எடுத்தா தான உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
1: ஒருக்க ப்ளே பண்ணி பாப்போம்.
0: கேட்டு பாக்குறதுக்கு ஒரு கொஞ்சம் பாடல, ஒரு சின்ன பாடல.
1: சின்ன பாடல் நல்லா இருந்ததானா? நீங்க பாடினது நல்லா இருந்தது. நான் அதை எடுத்து வர்றேன் ரதீஷ். இந்த நேரத்துல எங்க நெஞ்சு சிறப்பிச்சதுக்கு நன்றி நன்றி. வீட்டுல எல்லாரையும் கேட்டு அனுப்பிச்சு.
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: எங்க பாப்போம்? கருத்தை பண்ணி ஒருக்க போட்டு பாப்போம். பழைய பாடல் உண்டு.

அருமையான பாடல் ரதி, சும்மையா நல்ல ஒரு பாடல், நல்ல இனிமையான பாடல். மெதுவாக பாடினாலும் அந்த பாடல் நல்ல ஒரு பழைய பாடல் இருந்தாலும் நல்ல ஒரு பாடலை முழுமையாக எடுத்து வந்தீங்க, சந்தோஷமாக இருக்கிறது. எங்கே

எங்கே லக்ஷ்மி என்ற ஒரு அம்மா, லக்ஷ்மி அம்மா வந்து இணைஞ்சு கொள்ளுவேன். அவள் தான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறேன், நான் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு பாடல் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், அதை எடுத்து வர முடியுமான்னு கேட்டிருக்கிறேன். அவருடைய பாடலை எடுத்து வரலாம்.

வெள்ளி கமலத்தினே கையில் கடலமுதை நிகர் கண்டதோ.

0: வெள்ளை கமலத்திலே, வெள்ளை கமலத்திலே.
1: அருமை லக்ஷ்மி அம்மா, உண்மையிலேயே சிரமம் பாராமல் அது பதிவு செய்து அனுப்பியிருக்கிறீங்க. ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து கூட உங்களுடைய பதிவு ஒன்று அனுப்பியிருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறது. முன்பெல்லாம் வந்து பாடுவீங்க, இனி என்ன அடுத்த தடவை நீங்கள் நேரடியாக வந்து பாட வேண்டும். மாலிங்கையா, உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையாக பாடினார் அந்த பாடல்.
2: Not salsa, not flamenco, my brother.
1: ஆங்கிலத்திலேயும் பாட வந்துட்டாங்க எல்லாரும், பார்த்தீங்களா? சரி பாப்போம்
3: என்னான்னு.
1: மலையாளத்தில் அது பாட்டு வருது. சரி, எங்க பார்க்கலாம்.

0: வணக்கம் ஷியாமலாமா. வணக்கம்
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் மறந்தாச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. அது நான் குட்டி பையனுக்கு சொன்னதை அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எல்லாம் கவலைப்படக்கூடாது. அந்த நேரத்தில் டக்குன்னு சொன்னா ஒழியா இல்லாட்டி இப்போ இந்த நினைப்பு இருக்காத வைக்கி சரி அதை விடுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எங்க
1: நீங்க
0: எங்க எங்க அந்த அவளும் பாடணும் எங்கட பத்மாவதி அவர்ட அந்த குரல்
1: இல்லம்மா, அவ டெத்துக்கு போயிருக்கா. அவங்க கொழுந்தனாரு வைஃப் இறந்து
0: போயிட்டாங்க.
1: காலைல பாடுறேன்னு சொன்னவளதான் லெமன் ஜூஸ் புழிஞ்சு குடிச்சிருக்கேன்னு சொன்னேன்னா திட்டிகிட்டே இருந்தா பார்த்தா டெத்து ஒன்னு ஆசிரம் போயிட்டா.
0: அதனால எங்க பாட
1: கொஞ்சம் முன்னாடி தான் போன
0: பாடுங்க. என்ன பாட்டோட வந்திருக்கீங்க ஷியாமலாமா? நீங்க
1: மெல்ல பேசுங்களா அந்த பாட்டு பாடம்மா.
0: சரி பாடுங்க.
1: வந்து பாடுறேம்மா.

0: தாழம்பூவில் கல்யாண ஓலை கொண்டு தங்கத்தேரில் ஊர்வலம் நாளை வந்து காதல் மனம் காண்போம் என்றென்றும் எங்களின் கைகளில் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலம்போடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலம்போடு. நன்றிம்மா, மறந்துட்டு ரெண்டு வார்த்தை.
1: அது பரவாயில்ல, நல்லா இருக்கு, சூப்பர், அருமையா பண்ணீங்க. என்ன இன்னைக்கு குரல் தெளிவா வந்துருச்சு. கண்ணூர் படக்கூடாது, தூ தூ தூ கண்ணூர் பட விடாது, நல்ல தெளிவா இருந்தது, நல்லா இருந்தது பாட்டு, சூப்பர், அருமை.
2: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா,
2: நன்றி.
1: சரிகமா நாங்க படிச்சு கொண்டிருக்கோம். இப்ப சுரவரிசை, இனித்தான் பாட்டு வரும் எல்லாருக்கும்.
3: பாட்டு பாடவா

காதலிக்கு. இந்த பாடல்ல மயங்கி போனேன்னு அந்த பாட்டை கேட்டுக்கொண்டே நேர்களை கூப்பிடுறதுக்கு மறந்துட்டேன். பாருங்க, சரி எங்கே இரண்டாவது தடவையாக பாடுறதுக்கு எங்களுடைய ரேவதி அம்மா மற்ற யாராவது நீங்கள் நினைந்து கொள்ளலாம். அடுத்த இரண்டாவது பாட்டு, 11 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க, இரண்டாவது பாடலையும் நீங்கள் பாடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து இணைஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு எல்லோரும் ஈஸ்டர் இல்லைம்மா, அதனால் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸ்டர் பெருநாளண்டு எங்கே ரெண்டாவது பாடல் நீங்கள் பாடுறதுக்கு இணைஞ்சு கொள்ளலாம்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் ரெண்டாவது பாட்டு வாங்க பார்க்கலாம். ரேவதி அம்மாவும் வாங்க வந்து ரெண்டாவது பாட்டுக்கு தயாராகுங்க பாடுறாக்கள் எல்லாரும். நானும் ஒரு பாட்டு இஸ்லாமிய பாடல் பாடலாமன்ட்டுருக்கு. கூப்பிட்டு பார்த்தேன் அவர் வந்து பாடையில இல்லை ராகவேந்தர் நான் பாடுறேன்னு நினைச்சிட்டேன் அந்த பாட்டை உண்மையிலேயே. எங்க வடலூர் ஆனந்தன் என்ன பாட்டு ரெண்டாவது பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க ஆனந்தன்? என்ன செய்யறது நான் ஒருத்தி இதுல இருந்து கொண்டு ஆமா ஆமா தலையாட்ட வேண்டியதுதான். சரி எங்க எங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க பாடுங்க நல்ல நல்ல பாடல் பாடுங்க எனக்கு விருப்பமான பாட்டு பாடுங்க.
1: எங்கிருந்தாலும் வாழ்க

மங்கள குங்குமம் வாழ்க வாழ்க வாழ்க இங்கிருந்தாலும் வாழ்க இதையும் அமைதியில் வாழ்க.

வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்த

தூயவளே நீ வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க.

0: வேண்டும் பொன்மகளே நீ வாழ்க வாழ்க வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க. நன்றிமா.
1: நல்ல பாடல் இல்லையா, அருமையான பாடல். நல்ல அருமை,
0: ரொம்ப இனிமையாகத்துக்கு திரைப்படத்தையே அந்த பாடல் வரியிலே அந்த திரைப்பட கதையே அவங்க அந்த பாடல்ல கொடுத்துருப்பாங்க.
1: உண்மையாக அந்த அந்த திரைப்படமும் நல்ல ஒரு படம். அது சுகமா இருந்தாலும் எத்தனை தடவை எல்லோரும் எத்தனை தடவை பார்த்திருப்பார்கள் அந்த திரைப்படத்தை. உண்மையா சுகமா இருந்தாலும்
0: அத சொல்லுங்க. அந்த படத்தை பார்த்திருந்தது அதிகம் பேர் பார்த்திருப்பாங்க,
1: நிறைய தரம் பார்த்திருப்பாங்க. நானும் பார்த்திருக்கிறேன். சிறு வயதுல இருந்து பார்த்தாலும் இப்பயும் நான் எடுத்து பார்த்திருக்கிறேன். அது பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த மற்றது அந்த படத்துல தான் இந்த குழந்தை இதுவும் முதந்து வந்த அந்த பாடலும் அதுல
0: தான்.
1: என்னை நினைத்து என்னை அழைத்தாயோ. நல்ல பாடல் இல்லையா.
0: மாதிரி நினைத்தெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏறவில்லை. எல்லாமே அந்த முத்துராமனுக்கு ரொம்ப சிறப்பான அந்த பாடல்.
1: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இது தெய்வம் ஏதும் இல்லை. நல்ல அதாவது நடிப்பும் நல்ல நடிப்பு அப்படியே. இந்த காலத்து நடிப்பு இல்லாம
0: அதுக்குதான் அமைப்பு அமைப்பு அது ஒரு அதுல ஒரு வரி பாடுறோம் பாருங்கம்மா. அதை நினைத்ததெல்லாம் இங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும்.
1: நல்ல ஒரு படம். எல்லா பாட்டுகளும் முத்தான பாட்டுகள். ஒரு பாட்டும் அதுல கழிவில வேணாம் கேட்க முடியாதுன்னு இல்லை இல்லையா. இப்ப வேற பண்ணதுல எல்லாம் ஒரு பாட்டு நல்லா இருக்கு மற்றது எல்லாம் கேட்க முடியாது. இது வந்து எல்லா பாட்டும் நல்லா கழிக்கிறதுக்கு ஒன்றுமே
0: இல்லை.
1: நிச்சயம். நன்றி நன்றி நன்றி ஐயா.
0: நன்றி.
1: அம்மா வாங்க. ரேவதி அம்மா. அம்மா எங்க வாங்க. அம்மா
2: வந்துவிட்டேன்.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அம்மா ரீகனெக்டிங். அம்மா ரீகனெக்டிங். இப்ப ஃபாரூக்கை கூப்பிடலாம். ஃபாரூக்கை உங்களோட உங்களோட ரீகனெக்டிங் காட்டுதம்மா பாருங்க. அம்மா ஆ சரி. அப்ப பாட்டு என்ன அடுத்த ரெண்டாவது பாட்டு அம்மாட. அம்மா ஆ நீங்க வானொலி நிப்பாட்ட. வானொலி நிப்பாட்டணுமோ திருப்பி காக்குது. சரி ஃபாரூக் வணக்கம். அம்மா பாடட்டும். முதல் பாடட்டுமா நீங்க பாடுறீங்களா நீங்க ஃபாரூக்? மணிகண்டன். மணிகண்டன். அம்மா மணிகண்டன் பாடட்டுமா. அம்மா முதல்ல. அம்மா அம்மா மணிகண்டன் முதல் பாடட்டுமா.
2: மீரம்மா. சரி மீரம்மா. அவர் பாடட்டும்
1: பாடட்டும் பாடட்டும். இங்கே மணிகண்டன் வணக்கம். மணிகண்டன் அம்மா மினிட் போடிக் கொள்ளுங்க. மணிகண்டன் நல்லா இருக்கிற. மணிகண்டன் என்ன சத்தம் எல்லாம் கேக்குது ஜடக் ஜடக் ஜடக் ஜடக்குண்டு. என்ன பாட்டு பாட போறீங்க மணிகண்டன் நீங்க? கவனமா பாத்துக்குங்க. அவர் கொஞ்சம் உடல்நல இதா இருக்கிறார். எதுக்கும் கண் ஒரு பக்கம் அவட்ட பக்கமே இருக்கட்டும். சரியா. சரி சரி சரி சரி நீங்க பாடுங்க. குருபாஸ்கர் வணக்கம். குருபாஸ்கர்
3: வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் ஐயா. அப்படி இருக்கிறீங்களா? மணிகண்டன் இருக்கா பாடிடட்டும், அவர் சவுதியில இருந்து எடுக்கிறார். பாடட்டுமா?
3: சரி சரி, பாட்டு பாட்டுமா.
1: அப்படியே இருந்து கொள்ளுங்க, மீட் போட்டு கொள்ளுங்க நீங்க.
3: சரி
1: சரி சரி, எங்க மணிகண்டன் பாடுங்க நீங்க.
4: ஐயையோ ஆனந்தமே, நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே, நூறு கோடி வானவில் மாறி மாறி பேருவே, காதல் போடும் தூரலில் தேகம் ஒழி போகுதே, ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச. ஐயையோ ஐயையோ ஐயையோ ஐயையோ, உன்னை முதல் முறை கண்ட நொடியினர் தண்ணிக்குள்ள விழுந்தேன், அன்று விழுந்தவன் என்றும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தே, கரை சேர நீயும் கையில் ஏந்தவா, உயிர் காதலோடு நானும் நீந்தவா, கண்களில் கண்டது பாதி, வரும் கற்பனை தந்தது மீதி, சுடுதே சுடுதே மனமே, ஐயையோ ஆனந்தமே, நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே, கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தேன், கைகள் இருப்பது தொட்டு அணைத்திட அள்ளி கொள்ள துணிந்தே, எதற்காக காதல் கேள்வி கேட்கிறே, உயிர் காதல் உன்னை சேர்ந்து போக தேதி பார்க்கிறே, நெற்றியில் குங்குமம் சூட இள நெஞ்சினின் இன்பங்கள் கூட, மெதுவா சுகமா வரவா தரவா, ஐயையோ ஆனந்தமே, நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே, நூறு கோடி வானவில் மாறி மாறி சேருரே, காதல் போடும் தூரலில் தேகம் ஒழி போகுதே, ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச. ஐயையோ ஐயையோ ஐயையோ ஐயையோ,
1: அருமை, சூப்பர்.
2: அருமையா
1: பாடிட்டாரா? குருபாஸ்கர், நீங்க என்ன சொல்றீங்க? ஐயையோ குருபாஸ்கர்,
0: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா.
1: நன்றி மணிகண்டன், நல்லா பாடினீங்க, சிறப்பு. இப்ப இந்த ஐயையோ இன்றைக்கு முழுக்க இல்ல, வாரம் வாரம் மட்டும் எங்களுக்கு மனசுல நிக்கும் மணிகண்டன் ஐயையோ.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: சூப்பர். அருமை அருமை, பாராட்டுகள் பாராட்டுகள் ராசா. அம்மா,
0: வேலை பளு அதிகமா இருந்தது, அதனாலே கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு, எனக்கு வாய்ப்பு சரியா வரல.
1: நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. சரி ஃபாரூக், அப்ப அம்மா பாடட்டும், நீங்க விடுபட்டு மீண்டும் வாங்க ரெண்டாவது பாட்டுக்கு. நன்றி நன்றி நன்றி அம்மா. குருபாஸ்கர், அம்மா பாடட்டும். சரி, நீங்க பாடுங்க ஃபாரூக், நீங்க மீட் போட்டு கொள்ளுங்க ஃபாரூக். நீங்க ஃபாரூக் ஃபாரூக், ஓகே, அவர் விடுபட்டார். அம்மா நீங்க பாடுங்க. அம்மா
2: அவரும் போயிட்டு இருக்காரு.
1: நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க.
2: என்ன
1: என்னம்மா என்ன பாட்டது அம்மா? கொஞ்சம் விலகி, கொஞ்சம் ஒரு இடத்துக்கு விலகி, அங்க தள்ளி நில்லுங்க, விட்டு விட்டு வருது அம்மா. எங்க அம்மா? ஓ இல்ல, இப்பயும் விட்டு விட்டு வருது அம்மா. கொஞ்சம்
2: பாடல் விட்டு விட்டு வருது மீராம்மா.
1: பாடல் இப்ப சரி, சூப்பர், இப்ப நல்லா இருக்கேங்க.
2: இப்ப சரியா?
1: இப்ப சரியா? இப்ப அந்த இடத்துல இருந்து அங்க இங்க அப்படி அசையாம நின்று பாடுங்க. என்ன பாட்டு அம்மா பாட போறீங்க?
2: நான் காரைக்கால் அம்மையார்ல இருந்து பாட போறேன் மீராமா.
1: சரி பாடுங்க.
2: ரெடி மீராமா,
1: ரெடி பாடுங்க. அம்மா அம்மா ரெடி பண்ணிட்டு எங்க போயிட்டீங்க அம்மா?
2: வந்தேன் பரம்பொருளே, ஓடும் கால் ஓடி உள்ளம் உருகி இதை பாடும் கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடும் கால் ஓடி உள்ள முருகி இசை பாடும் கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடும் கால் எடுத்து நடமிடுவான் இறைவா உன் தமிழமதை படித்ததான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்ததான் பாடும்படி. தக தக தக தக தக ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக தக தக தக தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே. தாள மகைகளோடு மேல துந்துவிகள் முழங்கிடவோர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. தாள வகைகளோடு மேல துந்துவிகள் முழங்கிடவோர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. முத்துக்கொடி சக்தி குல மகள் வித்து கொல்லம் துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சினில் விளையாட, தித்திப்பது இறைவன் செயலென பட்டும் தோறும் பரமன் துணையன சுற்றத்தொடு மனிதர் குலமொடி இசை பாட. கற்றும் தரும் ஒருவகை அரவினி முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்றி புகழ் பெறுவார் அவர்களும் உறவாட. திக்கு பல திமி திமி திமி என தக்க துணை தக தகவென தங்க கடல் அலையென நடமிடு உலகாட. இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு அமையாளவா இயலிசை நாடகம் முத்தமிழ் தன்னிலே இயங்கியே உலகாலவா. அம்மைக்கும் நாயகனே அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா. ஆடுகிற காலழகில் காடு பொடி என அம்மையுடன் நீ ஆடவா. சிரிப்புக்குள் நெருப்பு என்று வர செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்த நீ, சிரிப்புக்குள் நெருப்பு ஒன்று வர செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா. கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா. உலகத்து நீதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒளியே. உலகத்து நீதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒளியே. ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா, ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா. நாத கீத வே போத வேத பாவராக தாளமோடு, நாத கீத போத வேத பாவராக தாளமோடு. அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட, அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட. தக தக தக தக தக என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக தக தக தக தக என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா.
1: அருமை அம்மா, அம்மா அருமை, சூப்பர்,
0: நல்லது.
1: குரு பாஸ்கர் இருக்கிறீங்களா?
3: இருக்கமா
1: அம்மாட பாட்டு கேட்டுதல்ல உங்களுக்கு
3: கேட்டது
1: சூப்பரா பாடினா அம்மா. இன்றைக்கு குரல் வளம் கண்ணூர் படக்கூடாதம்மா உண்மையிலேயே அப்படி இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பர் நல்லா இருந்தது. அருமை அம்மா, அருமை அருமை, நல்லா பாடினீங்க, கட்டி காரி நீங்க.
2: நன்றி
1: நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. எங்கே குருபாஸ்கர் நீங்க உங்களோட பாட்டை பார்ப்போம். ரமேஷ் பாபு நீங்க அழைப்புக்கு வந்தீங்க, அழைப்புக்கு வாங்கும். சரி எங்கே உங்களுடைய பாடல் என்ன குருபாஸ்கருடைய பாடல்?
3: என்னுடைய பாடல் வந்து ஒருதலை ராகம் படத்துல இருந்துமா.
1: சோகந்தானா? என் கதை முடியும் நேரம் இது. அதோ
3: அதுக்குள்ள முடியலமா, இன்னும் இருக்குமா.
1: என்ன பாட்டு? மீனா நீனா ரீனா அப்படி வர போதும்.
3: அதுதான் பாடலாம் நினைச்சேன், அது இல்லம்மா. வாசம் இல்ல மலருது,
1: வாசம் இல்ல வசந்தத்தை தேடுது. எங்க பாக்கலாம் பாடுங்க.
3: வாசம் இல்ல மலரிது வசந்தத்தை தேடுது, வாசம் இல்ல மலரிது வசந்தத்தை

கொடும் வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. பாட்டுக்கொரு ராகம் எட்டி வரும் புலவா உனக்கே நாசை.

வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வையில்லா மதுரை இது மீனாட்சி தேடுது. என்ன சுகம் கண்டா இன்று வரை தொடர்ந்து உனக்கே நாசை ரதியவள் மேலே. நம்ம என்ன சுகம் கண்டா, என்ன சுகம் கண்டா இன்று வரை தொடர்ந்து உனக்கே நாசை ரதியவள் மேலே. வஞ்சியவள் உன்னை என்ன விலை என்றும் உனக்கே நாசை மன்மதன் போலே. வாசம் வஞ்சியவள் உன்னை என்ன விலை என்றும் உனக்கே நாசை மன்மதன் போலே. வாசம் இல்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சி தேடுது.

0: மாது தன்னை அறிய கண்ணீரண்டும் பொய்ய உனக்கே நாசை ஊறவென்றும் நாடு வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது வைகை இல்லா மதுரையுது மீனாட்சி தேடுது வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது நன்றிமா
1: ஐயா, மியூசிக் கூட போட்டுட்டீங்க ஐயா.
0: ஒரு வாயாலே மியூசிக் போடுவாருமா, அதனால நானும் போட்டு பார்த்தேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், மியூசிக் சூப்பரா போட்டீங்க, நல்லா பாடினீங்க. வாசம் இல்ல மலர கூப்பிட்டுட்டீங்க நீங்க வசந்த தே தே. அது அப்ப சரியா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று வந்துடுது ஐயா உங்களோட பாட்டுல. இந்த வாசம் இல்ல மலர் எல்லாம் வசந்த வசந்த காலத்துல வசந்தத்தை தேடுமா, பூக்காதான் அது?
0: டி ராஜேந்திர தாமா கேட்கணும்.
1: அதை பத்தி எங்கிட்ட ரமேஷ் பாபு கிட்ட கேட்கலாம், அவர் தமிழ் வாத்தியார் தானே, கேட்கலாம். வாங்க ரமேஷ் பாபு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: இதே வணக்கம். எங்க குரு பாஸ்கருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க, சிதம்பரத்துல இருக்கிறார் அவர்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சிறப்பாக பாடலை பாடி உற்சாகப்படுத்திட்டு இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை பொழுது ரொம்ப அருமையாக கழிக்கிறீர்கள்.
1: அப்புறம் இவ நாங்க பாட்டு பாடுறது கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க. இந்த வாசம் இல்ல மலர்,
2: வாசம் இல்ல மலர் தானா
1: மலர் வந்து வசந்தத்தை தேடுதான் சொல்லுங்க. அத
2: அதாவது ஒரு தலைவியினுடைய அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துற மாதிரி அந்த பாடல வந்து டி ராஜேந்திர அவர்கள் எழுதியிருக்காரு. அந்த பாடல்ல ஒரு தலைவியினுடைய உணர்வுகளை வந்து, அவருடைய ஏக்க உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இந்த பாடல வந்து.
1: வசந்தம் இப்ப யார் அது? அவ அவ ஒரு மலர்.
2: வாசம் அதாவது வாசம் எல்லாம் மலர் இது வசந்தத்தை தேடுதும். ஒரு இல்ல இல்ல இல்ல, அதாவது என்னன்னா இது வந்து ஒரு முதிர் கண்ணியை பத்தி சொல்லிருப்பாரு. அதாவது என்னன்னா அவரு அதாவது திருமணம் தள்ளி போகக்கூடிய அல்லது வந்து நடக்காத ஒரு இதை வந்து நினைச்சிட்டு ஒரு ஏக்கத்தோட இருக்கக்கூடியவங்க.
1: ஒரு தல காதல் நீங்க ஒரு தல காதல் பாக்கலையா ரமேஷ் பாபு? அதுல சரி சரி, அது வந்து அவ ஒரு பாடசாலை பெண் இல்லையா குருபாஸ்கர்?
0: உண்மைதாமா, அந்த பெண் வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் தான் அவங்க அம்மா அந்த மாதிரி ஆனதுனால கல்யாணமே வேணான்னு ஒதுங்கி அந்த தள்ளி தள்ளி விடுறது,
1: தள்ளி தள்ளி விடுறதான். சரி சரி, அப்ப அவர் சொன்ன சரி சரி, இதை நாங்கள் ஆராயணும். இப்ப பாட வந்தவங்க இப்ப இந்த பாடம் விட்டுருவாங்க. நல்லது குருபாஸ்கர், நன்றி நன்றி குருபாஸ்கர், உங்களுக்கு நன்றி
2: நன்றி. அதுதான்
1: இன்னைக்கு உங்களை வச்சு நீங்க பாடாம இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கிற வேண்டுதான் நான் இருக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் எதுக்கு தெரியுமா? இன்றைக்கு ரமேஷ் மாவும் எப்படியும் பாட வைக்கிறேன். நன்றி குரு பாஸ்கர், நன்றி ஐயா.
2: வெளியில போயிட்டு வெளியில போயிட்டு இருந்தேன், அப்பதான் கேட்டுட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு போய் நம்மளும் ஒரு பாட்டை பாடிடணும்.
1: பாடுங்க
2: அப்படின்னு சொல்லிட்டு. நிறம் மாறாத பூக்கள், நிறம் மாறாத பூக்கள்
1: பாத்துக்காங்க.
2: எனக்கு எப்பவும் ரசிக்கக்கூடிய பாடல், நான் ரொம்ப வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடல்.
1: நிறமாறா பூக்கள் படம் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பிடித்தமான படம்,
2: எல்லாருக்கும் பரிச்சயம் பரிச்சயமானது பரிச்சயமானது பூ படம் தான். விஜயன் அவர்கள் எடுத்தது நல்ல அருமையான ஒரு படம். அந்த படத்துல இருந்து ஆயிரம் மலர்களே அந்த படம் தான்.
1: சரி சரி பாடுங்க.
2: ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள் காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள் காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் வானிலே வெண்ணிலா தேந்து தேந்து வளரலாம் வானிலே வெண்ணிலா தேந்து தேந்து வளரலாம் மனதில் உள்ள கவிதை கோடு மாறுமோ என் பாட்டும் பாட்டும் பொல் நல்லவோ, ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள்.

ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுதகீதம் பாடுங்கள் பாடுங்கள், பூமியில் மேகங்கள் ஓடியாடும் யோகமே. அந்த பாடல் வரி வரலாமா?

0: அமுதகீதம் பாடுங்கள் ஆடுங்கள் காலதேவம் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: நான் ஆளுவியத்தான் பாடிட்டனும். சூப்பர் சூப்பர், நல்ல காலம், நல்ல நல்லா இருந்தது. கட்டிக்காரன் நல்லா பாடுறீங்க, குரல் எடுத்து நல்ல அழகாக இனிமையாக பாடுறீங்க. நல்லம் நல்லம், இப்படியே நல்ல குரல் வளம் இருக்கிறது, நல்லா பாடுறீங்க. நெடுக பாடுங்க, அப்ப உங்களோட குரல் அப்படியே படிஞ்சிடும். நல்லா கட்டிக்காரன், நன்றி நன்றி ஐயா, நன்றி
0: நன்றி. என்னுடைய மகளும் வந்து இப்ப தயாரா இருக்காங்க.
1: சரி சரி, அவங்கள இணைச்சு கொள்ளுங்க. ரெண்டு பேரும் இந்த குட்டி குட்டி குட்டி அவளையும் பாட வைக்கணும். குட்டி அம்மாவே சரி சரி, நன்றி நன்றி ஐயா, அலைங்க அலைங்க, அழைச்சு கொண்டு வாங்க, வர்றாங்களா? இணைஞ்சு கொள்ளுங்க, நறுமுகையும் தங்கச்சியும் இணைஞ்சு பாடல் எடுத்து வாங்க. அருமையான பாடல் இந்த ஆயிரம் மலர்களே, இனிமையாக பாடினார். நல்ல எங்கே சாந்தியம்மா, நீங்கள் இணைப்புக்கு அண்டையில இருந்து ஏதோ கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுறீங்க, அது என்னன்ட்டு எனக்கே தெரியல. வர்றீங்க, பேந்து நிற்கிறீங்க, என்னென்னு தெரியல, பார்க்கலாம். ஏதோ வணக்கம் சாந்தியம்மா. சாந்தியம்மா
2: வணக்கம். இரமா,
1: அண்டையில இருந்து ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுறீங்க, அண்டைக்கு அண்டைக்கு நீங்க கடைசியா இணைஞ்சீங்கல்ல, நீங்க இணைஞ்சீங்கல்ல?
2: ஆமா மீராமா.
1: எந்த நிகழ்ச்சியில இணைஞ்சீங்க, ஒரு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க எனக்கு.
2: ரெண்டு மூணு நாளா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது நானே டிராவல் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால அப்படி ஆயிடுச்சு.
1: ஓ,
2: இணைப்பு துண்டிச்சு துண்டிச்சு வந்தது.
1: அப்ப என்ன நிகழ்ச்சியில நீங்க வந்தீங்க, அன்றைக்கு என்னட்ட வந்து பேசுனீங்க?
2: கவிதை கவிதை இருந்தது, கவிதை சொல்லி பாட்டு சொல்லிட்டு இருந்தீங்க முந்தா நாள்.
1: அப்ப நீங்க வந்து சொன்னீங்க இல்ல, இந்த பாட்டு தான் நானும் கேட்க இருந்தேன்ண்டு. அது என் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை என் வந்தது வேற ஒரு பாடல் அங்கால கேட்டு
2: அதே தீபிடிக்கு
1: ஓ மாறிங்க ஐயா, தீபிடிச்ச உங்களுக்கு அதுக்கு தானே தீபிடி அவரு
2: இன்னொன்னு சொல்லலாம் நினைச்சேன், மேலே பனித்துளி அது சொல்லலாம் நினைச்சேன்.
1: அது அது நல்லா அது நல்ல, அந்த அனல் மேலே பனித்துளி வந்து அந்த அவருடைய கவிதைக்கு பொருந்தும் உண்மையா.
2: ஆமா,
1: அந்த பாட்டு நல்ல, ஆனா தீப்பிடிக்க அந்த முத்தம் கூட பொருந்தாது. அது மாளிகையா சும்மா சொன்னது, அது அவர் அடிச்சு கொண்டு நிக்கிறார், அதே தான் சொல்றாரு, இதுதான் நல்லது நல்லதுன்னு, அது அது வராது பொருந்தாது. ஆனா நீங்க சொன்ன அனல் மேலே பனித்துளி அது பொருத்தமான ஒரு பாடல், அதுக்கு நல்ல நல்ல பாடல். என்ன பாட்டோட இணைஞ்சிருக்கிறீங்க சாந்தியம்மா நீங்க?
2: வாராய விண்ணிலாவே மிசியம்மா.
1: ஆ, எடுத்து வாங்க, நல்ல ஒரு பாடல்.
2: நிலவு தெரியுதா உங்களுக்கு? இப்பா
1: எனக்கு இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, இன்னைக்கு எனக்கு நிலவில்லையம்மா, எதுவுமே தெரியல, குளிரிங்க.
2: என்ன இது, ஒரு படம் போட்டிருந்தீங்களே மீராமா, அது ஓடு எடுத்து மேல
1: அது வந்து நேற்றைய தினம் முன்தினம் எல்லாம் ஒரு சுழல் ஒரு காற்று, அந்த அவ்வளவு காற்று இங்க எங்கள்ட வெளியில இருக்கிற பொருட்களை எல்லாம் அங்கே இங்கெல்லாம் உருட்டி கொண்டு எங்கேயும் வேண்டான்னு கொண்டு போயிடும். அது மாதிரி ரூஃப், அது வந்து அந்த ரூஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் கிளப்பி எடுத்துக்கொண்டு போயிடுறது. அது அது அது இனி மழை பெஞ்சுதுன்னா அப்படியே உள்ளுக்க போயிடும் அவங்கட வீட்டை. இப்போ எங்கடையில இல்லை, இங்கே இருந்து பார்க்கும்போது பெண்வீடு அவங்க புதுசாக
2: செய்யுது.
1: ஆ, மழை பெஞ்சா உள்ளுக்குள்ள தண்ணி போவோம். அந்த அது வூட் தானே, மேலே வந்து தார் மாதிரி, அது ஒரு சிங்கிள் என்று சொல்வார்கள். சரியான பாரமா இருக்கு, மூன்று மூன்று சிங்கிள் இருக்கும் வச்சு, ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே வச்சு தான் அது அப்படியே அடிச்சு கொண்டு போவாங்க அவங்க. இந்த கொஞ்ச நாள் தான் அவங்க அதை செய்து, அது பாருங்க காட்டுக்கு எப்படி கிளப்பி அப்படியே எடுத்துக்கொண்டு
2: போயிருச்சு,
1: எல்லாத்தையும் காட்டு கொண்டு போயிருச்சு. இனி அவங்க அவங்க இன்னும் பார்க்கல, இது எங்களுக்கு பார்க்க தெரியுது அவங்களோட வீட்டுல பின்பக்கம். இனி அவங்க அது கவனிக்கல, யாராவது சொல்லி இருக்க வேணும். இப்ப நாங்க இன்னும் போய் சொல்ற அளவுக்கு வெளியில போயிடலையே, நாங்க போக முடியலையே, எங்களுக்கு எதுக்கும் பாக்கலாம், நாளைக்கு பாக்கலாம். நாங்க எங்கட கூரையும் பார்த்தோம், நான் போய் வெளியில பார்த்தேன், குளிர் தான் கொஞ்சம் வெட்டி பார்த்தேன். என்ற சிலவில போயிருந்தா அது கூட உடனே கூப்பிட்டு செய்ய வேணும் நாங்க அதை ஃபுல்லா அதை அவங்க செய்யணும். சரியான டேமேஜ் அது அந்த ரெண்டு வீட்டுக்கும் அப்படியே போயிருக்குது. என்ன இன்னும் வெளியில இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிரும், கிளீனா கொண்டு போயிரும் அது இந்த காத்து. நீங்க ஒரு கார்பேஜ் கேன் என்ன வச்சாலும் உருட்டி கொண்டு
2: போறீங்க,
1: சூறாவளி மாதிரி கொண்டு
2: போறீங்க.
1: பெரிய சத்தம், நான் சொன்னேன் அன்னைக்கு நான் முன்னுக்கு இப்படி இருந்தேன்னா ஒரே சத்தம் ஊன்ற சத்தம். எனக்கு என்னடாட்டு மெல்ல எழும்பி அப்பா கிட்ட வந்து வந்து நின்றுட்டு சொன்ன சத்தம் உண்டு. அப்பா வந்து வாதிருச்சுன்னா அது கதவுக்கலாம் காத்து வர்ற சத்தமா பயப்படக்கூடாது சொன்னார். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது அந்த கண்டினியூவா வருது ஊ அந்த பேய சத்து பேய் வரைக்கு கத்து அந்த அப்படி செய்யுது அது காத்து. சரி அங்க உங்களுடைய வாராயோ வெண்ணி இல்லாவோ தேடுவோம் இன்றைக்கு எங்க பாடுங்க. சாந்தி அம்மா பாடுங்க.
3: கீழாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே, கீழாயோ எங்கள் கதையே வாராய் வெண்ணிலாவே. அகம்பாவம் கொண்ட சதியா அறிவாள் உயர்ந்திடும் பதினான், அகம்பாவம் கொண்ட சதியா அறிவாள் உயர்ந்திடும் பதினான். சதிபதி விரோதம் மிகவே சிதந்தது இதம் தரும் வாழ்வே. வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ விண்ணிலாவே.

நிலாவே தன் பிடிவாதம் விடாது என் மனம் போல் நடக்காது தன் பிடிவாதம் விடாது என்

நிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே. அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி, அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி. இல்லறம் இப்படி நடந்தார் நல்லறமாவோ நிலவே, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே.

0: இடையிட்டு
1: நான் இடையில வந்தேன்.
0: இடையில வந்த முடியுமா நீங்க வரையல வந்துருங்க. மாலிங்க ஐயா வரையல, அவர் ஒரு
1: பத்து மணிக்கு போட்டு பார்த்தேன், காணும் நிகழ்ச்சி இப்போ தொடங்கல.
0: இல்ல அதாவது இப்ப வந்து நேர நிகழ்ச்சி மாற்றம் எப்படி என்ன, இப்ப 12 மணிக்கு நான் முடிக்க வேண்டி வந்திருக்கும் எங்களுடைய ஜெயசக்திவேல் ஐயாவுடைய கதை நேரத்தை முன்னுக்கு கொண்டு போயிட்டேன் 10:00 to 10:30 மட்டும். அப்ப 10:30 பிறகுதான் இந்த நிகழ்ச்சி வரும். வந்தா இப்ப நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லலாம் நேர்கள் வர்றதுக்கு. அல்லாட்டி டக்கு டக்குண்டு 12 மணிக்கு விடணும்னு கொஞ்சம் அவசர அவசரமா செய்யணும். இப்ப சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரியா 10:30 மணிக்கு தான் கதம்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கும், மற்ற நாட்கள்ல 10 மணிக்கு. நல்லது சாந்தியம்மா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அருமையாக பாடினார்கள். சரி, அங்கே ரமேஷ் பாபு உங்களுடைய குழந்தைகள் பாட வேணும் என்று சொல்லியிருந்தீங்க, அவர்களை தயார் பண்ணி கூட்டிக் கொண்டு வாங்குவோம். இங்கே பார்க்கலாம்.

நேரம் சரியாக 12:43, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:13. என் அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து முழுமையான இனிமையான குரலில் முழுமையான பாடலை எடுத்து வாங்கோ. எங்கே பார்க்கலாம், ரமேஷ் பாபு உங்களுடைய குழந்தைகள் பாட வேணும் என்று சொல்லியிருந்தீங்க, வந்து அந்த பாடலை அவர்கள் பாடுற பாடலை எடுத்து வாங்கோ. நரமுகையையும் குட்டி தங்கச்சியையும் எங்கே கூட்டிக் கொண்டு வாங்கோ, கேட்கலாம். எங்கே

அருமையான பாடல் கேட்க கேட்க நன்றாக இருக்கிறது. நேரம் சரியாக 12:45. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:15. எங்கள் பாட இன்னும் பாட இருக்கிறவர்கள் நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். குட்டி பொண்ணுங்க ரெண்டு பேர் பாடுறேன்னு சொன்னாங்க, எங்கள் ஓடி வாங்க பாடுறதுக்கு. ஒரு பாட்டு அந்த என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ என்ற அந்த பாடல் ஆனந்தன் தொடக்கி விட்டு போனார். ஆனால் அதை பாட வேணும் போல ஆசையாக இருக்கிறது, ஆனால் குரல் வளம் விட்டு கொடுக்கறதில்லை. என்ன இது இரவு நேரம், எங்களுக்கு 3 விடியப்புறம் என்றாலும் எங்கே பார்க்கலாம். மணிகண்டன் நினைக்கிறார். வணக்கம் மணிகண்டன், சவுதியிலிருந்து. வணக்கம் மணிகண்டன், மணிகண்டன், வணக்கம் மணிகண்டன், மணிகண்டன் நீங்கள் சவுதியிலேருந்து வணையிறீங்க. வணக்கம், கேட்குதா நான் பேசுகிறது மணிகண்டன்? ஓ சரி, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய இணைப்பு கிளியராக இல்லை, அதாவது கேட்க இல்லை, உங்களுக்கு கேட்கலைன்னு நினைக்கிறேன். எங்கே பார்க்கலாம், மீண்டும் இணைப்புக்கு வாரீங்க. வணக்கம் மணிகண்டன், மணிகண்டன் வணக்கம், வணக்கம் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம், நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வாங்க மணிகண்டன்.

0: இங்கே இணைப்புக்கு நீங்கள் வந்தால் விரைவாக நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டிடலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பாடுவதற்கு இரண்டாவது பாடல் பாடுவதற்கு விரும்பினால் யாராவது இணையலாம். மற்றது அந்த சின்ன குட்டி இரண்டு குட்டிகள் பாடுவதாக இருந்தீங்கள் அங்கே நறுமுகை, நீங்களும் உங்களோட தங்கச்சியும் வந்து பாடுங்கோ ஓடிவாங்கோ. ஆனந்தன் ஒரு பாட்டை நினைவுபடுத்தி விட்டு போனார். அந்த பாடல் ஒரு பாடி பார்க்கலாம் கொஞ்சம் என்று நினைக்கிறேன்.
1: என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னும் இருந்த நிலை மறந்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ.
0: வணக்கம் சாந்தி அம்மா.
2: வணக்கம் மீரம்மா. அந்த பாடல் நானும் நீங்களும் பாடலாமா மீரம்மா?
0: எந்த பாட்டு?
2: என்ன நினைத்து அந்த
0: பாட்டு? அது ஒரு ஆள் பாடுற பாட்டு. அது
2: நான் பாதி நீங்க பாதி பாடலாம்.
0: சரி பாடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க, நான் இடையில நான் பாடுறேன். எங்க பாடுங்க.
2: என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னும் இருந்த நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ.

0: முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ. என்ன
1: பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேன். பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா. உன்னை அழைத்து செல்ல என்னை தான் என்னும் தலைவனிடம் என்னை நான் தர மறுப்பேனா? என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ? ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ? உன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ? முகத்தை பார்த்து கொள்ள குடித்தாயோ?

0: நிலத்தை கொடுத்தாயோ, முன்னோம் இருந்த நிலை மறந்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ.
1: அருமையா பாடினீங்க, அருமையா என்னோட சேர்ந்து பாடினீங்க. பாடவும் ஒரு உற்சாகம் வந்தது. அப்படி இல்லை, உங்களோட பாட அது உற்சாகமாக இருந்தது, நல்லா பாடினீங்க. உங்களுக்கும் நல்ல குரல் இருக்குது, நல்லா பாடுவீங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த வரிகள் கொஞ்சம் தெரியாமல் இருந்தது. ஃபாரூக் ஏதோ சொல்ல வார குட்டி பையன், கடை கூட்டிச்சிங்க என்னோ சொல்ல வாரான்.
2: என்ன
1: செய்ய போறீங்க? என்னங்க
2: மணிகண்டன்? மணிகண்டன் அவர் போன எடுக்கல.
1: மணிகண்டன், மணிகண்டன் பாட போற. நில்லுங்க சாந்தி, மணிகண்டன் ஒரு பாட்டு பாடட்டேங்க. மணிகண்டன் வாங்க. மணிகண்டன் பாடுங்க, பாடுங்க அடுத்த ரெண்டாவது பாட்டு. அங்க பாடுங்க சாந்தி அம்மா, நீங்க மியூட் போட்டு கொள்ளுங்க, அவர் பாடட்டும்.
3: நியாயத்தை கேளடா, வேடிக்கை பாரடா, சின்ன சித்திர புவிழியே, அன்னை மனம் ஏங்கும், தந்தை மனம் தூங்கும், நியாயத்தை கேளடா, வேடிக்கை பாரடா, சின்ன சிறு கிளியே. சுகமே நினைத்து சுயவரம் தேடி, சுழல் மேல் தவிக்கும் துயரங்கள் கோடி, மழை நீர் மேகம் விழிகளில் வேகும், இந்த நிலை மாறுமோ, அன்பு வழி கூடுமோ, எந்த நிலை காணும் எனது பாசம் உனக்கு வேஷமோ, வாழ்ந்தது போதுமடா வாழ்க்கையினி ஏது, சின்னஞ்சிறு கிளியே சித்திர புவிழியே, அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் தூங்கும், வேடிக்கை பாரடா நியாயத்தை கேளடா, மயிலே உனை நான் மயக்கவும் இல்லை, மனதால் என்றும் நெருங்கவும் இல்லை, என்னை நீ தேடி இணைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம், இந்த நிலை காணும் பொழுதிய நானும் அழுது வாழ்கிறேன், வாழ்ந்தது போதுமடா வாழ்க்கையினேது, சின்ன சிறு கிளியே சித்திர புவிழியே, அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் தூங்கும், நியாயத்தை கேளடா வேதனை பாரடா, சின்ன சிறு கிளியே. ஹலோ,
1: சித்திர பூங்குழி, நல்ல நல்ல ஒரு பாடல், அது அருமையான பாடல் உண்மையா.
2: நன்றி அம்மா,
1: நல்ல அருமை அருமை, சூப்பரா பாடுனீங்க, நன்றி நன்றி. சின்னஞ்சிற கிளியே
4: மலர்கள் எப்போதுமே வாசத்தோட தான் இருக்கும். ஆனா கவிஞன் மட்டும்தான் என்ன செய்வோம், அது வாசம் இல்ல, அவனுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திப்பான். அதனால கவிஞர்கள் எழுதும் போது எப்போதுமே அணி சந்தம் பொருள் இதை வச்சுதான் எழுதுவாங்க கவிஞர்கள். அதனால இந்த வார்த்தை வந்து என்னன்னா தற்குறு பேற்றணி. இந்த அந்த அணி பேர் என்னன்னா தற்குறு பேற்றணி. இயற்கையாக நடக்கும், இயற்கையாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறினால் அது தற்குறு பேற்றணி.
1: ஓ அடி அப்பா, என்ன
4: ஆமா, இயற்கையாக பூ வந்து எல்லா பூவுமே வாசத்தோட மலரும். ஆனா கவிஞன் என்ன பண்றா, தன்னுடைய விருப்பத்தை அதுல திணிக்கிறோம், அதனால இது தற்குறு பேற்றணின்னு பேரு. இலக்கணத்துல அது இருக்குது.
1: ஓ வாசம் இல்ல, அப்ப வாசம் இல்லாத மலர் ஒன்றும் இல்லையன்னு சொல்றீங்களா நீங்க?
4: வாசம் இல்லாத மலரே கிடையவே கிடையாது. ஆனா கவிஞன் என்ன பண்றான், அவனுக்கு தகுந்தாற் போல மாத்திக்கிறான். இந்த அணி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தற்குறு பேற்றணி.
1: இப்ப நான் கேக்குறேன், வாடாமல்லிகையில வாசம் இருக்கா?
4: இல்ல மேடம், மலர்கள்னாவே வாசம் இருக்கு, மலர்கள்னாவே பிளட் இருக்கு. வாடாமல்லிகை
1: தெரியுமா உங்களுக்கு? வாடாமல்லிகை
4: தெரியும், தெரியும் தெரியும்.
1: கனகாம்பரத்துல வாசம் இருக்கா? கனகாம்பர பூல
4: இல்ல இல்ல, மலர்களுக்கு ஒரு வாசம் இருக்கு, ஆனால் மனிதர்கள் மனிதர்கள் அதை உணர முடியாது.
1: ஓ,
4: அந்த வாசனையே உணர்
1: அது மணிகண்டன் மட்டும்தான் உணருவார் இல்ல?
4: மேடம், எல்லா மலர்களுக்குமே வாசம் உண்டு, வாசம் இல்லாத மலர்களே கிடையாது. குறிப்பை ஏற்றுக்கூறுவதனால
1: அவர் வந்து வாசம் இல்லா மலர் என்று ஒரு பெண்ணை பார்த்து தான் ஒப்பிட்டு சொன்னார். அது மலர் போல இருக்கிற அவளுக்கு தான் அந்த இதை சொல்லி இருக்கிற. நல்லது, நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. கெட்டிக்காரனா, நல்லா பேசுறார் கெட்டிக்கார். எங்க ரமேஷ் நீங்க அழைப்புக்கு வந்தீங்க, ராஜேந்திரன் அழைப்புக்கு வந்தீங்க, எப்படி விளக்கம் எப்படி சாந்தியம்மா உங்களால முடியுமா எப்படி? மலர் இருக்கா? அத சொல்லுங்க முதல்ல நீங்க, நான் கேக்குற கேள்விங்க. ஏதாவது ஒரு மலர் என்ன மலர்
5: இருக்கா? நீங்களே சொன்னீங்களே, வாடாமல்லி.
1: வாடாமல்லிகை கனகாம்பரத்துல வாசம் இருக்கா?
5: இல்ல
1: இல்ல,
5: கனகாம்பரத்துக்கு வாசம்.
1: மற்றது காகித பூக்கு,
5: டிசம்பர்
1: போகன் விழா, அதுக்கு இல்ல, அதுக்கும் வாசம் இல்ல. ராஜேந்திரன் வணக்கம். ராஜேந்திரன்
6: வணக்கம்.
1: என்ன ரெண்டாவது பாட்டு என்ன ராஜேந்திரன்?
6: ரெண்டாவது பாட்டு வந்து
1: ஆட்டுக்குட்டி கொண்டு எங்க தூர விட்டுட்டீங்களா?
5: ஆட்டுக்குட்டி பாட்டு
6: போயிடுச்சுமா?
1: நல்லா இருந்தது உண்மையா? அது நீங்க பாடும் வரையும் கத்திச்சு ராஜேந்திரன், அது உண்மையா?
6: நினைக்கிறேன்
1: அவங்க பாடிட்டாங்க. அந்த யாரு உங்களோட யாரது என்ன என்ன பாடகிய சொன்னீங்க? அவனோட பேர் என்ன?
6: எல்லாரும் ஈஸ்வரி.
1: எல்லாரும் ஈஸ்வரி வந்து பாடிட்டாங்க, வந்து பாடிட்டா. நீங்க
6: இல்ல இல்ல கேட்டுட்டேன் இல்ல, அவங்க கேட்டுட்டு இருந்தமா, அவங்க கேட்டாங்க இல்ல என்னோட கூட பாடுறதுக்கா? அவங்க வரல, கண்ணனும் வரல.
1: ஓ, உங்களோட கூட பாடணுமா?
6: நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சுன்னு பாட்டுமா?
1: எல்லாருக்கும் வந்துருச்சு நேரம், எனக்கு தூங்குறதுக்கு நேரம் மூன்று முப்பது. சாந்தியம்மா 3:30 நிமிடம் எனக்கு, உங்களுக்கு 1 பகல் தானே. சரி பாடுங்க பாடுங்க.
6: இல்லம்மா, ரெண்டு பேரும் எல்லாருக்குமே பாத்தம்மா.
1: ரெண்டு பேரும் ஒரு ஆள் வேணுமா பாடுறதுக்கு? சாந்தியம்மா நீங்க பாடுறீங்களா? இவரோட
5: நேரம் என்ன பாட்டு?
1: நேரம் வந்தாச்சு, ஒரு யோகம் வந்தாச்சு, டியடியோ டியடியோ. அது அவருக்கு தெரியாத. அது நான் நினைக்கிறேன் ஷியாமளா மாண்ட பாடி இருப்பான்
6: உடனே.
1: அது நீங்க அவோட பேசி நீங்க தயார் பண்ணிட்டு வந்திருந்தா அவங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து பாடி இருக்கலாம். சரி, முதல்ல நீங்க
5: முயற்சி பண்றமா?
1: முயற்சி
5: பண்றேன்.
1: எங்க ட்ரியோ ட்ரியோ உங்க பாப்பா ரெண்டு பேரும் முயற்சி செய்யுங்க. நாங்க அவரும் பாடுறோம், நீங்க முடிஞ்சா நீங்க முடிஞ்சா அவருக்கு எடுத்து கொடுங்க சாந்தியம்மா. சரியா? சரி பாடுங்க பாடுங்க, நேரம் வந்தாச்சு. பாடுங்க.
6: நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. கூறப்பட்டு எனக்காக ட்ரியட்ரியோ ட்ரியட்ரியோ. இந்த குமரி பொண்ணு உனக்காக ட்ரியட்ரியோ ட்ரியட்ரியோ. பக்கத்திலே வந்து முழுசா பாடணுமா?
5: பக்கத்திலே வந்து நில்லுங்க மச்சான், பாட்டவே தீ கத்துங்க மச்சான். நேரம் வந்தாச்சு நல்ல
6: நேரம் வந்தாச்சு நல்ல
5: எனக்காக
6: சிட்டுக்குருவிய கிட்டவாடி உன்னை தொட்டு தொட்டு மனம் விட்டு சிரிப்பேன் பட்டுப்பூச்சி போல வட்டமிட்டு உன்னை சிரிப்பிட்டு பிரி ஒட்டி இருப்பேன் நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு வச்ச பயிறு வளர்ந்தாச்சு வளர்ந்த பயிறு கதிராச்சு வச்ச பயிரும் கதந்தாச்சு வளர்ந்த பயிறு கதிராச்சு அதன் பலனே நாம ஆனந்தமாய் வாழ்ந்து எல்லா சுகத்தையும் அல்லணும் மச்சான் இதுக்கு மேல என்ன சொல்லணும் மச்சான் இதுக்கு மேல என்ன சொல்லணும் நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு
1: பாடுங்க நேரம் வந்தாச்சு
6: நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு கூறப்பட்டு எனக்காக ட்ரியட்ரியோ இந்த குமரி பொண்ணு உனக்காக ட்ரியட்ரியோ பக்கத்திலே வந்து முழுசா பாடணுமா
5: பக்கத்தில வந்து நில்லுங்க மச்சா பாட்டவே தீர கத்துங்க மச்சா அக்கம் பக்கம் இங்க யாருமே இல்ல வெட்டப்படவும் தேவையே இல்ல
6: நேரம் வந்தாச்சு நல்ல
5: நேரம் வந்தாச்சு
6: நல்ல
5: எனக்காக
6: எனக்காக சிட்டுக்குருவிய கிட்டவாடி உன்னை தொட்டு தொட்டு மனம் விட்டு சிரிப்பேன் பட்டுப்பூச்சி போல வட்டமிட்டு உன்னை சிரிப்பிட்டு பிரி ஒட்டி இருப்பேன் நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு ட்ரியட்ரியோ நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு ட்ரியட்ரியோ வச்ச பயிறு வளர்ந்தாச்சு வளர்ந்த பயிறு கதிராச்சு வச்ச பயிரும் கதந்தாச்சு வளர்ந்த பயிறு கதிராச்சு அதன் பலனே நாம ஆனந்தமாய்
5: வாழ்ந்தோம்
6: எல்லா சுகத்தையும் அல்லணும் மச்சான் இதுக்கு மேல என்ன சொல்லணும் மச்சான் இதுக்கு மேல என்ன சொல்லணும் நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு ட்ரியட்ரியோ
5: நீரம் வந்தாச்சு மருத மல முருகனுக்கு பாவலுக்கு போட்டிடுவோம் மருத மல முருகனுக்கு பாவலுக்கு போட்டிடுவோம்
6: வந்தாச்சு
1: உண்மையா சாந்தியம்மா, நல்லா பாடுறீங்க சாந்தியம்மா. நீங்க இது பாடி படம் இருக்கிறீங்களா உண்மையா? அந்த
5: இல்ல இல்ல
1: நீங்க மெதுவா போறீங்க. இது வந்து சொல்லி வச்சு ஆண் எது பெண் எதுன்னு நீங்க பிரிச்சு வச்சுட்டு பாடணும், பழகணும். மச்சான் மச்சான் சொல்றதெல்லாம் அவ பாடணும். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், பட்டு வெட்டி இதை கட்டுங்க மச்சான், அக்கம் பக்கம் இங்க யாருங்க மச்சான், யாரும் இல்ல வெக்கப்படவும் தேவையும் இல்லை. அவ பாடின அப்புறம் நீங்க சொல்லணும். அவ விட்டு விட்டு கொடுத்து பாடினா நல்லா இருக்கும். சரி, இன்னொரு முறைக்கு நாங்க இப்படி ரெண்டு ரெண்டா பாடுறதுக்கு நாங்க தயார் பண்ணுவோம். சாந்தியம்மா சூப்பர், நீங்க அருமை அருமை அருமையா பாடுனீங்க, நீங்க அருமையா பாடுங்க. பாட வந்தது அவர், ஆனா வாழ்த்து உங்களுக்கு. அவரும் பாடினார், அவரும் பாடினார். அவர் அந்த சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரி அந்த மென்மையா பாடினார். அவரு மென்மையா. நன்றி நன்றி ராஜேந்திரன், நல்ல சூப்பர் நல்லா இருந்தது. நேரம் வந்தாச்சு, நானே அதுல மூழ்கி போனேன். ரியோ ரியோ சொன்னது இல்லைங்க. நன்றி நன்றி ராஜேந்திரன், நன்றி நன்றி நன்றி. அவருக்கு ரீகனெக்டிங் காட்டுது. எங்க ரமேஷ் பாபு இணைஞ்சு கொள்ளுங்க நீங்க சின்ன குட்டிகள் பாடுறதுக்கு. நன்றி சாந்தியம்மா, சாந்தியம்மா நன்றி, சேர்ந்து பாடுனதுக்கு நன்றி. நல்லா பாடுறீங்க கட்டிக்காரிங்க, நல்ல நல்ல நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ரமேஷ் பாபு அல்லாட்டி நறுமுகை குட்டி. வணக்கம் வணக்கம்
7: வணக்கம்.
1: நறுமுகை எப்படி இருக்கிறீங்க?
7: நீங்க
1: அங்கல வானொலி போட்டிருக்கா? எனக்கு இங்க கேக்குது எக்கோ, எக்கோ பண்ணுது எனக்கு. நீங்க ஸ்பீக்கர்ல போட்டிருக்கீங்களா? நீங்க ஸ்பீக்கரை எடுத்துட்டு காதுல வச்சு, காதுல வச்சு பேசுங்க. ஏனண்டா ஸ்பீக்கர் போட்டா எக்கோ பண்ணும் எனக்கு. அல்லது இயர்போன் போட்டுட்டு அப்பாட்ட கேளுங்க. இயர்போன் எடுத்து காதுல வச்சுட்டு பாடலாம். நல்ல எங்க நறுமுக, என்ன பாட்டு பாட போறீங்க செல்லக்குட்டி?
7: எனிமி படத்துல இருந்து.
1: என்ன பாட்டு அது? என்ன படத்துல? என்ன பாடுங்க.
7: மனசோ இப்ப தந்தி அடிக்குது மாமன் அடக்கி மத்தலடம் டம் மத்தலடம் டம். சிரிப்போ இப்ப மின்னல் அடிக்குது ஆசை பொண்ணுக்கு அச்சதடம் டம் அச்சதடம் டம். புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது புடிச்சா ஒரு வெப்பம் அடிக்குது வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது மாலடம் டம் மஞ்சரடம் டம் மாத்து அடிக்க மங்களடம் டம் ஓலடம் டம் ஒதுக்கிடம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திகடம் டம் மாலடம் டம் மஞ்சரடம் டம் மாத்து அடிக்க மங்களடம் டம் ஓலடம் டம் ஒதுக்கிடம் டம் ஓங்கி தட்டிக்க ஒத்தி கடம் டம். ஆ

அடக்கி மத்தல டம் டம் மத்தல டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டம் ஆரம்பம் ஆகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தேதியில் சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன கோயில் சித்திரமே நெனப்பா வந்து சக்கரம் சுத்துற அத்தரு கொட்டுன ரத்தினமே வாழ செழிக்க வாக்கு பழிக்க வாங்கும் சந்தனம் வாசம் கொலைக்க வேட்டி கிளிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டுன்னு ஒட்டிக்க மால டம் டம் மஞ்சள் டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம் மால டம் டம் மஞ்சள் டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்க ஒத்திக டம் டம்.

0: நரமுகை அருமை அருமை இனிமையாக இருந்தது. நீங்க அங்கால வானொலிக்கு போடக்கூடாது. நரமுகை இல்ல, எனக்கு எக்கோ வருது. நான் பேசுறது நீங்க ஏதோ செய்யறீங்க. நரமுகை சரியா கேக்குதா? மீராமா பேசுறது கேக்குதா? இனிமே படத்துல டம் டம் டம் டம் வர பாட்டு இன்றைக்குதான் நான் கேக்குறேன் அது. அடே அப்பா, நல்ல குரல் வளம் உங்களுக்கு. இனிமை அப்படியே சொக்கி போனேன்னா நல்லா பாடுறீங்க. நல்ல உண்மையா நல்லா பாடுறீங்க. நல்ல குரல் வளம். இந்த பாட்டை நல்லா பாடுனீங்க நீங்க. கெட்டிக்காரி, நீங்க சங்கீதம் படிக்கலாம். சரி, வானொலி வானொலிய போடக்கூடாது. அந்த சின்ன குட்டியம்மா வாராவா பாடுறதுக்கு? குட்டியம்மா வாராவா, உங்களோட தங்கச்சி வாராவா பாட?
1: அடுத்ததுல வராங்க.
0: அடுத்ததுல வராங்களா? சரி சரி, நல்லது. நன்றி நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நறுமுகை அழகாக பாடினார். மனசோ இப்ப தந்தி அடிக்குது. பாப்பா இந்த பாட்டா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்க பாப்பா பாட்டு கேட்டுவோம். எங்களுடைய ஞானசேரமண்ணா, நீங்க அழைப்புக்கு வந்தீங்க, காட்டிலைக்கு வாங்கோ நீங்க பாடுறதுக்கு.

0: வணக்கம் எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா. அண்ணா வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு இன்னைக்கு இணையறீங்க. இன்னைக்கு முழு பாட்டோட அண்ணாட குரல்ல கேட்க போறோம்.
1: என்ன
0: பாட்டோட வந்திருக்கீங்க?
1: சகோதரி படத்துல இருந்து தான் பாட போறோம். சகோதரி
0: சகோதரி படத்துல இருந்து பாட போறீங்க? என்ன பாட்டு?
1: சந்திரபாபு, ஜேபி சந்திரபாபு பாடின பாட்டு. சகோதரி
0: என்ன பாட்டு அண்ணா? அது
1: நீங்க நானொரு முட்டாளிங்க
2: ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க. நானொரு முட்டாளிங்க ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளி ஆனாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் குத்தி சொல்ல வந்தீங்க. நானொரு முட்டாளிங்க
0: நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க. நானொரு முட்டாளுங்க. நல்ல பாடல். அப்ப அண்ணா அதுல கடமையில இருக்கிறார். இருந்தாலும் அது முடிச்சிட்டு அவர் வந்து பாடட்டும். நல்ல இனிமையான நல்ல
1: பாடல்.
0: மறுபடியும் வாங்கண்ணா, அதை பார்த்துட்டு வாங்க. நன்றி. நல்ல பாடல் அந்த பாடல். நானொரு முட்டாளுங்க நல்ல ஒரு பாடல். அருமையாக இருந்தது எங்களுடைய நறுமுகை குட்டி. சூப்பர். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த என்ன நான் இப்போ சொல்ல வருகிறேன் என்றா, இந்த குழந்தைகளிடம் பெரியவர்களிடம் தான், குழந்தைகளிடம் எல்லோரிடமும் எவ்வளவு ஒரு கலை உணர்வும் அந்த திறமையும் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் அதெல்லாம் ஒரு சும்மா விளையாட்டாக விட்டுட்டு இருக்கிறீங்க. அதுதான் எவ்வளோ அருமையாக அந்த குழந்தை பாடுகள். நீங்கள் எங்களுடைய காற்றலையில் வர்ற எல்லா குழந்தைகளும் அருமையாக பாடுவார்கள், பேசுவார்கள். பேசும்போதும் பாடும்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது இந்த காற்றலை கொடுத்து வச்சிருக்கிறேன்னு தான் சொல்லலாம். மற்றது அந்த குழந்தைகளை தட்டி கொடுக்கும் பெற்றோருக்கு முதல் நாங்கள் நன்றியை சொல்லணும். தட்டி கொடுத்து பேச வச்சு பாட வச்சு அவ்வளோ அருமையாகன அந்த இதெல்லாம் கேட்க கிடைக்காது எங்கேயும். நாங்கள் சும்மா அப்படி இந்த குழந்தைகளெல்லாம் வந்து பேசாட்டி எங்களுக்கு கிடைக்காது தானே. இப்படி ஒரு உறவும் இப்படி ஒரு பாடலும் இந்த இவ்வளவு இனிமையாக பேசும் தன்மையும் பாடல்கள் இணைஞ்சு அத்தனை குழந்தைகளும் இனிமையாக பாடுவார்கள், பேசுவார்கள். அது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளில் இப்போ வந்து அவர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அதான் ஏனென்று எங்களுக்கு தெரியவில்லை. அது மிக மன வருத்தத்துக்குரிய ஒரு விடயம். அதாவது அது ஏனென்றால் குழந்தைகள் அல்ல தவறு. அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கவில்லை. மற்றது அவர்களுக்கு இதன் மேல் மோகத்தை ஏற்படுத்தவில்லை. இப்படி வானில் நீங்கள் பேசலாம் பாடுங்கோ பேசலாம்ன்ட்டு சொல்லி அந்த மோகத்தை பெற்றோர்கள் தான் கொடுக்க வேண்டும். ஒரு வகை ஈர்ப்பு. அவர்கள் பெற்றோர்கள் எவ்வளியோ அவ்வளியே பிள்ளைகளும் என்றது அது தெரிஞ்ச ஒன்று. உண்மையாக வழி நடத்தி செல்வது பெற்றோர்கள் தான். குழந்தைய அவர்களை பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து தான் குழந்தைகள் செய்யும். உண்மையா இன்னத்தில் ஈடுபாடாக இருக்கிறார்களோட இவர்கள் நடுக வானொலி கேட்கிறார்கள். நாங்களும் கேட்போம், நாங்களும் பங்கு பெறுவோம்ன்ற தன்மை. இருந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் உண்மையா எங்களோட சஞ்சனாசிரி எல்லாரும் நல்லா பாடுவார். பிரபுவோட மகள் தர்ஷனாக எல்லாரும் பாடுவார்கள், பேசுவார்கள், பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி என்னவோ நாங்கள் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் கொடுத்து வைச்ச நாங்கள் தான் சொல்லுவோம். நான் அப்பா இந்த குழந்தைகளோட இந்த இனிமையான பேச்சும் இதெல்லாம் கேட்கவும் தான் பெரியோர் உங்களையும் தான் சொல்கிறேன். எல்லாரையும் எங்களையெல்லாம் சொல்லையில் நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம், இவ்வளவு பேசி கொண்டிருக்கிறோம். மீராம்மா எங்களை சொல்லையில்னு சொல்லக்கூடாது. உங்களையும் தான் உங்களுடைய இந்த பேச்சும் அரவணைப்பும் எங்களோடு உறவாடும் இந்த தன்மையும் இருக்கிறதால தான் நானும் அப்பாவும் இன்னும் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் எங்களை சுற்றி ஒரு உலகம் இனிமையான உலகம் இருக்குது என்றதை நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். உண்மையாக அதை உண்மையென்று நம்பித்தான் வாழ்ந்துகொண்டிருக்கிறோம் நானும் அப்பா. அதனால தான் சில நேரம் சில விடயங்கள் நடைபெறும் போது மனம் ஒடிஞ்சு போகிறோம். அந்த நேரம் வார்த்தை வருது இல்லை எங்களுக்கு, எனக்கும் வராது அப்பாவுக்கும் வராது. இப்போ இந்த நாங்கள் அந்த இதிலேருந்து விடுபட்டு போன பிறகு எவ்வளவு நேரம் ஜீரணித்து அதிலிருந்து மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் தனிமையில் இருந்து. அதை யோசிச்சு யோசிச்சு அது எல்லாருக்கும் புரிய வேணும். நீங்களும் இந்த நிலையில் இருந்து பார்த்தா தெரியும். எங்கள் காற்றில இல்லைங்க. சாந்தியம்மா வாங்க. சாந்தியம்மா டம் டம் நீங்கள்லாம் பாடுறீங்க பாருங்க. அந்த குட்டி அவவுக்கு நான் நினைக்கிறேன் 12 இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த குட்டிக்கு. நான் சொல்றத கேட்டா தான் உங்களுக்கு சிரிப்பு வரும். சின்ன குட்டி அவகுணம் டம் டம் விளங்குதா சாந்தியம்மா? சாந்தியம்மா அதாவது குழந்தைகள் எல்லாம் டம் டம் டம் டம்மோடு இப்ப எல்லாம் முன்னேறி கொண்டு போறாங்க. நாங்க இன்னும் நேரம் வந்தாச்சுல நிக்கிறோம். நான் ராஜேந்திரன் நீங்க அதாவது ராஜேந்திரன் இல்ல ராஜேந்திரன் நீங்க நான் எல்லாம் ரியோ ரியோ ஓ ரியோ ரியோ புள்ள அங்க முன்னேறி சின்ன குழந்தை டம் டம்ல போயிட்டான் அவ. சந்தோஷமா இருக்கிறது.
3: அதுதான் இந்த ஜெனரேஷன் எல்லாம் நல்லா வேகமா இருக்காங்க.
0: இந்த இஸ்லாமிய காலத்துல அந்த இறைவனிடம் கையேந்துங்கள் அதை பாடுங்க பாக்கலாம். அம்மா பாடுவான் நல்லா அந்த பாட்டு. அது
3: இறைவனிடம் கையேந்துவேன் அவன் இல்லை என்று சொல்வதில்லை அந்த பாட்டு அமீரம்மா?
0: ஆமா ஆமா ஆமா.
4: பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவன்.

0: சோப்பான்னு சொல்ல வேண்டியதான்.
1: அவர் பாவம், அவருக்கு இல்லை என்று இல்லை இல்லை, நான் எடுக்கிறது போல இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இணையிணை இல்லாத கருணையுள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பதற்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையாலே மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கு தருகவன், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கு உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவன் எங்கே கேட்பவர்க்கு தகுந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிலை நிற்கும் மகாவல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. அதில் ஒரு எழுத்து ஒரு சொல்லு நான் பிள்ளையா பாடிட்டேன் என்று நினைக்கிறேன். ஒரு சொல்லு அதில் ஒன்று சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: பாடிட்டீங்களா? இறைவனிடம்
1: நான் பாடிட்டேன், நீங்களும் சேர்ந்து பாடுங்க. இந்த நாட்கள் இது பாடணும், நீங்க பாடுங்கம்மா, கேட்கலாம். நான் பாடி எனக்கு உண்மையா இது பாட்டு முழுமையாக அந்த வரிகளை எடுத்து வச்சுதான் பாடினேன். அது இந்த ராகங்களை டக்கு டக்குன்னு எடுக்க முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் நல்ல அருமையான வரிகளும் நல்ல பாடல், எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல் நல்ல கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அம்மா பாடுங்க, அம்மா நல்லா பாடுவீங்க. எங்க
2: இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லையே. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லையே. பாடல் வரிகளே மாறி
1: பொறுமை
2: வர வர பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடீனை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளியே தெரிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரொருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்க தருக என்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவன் எங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
1: எல்லாம் பாடுங்கம்மா, கெட்டிக்காரி, நல்ல அருமை. இந்த பாடலை எத்தனை தடவை பாடினாலும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நல்ல இனிமையாக இருந்ததும் இந்த நாட்களில் நாங்கள் அவர்களுடைய நோன்பு நாட்களில் பாடியிருக்கிறோம். அருமையாக இருந்தது. அதில் மகா வந்துட்டுதம்மா, பார்த்தீங்களா? அதுக்குள்ள தலைவனே தந்து மகா
3: வல்லவன்,
1: தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன்.
3: உங்கள
1: மாதிரி அந்த சரியான அந்த ராகத்தை எடுக்க முடியாது. ராகம் ராகம் அசரி. அந்த குட்டியம்மா பாடினதை கேட்டீங்களாம்மா?
3: ரொம்ப நல்லா பண்ண, ரொம்ப நல்லா பண்ண,
1: நல்லா
3: அருமையா பண்ண.
1: அந்த குரல் வளமும் இதோ
3: அருமுகை, ரொம்ப அழகா பாடுறேன்,
1: நல்லா பாடுறா,
3: ரொம்ப நல்லா,
1: இனிமையான குரல் வளம். அதுவும் புது பாட்டு எடுத்து பாடுனா பாருங்கம்மா. மாட்டு வண்டில் இல்லையா, ட்ரியோ ட்ரியோ அப்படி சொல்றது,
3: அது வேற,
1: அது வேற,
3: அது வேற,
1: அது வேற, இந்த ட்ரியோ வேற இல்லையாம்மா? அவர்களும் நல்லா சொல்லுவார்கள். நிச்சயமா நல்லா இருந்தது, நல்ல
3: பாட்டு அவங்களுக்கு தானே. அந்த எம்ஜிஆர் பாட்டு ஆடலுடன்
1: பாடலும் அவங்களும் நல்லா பாடுற வல்லமை,
3: ஆடுவார்கள்
1: அவர்களும், மற்ற நல்ல பாடுற வல்லமை படைத்தவர்கள் அம்மா அவர்கள்.
3: ஆமா மீரா, ஆமா ஆமா, நான் சிறு வயதுல இருந்தே பாத்துட்டேன். அவங்க நல்லா எப்பயும் ஒரு டிரான்சிஸ்டர் மாட்டின்னு இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க. பாத்தியார் படம்னா அவங்களுக்கு ரொம்ப, எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் படம்னா ரொம்ப அவங்களுக்கு ஈடுபாடு.
1: நிச்சயம் ஞானசேரமண்ணா பாட வந்தார் அங்க வேலையில, வேலைப்பாளு உடனே அங்க
3: கூப்பிட்டு சந்திரபாபு
1: பாடு அண்ணா முட்டாளன்னு தங்கச்சியும் முட்டாளு, அது முட்டாள் அரவாசில இதுல இருந்து அண்ணா போய் சொல்றான்னு தெரியுது, அவர் முட்டாள் இல்லையாண்ட அரவாசில நீண்டுடுச்சு முட்டாள்.
3: அறிவாளி அவரு.
1: நிச்சயமா அம்மா, வேற என்ன ஒரு பழைய பாடு, வராத பாடாத பாட்டு என்ன உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது? யாருமே பாடாத பழைய பாடல்கள் ஏதாவது உண்டு? என்ன
3: பாடலா,
1: என்ன இது
3: மனமேடை பாடட்டா?
1: ஆ, எங்கேயாவது பாடுங்க. மனமேடை அந்த பாட்டா? சரி,
3: வரிகள் எடுக்கணும், வரிகள்
1: வரி எடுங்க,
3: வரிகள் எடுக்கணும்.
1: மலர்களில் நல்ல ஒரு பாடல் அது.
3: என்ன பாடல்
1: யாராவது இணைகிறதா? நீங்க என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு இணைய வேற வேற என்ன பாட்டு அம்மாக்கு நல்லா தெரிஞ்ச?
3: வேற என்ன பாட்டு சொல்லுங்க மீராமா, நான் எடுக்கிறேன். எதுவுமே முழுமையா தெரியாது, எல்லாமே அதுலதான் பாக்கணும்.
1: அம்மா சில பாடல்கள் நீங்கள் எடுத்து வர்றீங்க, அந்த பழைய பாடல், அது காட்டிலைக்கு வராத சில பாடல், நல்ல நல்ல பாடல், அது பழைய பாடல் நல்லா
3: இருக்கும். ஒரு மீரமா, ஒரு பாடல் வந்து ரொம்ப பழனியில நினைக்கிறேன், பழனி படத்துல ரொம்ப அருமையா இருக்க ஒரு டூயட் பாட்டு, அந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கு.
1: என்ன பாட்டம்மா?
3: தேவிகா, தேவிகாவும் ராஜேந்திரனும் பாடுற பாட்டு. தேவி இருங்க,
1: என்ன பாட்டு
3: பாடல்
1: பாட்டு பாட்டு பழனி இல்லையா அம்மா? என்ன பாட்டு?
3: ஆமா ஆமா ஆமா, போட்டு பாருங்க கொஞ்சம்.
1: பழனியில
3: வேணா மலை மேடை
1: பாடிறேன். பழனியில என்ன பாட்டு ஆரம்ப பாட்டு?
3: பாடல் பாடல் நான் சொல்றேன் கொஞ்சம். பாடலை எடுக்கட்டா? இப்ப இது மனமேடை எடுத்துட்டேன்.
1: மனமேடைய பாடுங்க. அப்ப பழனியில நான்
3: என்ன, இது இப்ப பாடினது தடங்கள் இல்லாம கேட்டுதா?
1: நல்லா
3: இறைவனிடம் கையெழுத்து
1: நல்லா கேட்டது. நல்லா
3: ஏன்னா அடுப்பு மேலே இருக்கேன், அங்கே
1: பாடுதான் வந்துட்டேன்.
4: நாங்க
1: கையேந்திரம் ரேவன், ரியோல இருந்து கொஞ்சம் மேல கூட்டி
4: அது ஒரு உற்சாக பாடல்,
1: உற்சாக பாடல. நீங்க பாடுங்க மனமேடை. அம்மா பாட போறா சாந்தி அம்மா மனமேடை.
3: மனமேடை மலர்களுடன்

0: மலர்களுடன் தீபம் மங்கையர் கூட்டம் மலக்கோலம் நான் இரவே எரியும் விளக்கு நீ என் இது ராகம் மாத்திட்டேன் இந்த வர காதல் மணி மாளிகை நீ பகலில் தெரியும் நிலவு இது ஏதோ ராகம் மாத்திட்ட மீராமா
1: மாறி வந்துருக்க
0: மணி ஓ ஒலிக்கும் சரி போடுங்க அதே
1: லா லா லா லா
0: மனமே மலர்களுடன் தீபம் மங்கையர் கூட்டம் மனக்கோலம் சரி போடுங்க இனிமேலாம் நான் அதுக்குள்ளேயே அந்த பழனி பாட்டு வேணும் எடுக்கிறேன்
1: ஒரு பாடல் வேணும் நான் சாந்தி அம்மாவோட கைகள் நீங்க எடுங்க நீங்க சாந்தி அம்மா
0: சரி சரி
1: எங்க நீங்க நீங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க பார்க்கலாம் பாட்டு ஓகே டக் இணையறவங்க இணையலாம் இணையறவங்க இணையுங்க இணை இணையறவங்க இணையுங்க பாடுறதுக்கு டூயட் பாட ட்ரியோ பாட

0: ஈஸ்டருக்கு பாடல் உதித்த ஞாயிறு. அதுக்கு கிறிஸ்தவ பாடல் மலையிலே அகிலங்கள் நினையவே அதிரூபன் தோன்றினானே.
1: நாலு வரிதான் வரும் இல்ல மேடம்மா?
0: அது
1: கொஞ்சம் தான் வரும். நீங்க பாடுறீங்க, நல்லா பாடுங்க.
0: அதுல எனக்கு தெரியாத வரிகள் எடுக்கணும். வைகோளின் நினைவிலே வைரமாய் வைரமாய் மின்னாலன் தோன்றினானே. அது சரியா முடிவு இதுவும் தெரியாது. நாங்க தானே இதெல்லாத்தையும் பாடமாக்கி வைக்கிறது இல்லையே. இப்ப எடுத்த உடனே இதுல வந்த உடனே மட்டும் பாடுறோம், பேருந்து பாடாம விட்டுறோம். சரி, நீங்க வேற ஒரு பாட்டு பாடுங்க.
1: வேற ஒரு பாடலாம். அந்த பாட்டு குழலாட கையேந்தும் விளையாட

கையேந்தும் விளையாட நான் ஆடுவேன். உறவென்னும் விளக்காக உயிரென்னும் சுடராக ஒளி வீசும் உனக்காக நான் வாழுவேன். உறவென்னும் விளக்காக உயிரென்னும் சுடராக ஒளி வீசும் உனக்காக நான் வாழுவேன். விரல் கொஞ்சம் ஞானமாக யாழ் கொஞ்சம் இசையாக இதை கொஞ்சம் மனமாக நான் மாறுவேன். கை விரல் கொஞ்சம் யாழாக யாழ் கொஞ்சம் இசையாக இசை கொஞ்சம் மனமாக நான் மாறுவேன். இல

இமை மூடி தூங்காமல் போராடி உங்கள் நிழலோடு இதழ் வைத்து சீராடி அண்மை ஏந்தும் விளையாட பலரேந்தும் புழலாட கையேந்தும் விளையாட நானாடுவே கொடி போன்ற இடையாட தலைப்பாகினேனும் மடி மீது தலை சாய்த்து இலை பாரினி அழகென்ற விருந்தொன்று பரிமாறினே அதை பரிமாறும்

0: கையேந்தும் வளையாட நாடாடுவே. நன்றி, மாறி மாறி பாடிட்டேன்.
1: அருமையா, அது எப்படி பாடினாலும் பாடிட்டீங்கல்ல, சூப்பர். இப்போ எங்க எங்க ரேவதி அம்மா ரெடியா? ரேவதி அம்மா
2: நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க,
1: நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க.
2: மீரமா, அந்த பாடல் எடுத்து தெரியல
1: என்ன பாட்டு அது, என்ன
2: பாட்டு பண்ணாங்க சாந்தி?
1: ஆமா, அது என்ன பாட்டு?
2: ஆரம்ப ஞாபகம் வந்தா நானே போட்டு எடுத்துப்பேன்.
1: எப்படி அந்த பாட்டு? பழனியில, பழனியிலயா? பழனி படத்துல,
2: பழனியில இப்ப போட்டு பார்த்தேன். பழனியில அதுல இல்ல அந்த பாடல்.
1: தனியா பி சுசிலா அம்மா பாடினதா?
2: ரெண்டு பேரும் பாடுறாங்க. டி

0: ஓ சுசிலா
1: சுசிலாவும்
0: ரொம்ப நல்ல பாடல், அது நல்லா இருக்கு, அருமையான பாடல்.
1: சரி, நீங்க வேற ஒரு
0: இப்போ நான் இந்த பாடல் பாறேன், சரோஜா தேவி அவங்க பாடுறாங்களே, கண்ணீழ்ந்த மனிதர் முன்னே.
1: ஓ அது நல்லா,
0: அந்த பாடல் பாடட்டா?
1: பாடுங்க.
0: கண்ணீழ்ந்த மனிதர் முன்னே.

கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தான், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். பெண் பெருமை பேசி பேசி காலம் கழிப்பார், தன் பெருமை

0: இழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இரு காதில்லாத மனிதர் முன்னே பாடல் இசைத்தார், பாடல் இசைத்தார்.
1: அருமை அம்மா. அம்மா
0: மீராமா
1: சூப்பர்,
2: நல்லா பாடுனீங்க ரேவதி அம்மா,
1: நல்லா பாடுனீங்க ரேவதி அம்மா, அருமை அருமை உண்மையா. நெடுக பாட வேணுமா, அப்பதானா குரல் வளம் நல்லா வரும்.
0: இன்னைக்கு
1: நிறைய பேர் வரையல, இன்னைக்கு ஏன்னு தெரியல.
0: ஆமா
1: இருந்தாலும் 16 பேர் இணைஞ்சிருக்காங்க அம்மா, 16 பேர் இணைஞ்சிருக்காங்க. இப்ப ஷியாமலாமா,
0: இதுல
1: ஷியாமலாமா
0: பெருசு இல்ல, அவங்களை என்னங்க நாங்க பாடினது பெருசு இல்ல. இந்த இரவு நேரத்தில் புத்துணர்ச்சியோட இந்த நிகழ்ச்சியை தர உங்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். நாங்க வந்து பயந்து பயந்து பாடுவோம், நடாது நடு இசையில இப்படி குரல் கொடுக்கிறமே. இப்ப எங்களுக்கு நீங்க சுதந்திரத்தை கொடுத்து உங்க தூக்கத்து நேரத்திலயும் நீங்க நல்லா ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட கண்ணன் வந்து உங்களுக்கு நிறைய தெம்பு திடம் கொடுக்கும்.
1: எனக்கு எங்களோட மிகவும் அன்பான ஒரு உறவு, இங்க டொரண்டோல இருக்கிற ஒரு உறவு, இந்த நேரம் வானொலிய கேட்டுட்டு ஒரு பெரிய மெசேஜ் வச்சிருக்கிறார். ஆண்டி, இந்த நேரம் நீங்க விழிச்சிருந்து இப்படி நிகழ்ச்சி செய்ய வேண்டாம், உடல் நலம் குறைஞ்சால் உங்களை யாரு பாக்குறது, பெரிய ஒரு மெசேஜ். இப்ப ஒரு கொஞ்ச நேரம் பாட்ட போட்டு அதை தாங்க. என்ன செய்யறீங்க, இது பகல் நேரத்துல வையுங்கோ, இல்லாட்டி கொஞ்சம் ஈவினிங் அவையண்ட ஈவினிங் பார்த்து உங்களோட பகல் நேரத்துல செய்யுங்க, இரவுல இவ்வளவு நேரம் இப்படி இருக்க வேணாம், உடல் நல குறை வரும் உங்களுக்கு, இப்ப இந்த யார் பாக்குறது. ஒரு பெட்டிய மெசேஜ் வச்சுக்கிறாரு, ஒரு மகன் மாதிரி தான் பெட்டுசா
0: வச்சிருக்கேன்.
1: சொந்த பிள்ளைகளே சரியா இத கவனிக்கல பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு இதை கவனிச்சிட்டு வந்து அதுல ஒரு சின்ன வார்னிங்கா பெரிய மெசேஜ் வச்சிருக்கிறார் அவர். என்னையும் அப்பாவுடைய நல்ல நல்ல அன்பான ஒரு பிள்ளை, அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பா இத கேட்டு இருக்கிறார். உங்களோட வானொலி தான் கேட்டுக்கொண்டிருக்கிற நன்றி, இப்படி நீங்க செய்ய வேணாம், இந்த நேரம் விழிச்சிருக்க வேணாம் சொல்லிருக்கிறார். சரி, எங்க ஷியாமலா அம்மா என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?
3: வணக்கம் வணக்கம்.
1: எங்க உங்களோட
3: வணக்கம் சாந்தியம் வணக்கம்.
1: ஷியாமலாமா, நாங்க இப்பதான் ட்ரியோல நிக்கிறோம், நீங்க என்னத்துல வந்திருக்கீங்க? என்ன சிரிக்காம நிக்கிறா? கொஞ்சம் முன்னேறிட்டோம். ஷியாமலா அம்மா இப்ப புதைத்ததுல நிக்கிறா, மறைவாய் புதைத்து
3: இன்னும்மா கொய்யா பழம் போலதான்
1: இருக்கேன் பாருங்க. சரி, எங்க என்ன பாட்டு பாப்போம், ரெண்டாவது பாட்டு இது ரெண்டாலும் பாக்கலாம். எங்க
3: நீங்க
1: பாடுங்கம்மா, நீங்க சாந்தியம்மா மீட் போட்டுருங்க, ஏண்டா நீங்க இந்த இணைப்புல இருக்கிற வடிவா போட்டுடுங்க. இயேசுநாதர் பேட்டி பாடட்டுமா? பாடுங்க.

0: மாதா வெந்தியம்மா.
1: அருமை, சூப்பர்,
2: கண்ணன்
1: பாட்டு வரவே இல்லையே.
0: கண்ணன் பாட்டு
1: யார் பாடுனது? கண்ணன் பாட்டு.
0: நீங்க அது போட்டு தான் ஆரம்பிப்பீங்க. கண்ணல்ல யாரும் பாடல. நீங்க அது போட்டு தான் ஆரம்பிப்பீங்க.
1: கண்ணன்
0: பாடல் போட்டு தான வருது.
1: ஓ, ஆனா பாட இல்லையம்மா. யாரும் கண்ணன் பாட்டு
0: யாரும் பாடல.
1: பாட இல்லையே.
0: சரி, உன்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்ணன் பாட்டு.
1: கண்ணன் பாட்டு யாராவது பாடுங்க. அல்லாட்டி இன்றைக்கு எனக்கு நித்திரை வராது. எங்க
0: பாடல் வேணும்?
1: கண்ணன் பாட்டு. என்ன பாட்டுனாலும் கண்ணன் பாட்டு பாடுங்கம்மா. எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான். கண்ணன், கண்ணன்
0: வேற யாரு?
1: ஆமா, இந்த பாட்டு, இந்த பாட்டு தெரியுமாமா? கண்ணன் வருவான் எங்கள், கண்ணன் வருவான். அந்த பாட்டு நல்ல பாட்டு. அதுவும் ஒரு
3: அந்த பாட்டு
1: கண்ணா.
2: அப்படியே
1: சத்தாதியமா இருக்கு. சரி சரி, கண்ணா.

0: பாடம் தொடங்கினா பாடணும்.
1: பாடுங்க.

உங்களுக்கு அனுப்பட்டுமா அந்த பாடல் வரிய? நீலவானும் உங்களுக்கு அந்த வரிய அனுப்பட்டுமா? நீலவானும் நிலவும் நீ, எனக்கு இந்த ராகம் தெரியல, அந்த பாடல் அனுப்பட்டா?

0: போகும் பார்க்கல.
1: இப்படி வேற சாந்தியம்மா, சாந்தியம்மா இப்படி வேற.

0: தம் புடிச்சு பாடையில்லாதம்மா, நல்ல ஒரு பாடல் இல்லையா? மல்லிகை அந்த அடுத்த இதுவும் நல்லமம்மா. மல்லிகை பஞ்சனை எட்டு, மல்லிலை எண்ணெனை ரொட்டு, சோகம் தீர்க்கவா.
1: மல்லிகை பஞ்சனை
0: எட்டு, மணியை தொட்டு, சோகம் தீர்க்கவா. மன்மத மந்திரம் சொல்லி வந்தன சுந்தரவல்லி, ராகம் தீர்க்கவா.
1: மன்மத மந்திரம்
0: சொல்லி வந்தன சுந்தரவல்லி, ராகம் சேர்க்கவா. கொடியடை வராதம்மா, எனக்கு தெரியாது, அது பாடி பழக
1: வேணும்.
0: இரவு முழுதும் உறவும் மலையிலே, இருவர் உடலும் நனையும் பொழுதிலே, ஒருவர் கவிதையொரு. அது சரியா எடுக்கணும், அது நல்ல நல்ல ஒரு பாடல். யாராவது முழுசு அது பாடி பழகணும். நாங்களும் இப்ப சும்மா தொட்டு தொட்டு தொட்டு அதை பாடுறோம் இல்ல. நல்ல நல்ல ஒரு பாடல்,
2: அருமை.
0: பழங்க பழங்க, பாடி பழகிட்டு வந்து பாடுங்க. அம்மாவும் உங்களாலே முடியும்
2: என்ன.
0: மற்றது சஞ்சனா ஸ்ரீ பாடுவாங்க. சோ கொடுத்தா சஞ்சனா ஸ்ரீ எல்லாம் சொன்னா பாடுவாங்க. அவங்களுக்கு காட்டலையில காணையில அதான் சொன்னே அம்மா. சில சில ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும். ஆனால் இந்த காட்டலையை பொறுத்த மட்டும் சின்ன ஒரு மனசில் எங்களுக்கு ஒரு மன வருத்தம் என்ன, வந்த குழந்தைகளோ வருகிற உறவுகளோ ஒரு கொஞ்ச நாள் நின்று இதில் நத்தனம் ஆடுவார்கள், பாடுவார்கள். எங்கட அன்பை நாங்கள் அவர்கள் மேல் வைக்கும் அந்த அன்போடு நாங்கள் உருகி விடுவோம், பின்பு விட்டுட்டு ஓடிடுவார்கள். அதுதான் அந்த சோகத்துக்குரிய ஒரு விடயம். அது எப்பவும் எத்தனையோ உறவுகளை பார்த்துட்டோம் நாட்கள், எத்தனையோ. அதுவும் சின்ன குழந்தைகள் அப்படி செய்யும் போது ரொம்ப கவலை தான் எங்களுக்கு. இருந்தாலும் தாங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர்கள் அவர்களுக்கு அது புரியவில்லை. இணையறவர்களுக்கு உறவுகள் நிறைய இருக்கிறார்கள். எங்க எனக்கும் அப்பாக்கும் நீங்கள் தான், நீங்கள் எல்லாரும் தான் உறவுகள். வர்ற உறவுகளோடு நாங்கள் ஒரு சொந்தங்கள் போல பழகி கொண்டு இதில் தான் எவ்வளவோ சோகங்களை மறக்கிறோம்ன்ட்டு தான் சொல்ல வேணும். நானும் அப்பாவும் எத்தனையோ துன்பங்கள் சோகங்கள்.
2: மேல போயிடுச்சு இல்ல மீனம்மா?
0: என்னண்டு சொல்லுங்க.
2: நீங்க பத்திரிக்கை ஆரம்பிச்சீங்களா நிகழ்ச்சி?
0: ஓ கடந்துருச்சு. என்னண்டா, அதனாலதான் நான் அந்த அவருடைய நிகழ்ச்சியை முன்னுக்கே எடுத்து வந்தேன். முன்னுக்கே எடுத்து வந்தேன். இந்த சனி ஞாயிறு மட்டும் கூடிய நேரம் எடுத்து நிகழ்ச்சிகளை எடுத்து வாரத்துக்காண்டி தான். இப்படி ஒரு கதம்பம் நிகழ்ச்சி அல்லாட்டி இரவு நேரத்துல தானே வாரது, அது உங்களால பாட முடியாம இருக்கும். இனிமையான பாடல்கள் எல்லோரும் பாடுனீங்க,
2: நன்றி. போய் உறங்குங்க.
0: நான் விடியும் போதுதான், அப்பா காட்டலைக்கு வரும்போதுதான் எனக்கு உறக்கம் வரும். போய் உறங்க போவேன். பேந்து அப்பா முடிக்கும் போது நான் பேந்து குளித்திருப்பேன். அது என் பழக்கத்துக்கு வந்து விட்டது. நல்லது. அப்ப சாந்தி அம்மா எல்லாருடைய என்ன செய்யறது, நாங்க ஏதோ எங்களுக்கு முடிஞ்ச அளவு கத்தினோம், அதை எத்தனை பேர் கேட்டீங்கன்றத பாப்போம். ஷியாமலாமாவும் கடைசியா ஒரு கிறிஸ்தவ பாடல் பாடிவிட்டு போயிருந்தா அருமையாக இருந்தது. இன்று இணைந்து சிறப்பித்தவர்கள் வந்து எல்லாருமாக 16 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. ஃபாருக் இணைஞ்சிருந்தார், கண்ணன் இணைஞ்சிருந்தார், அடுத்தது மதியழகன் இணைஞ்சிருந்தார், மாலிங்கமையா வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போனார், எங்கே இருந்தாலும் தானும் இருக்கா இதில் வர வேணும் என்பதற்காக வந்து விட்டு போயிருந்தார், ரேவதி அம்மா, ஆனந்தன், ராஜேந்திரன், ரதீஷ், லக்ஷ்மி அம்மா பாட்டை அனுப்பியிருந்தா பாருங்க, எவ்வளவு அந்த பொறுமையோடு அதை கேட்டுக்கொண்டிருந்து கொண்டு உடனே அனுப்பியிருந்தா. அது அவருக்கு வாழ்த்துக்கள். உண்மையாக நான் பாடுனேன்னு இதை நீங்கள் ஒளிபரப்புங்க, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ஷியாமலா அம்மா இணைஞ்சு பாடியிருந்தார், மணிகண்டன் பாடியிருந்தார், குரு பாஸ்கர் பாடியிருந்தார், ரமேஷ் பாபு பாடியிருந்தார், நானும் பாடுகிறேன். உண்மையாக நல்லா இருந்தது ரமேஷ் பாபு. சாந்தி அம்மா பாடியிருந்தார். நறுமுகை செல்லக்குட்டி, அவருடைய பாட்டில் நாங்கள் இன்றைக்கு மயங்கிட்டோம். மற்ற ஞானசேகரம் அண்ணா வந்து பாடியிருந்தீங்க. உங்களோடு சேர்ந்து நானும் பாடியிருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் இனிமையான இந்த பாடுவோர் பாடல் முழுமையாக வந்தது. இனிமையாக பாடினீங்க. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னோன்னே கை உயர்த்திக்கொண்டு பார்ப்போம், எத்தனை பேர் உயர்த்துறீங்கன்னு பார்ப்போம். பாரக் உயர்த்திட்டார், ஜெகபர் சாதிக்கண்ணா உயர்த்திட்டீங்க. அண்ணா ஒரு பாட்டு பாடியிருக்கலாமே அண்ணா, நீங்கள் வந்து நல்லா இருந்திருக்குமே. மற்றது மாமா என்ன கை உயர்த்தி கொண்டிருக்கீங்க மாமா, வந்து பாடாமல் ஓடி வந்து பாடியிருக்கலாமல்ல, என்ன இன்றைக்கு மாமா கொஞ்சம் ஒழிச்சிட்டாரு. சரி ஷியாமலா அம்மா வேறு யாருங்க உயர்த்துங்க, டக்கு டக்குன்னு உயர்த்துங்க, அதை பார்த்துக்கொண்டு நானும் இருக்கா சந்தோஷமாக இவங்க எல்லாம் கேட்குறாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் ஓட போகலாம். எங்கே எங்கே பார்க்கலாம், கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். எல்லாரும் கடை கடைன்னு உயர்த்துங்க. எங்கே பார்ப்போம், ஷியாமலா அம்மாவோட நிற்குது. சரி ஒரு பாடலை கேட்ட வண்ணம் நிறைவுக்கு கொண்டு வரலாம். நல்ல ஒரு பாடல் உண்டு.

0: இருப்பே.
1: ஜார்ஜ் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, வடலூர் ஆனந்தன் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, எல்லாரும் கடகடன்ட்டு இப்போ தான் கை வச்சுறீங்கப்பா, சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே. எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கேன். மாமா மாமா மூமதலியை தொட்டு போட்டுட்டீங்க மாமா. ஆஹா, சரி பார்க்கலாம் இன்னும் எத்தனை பேர் கை வச்சுறீங்கன்னு பார்ப்போம், எங்கே பார்க்கலாம். எப்படி இத்தனை பேர் அதை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் என்றதை பார்ப்போம். எங்கே எங்கே

நல்லது என் அன்பு உறவுகளை, உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவேற்ற செல்வத்தோடும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்த நிகழ்வாக நேர் விருப்பம் புலனத்தில் நீங்கள் எழுதிய பாடல்கள் நேர் விருப்பமாக காற்றளிக்கு வர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மற்ற மறு ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் காற்றளிக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: உறவுகளுக்கு வணக்கம். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக உங்கள் காதோரம் வந்து வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீய நெஞ்சங்களே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக் கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும்
1: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மஞ்சமும் நெஞ்சமும் இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது மஞ்சமும் நெஞ்சமும். இது மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு காற்றாக கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்ச்சியை தர வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே.

அந்த நேரம் வந்ததும் ஆடியோடி வேலை செய்து அழுத்து வீட்டுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் உறவுகளோடு கலந்துரவாடி தங்கள் கடமைகளை முடித்துக் கொண்டு மஞ்சத்திற்கு சென்று துஞ்ச வேண்டும், துயில வேண்டும், ஓய்வெடுத்து தூங்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நெஞ்சத்திலே சில பாடங்கள் இருக்கலாம், எண்ணங்கள் இருக்கலாம், எண்ண குமுறல்களும் இருக்கலாம். மஞ்சத்தை தஞ்சமென வந்து நெஞ்சத்திலே அமைதி காண எண்ணும் வேளையிலே நெஞ்சத்தில் பாடங்கள் இருந்து அழுத்திக் கொண்டிருக்கும் வேளை தூக்கம் பெற முடியாது, நித்ரா தேவியை அணைக்க முடியாது, நித்திரையை தாங்க முடியாமல் அழுத்து அங்கும் இங்கும் புரண்டு கொண்டு இருக்கும் வேளையிலே எண்ண கனவுகள் சிறகடித்து பாயும் வேளையிலே உலகத்தில் உருவெடுத்து வந்த சகல ஜீவராசிகளும் ஏன் ஜடப்பொருள்கள் கூட தூங்குவதற்கு மஞ்சம் என்று ஒன்று வேண்டும், அந்த மஞ்சத்திலே தஞ்சம் புகும்போது நெஞ்சம் அமைதி கொள்ளும் என்று கூறுவார்கள். அமைதி காண முடியாத உள்ளங்கள் தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் எண்ணங்கள் கடல் அலை போல், நதி பாய்ந்து ஓடுவது போல், வளைந்து நெளிந்து ஓடுவது போன்ற எண்ணங்கள் மாறி மாறி வந்து வருத்துவதுண்டு. அப்படியான தருணத்தில் ஏற்படும் நினைவுகளில் சில நல்ல நினைவுகளும் வரும், இனிமையான எண்ணங்களை சுமந்து வரும், இனிமான கனவுகளை சுமந்து வரும் பாடல்களை நாங்கள் தெரிந்தெடுத்து வைத்திருக்கின்றோம் என்பது உறவுகளை தென்னகத்து திரைப்படத்துறையை துணிந்து கோடான கோடி திரைப்படங்களை தயாரித்து வைத்திருந்த எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையினர் எத்தனை பாடல்களை தந்திருக்கின்றார்கள் பல பல விதமாக. அந்த பாடல்கள் அத்தனையும் எங்கள் உள்ளத்துக்கு ஒத்தடம் போடுவது போன்று எங்கள் துஞ்சுகின்ற வேளையிலும், அதைவிட மஞ்சத்திலே இருந்த நெஞ்சம் அமைதி காண முடியாமல் துஞ்சும் வேளைகள் கூட தஞ்சம் புகுந்திருப்பது இந்த பாடல்களில்தான். அந்த வகையில் வரும் பாடல்களை தெரிவித்து தருகின்றது என்று மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் இப்பொழுது.

பிரபுகளே, உறங்க மறக்கும் விழிகள் உழன்று கொண்டிருக்கும் பொழுது நெஞ்சத்திலே பாரம் ஏற்பட்டு எண்ண கனவுகள் சிதறத்து பறந்து செல்லும் வேளையிலே MTR FM வானொலியை திறந்து விடுங்கள். மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்வு உங்கள் விழிகளை உறங்க வைக்கும், எண்ண அலைகளை ஓய வைக்கும், ஆறுதல் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்து ஒரு பாடலை தர விரும்புகின்றேன். மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்வை அலங்கரிப்பதற்காக உள்ளங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கும் வேளையிலே நிலை மாறிச் செல்லாமல் ஒருநிலைப்பட்டு புலிகளை மூடிக்கொள்வதற்கு

உறங்க தவிக்கும் விழிகளுக்கும் உறங்க மறுக்கும் விழிகளுக்கும் உழன்று கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கும் சுழன்று கொண்டு வரும் சிந்தனைகளை தாண்டி ஓர் நிம்மதியை தருவதற்காக மலர்ந்து கொண்டிருக்கின்றது மஞ்சமும் நெஞ்சமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே. தொடர்கின்ற பாடல் கூட உறங்க விழி மறுக்கும் விழிகளுக்கு ஒரு இதமான ஓர் ஒத்தடம் கொடுத்து ஆசுவாசம் தேடுவது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஒரு பாடல். கேட்டுவிடுவோமே.

ஆடி ஓடி அலைந்தும் உல்லாசமாக பொழுதை கழித்தும் இல்லத்திலே வந்து அமைந்து கொண்டு மஞ்சத்திலே சென்று தஞ்சமடைந்து துஞ்ச வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே துயில் கொள்ள முடியாமல் துஞ்சுகின்றது உள்ளம். அந்த வேளையிலே இதமான பாடல்களை MTR வானொலி தந்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டால் அமைதி நிலை பெறும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து உற்சாகமாக உல்லாசமாக ஓடி தெரியலாம் என்று எண்ணிக்கொண்டு தருகின்றது இன்னும் ஒரு பாடலை காற்றலையில் அமைதியாக கேட்டு மகிழ்வதற்கு.

தூங்க மறுக்கும் விழிகளுக்கு, துயிலாத உள்ளங்களுக்கு புரண்டு புரண்டு படுத்து எண்ணமே மாறி எங்கெங்கோ அலைந்து செல்லும் வேளையிலே சிந்தனையை தவறவிடாது, சிதறடிக்க விடாது ஒரு நிலைப்படுத்துவதற்கு வருவது சங்கீத இசைகள். அந்த இசைகளிலே வரும் பாடல்களும் வரும் வரிகள் எங்கள் எண்ண சிதறல்களை சேர்த்து ஒரு நிலைப்படுத்தி வருகின்றது என்பது உண்மை. அந்த வகையில் முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையில் மன்னிக்கவும் காற்றலையில் கலந்து விடுகின்றது மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்விற்கு ஏற்ற பாடல்களை. அடுத்து ஒரு பாடல் மஞ்சமும் நெஞ்சமும் தருகின்றது, கேட்டு மகிழ்ந்து தருவோம்.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மஞ்சமும் நெஞ்சமும். காற்றலையில் கலந்து வரும் பாடல்கள் மஞ்சத்தில் இருக்கும் நெஞ்சத்தை தஞ்சமடைந்து செல்ல செய்யது தூக்கத்திற்கு. இளமை மாறாது, அருமையான அன்பு உறவுகள் குன்றாது. ஒருவரோடொருவர் இணைந்து ஊடறுத்து ஊடல் பாடல்களை முடித்து அதிகாலையில் எழுந்து உற்சாகமாக காற்றலையில் கலந்து வரும் பாடல்களை கேட்டுக்கொண்டு நாட்டிற்கு சென்று தங்கள் கடை

இனிமையான பாடல்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலியில். மஞ்சமும் நெஞ்சமும், மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்தில் இருக்கும் சுமைகளை இறக்கி வைத்து சுகமாக தூங்குவதற்காக தரும் பாடல்கள். அடுத்து வருகின்றது ஒரு பாடல், அந்த பாடலும் மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டு செல்ல இருக்கின்றது.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மஞ்சமும் நெஞ்சமும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றது கனடா கலையகம் மொன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிக்காக. மொன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்து உறங்க மறுக்கும் விழிகளுக்கும் உறங்காத விழிகளுக்கும் தந்து கொண்டிருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளை வருகின்றது அடுத்த பாடல்.

மஞ்சமும் நெஞ்சமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அன்பு உறவுகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலிக்காக MTR FM கேட்கும் வேளையிலே நீங்கள் கேட்கும் பாடல்கள் காற்றோடு காற்றாக கலந்து வந்து காதோரம் இனிக்கும் இந்த வேளையிலே தரும் மயக்கும் மாலை முடிந்து இரவு நேரத்தில் பள்ளி கொள்ள துயிலும் வேளையில் வரும் பாடலாக வரும் பாடல்கள் உறங்க மறுக்கும் விழிகளுக்கும் உறங்காத விழிகளுக்கும் உறங்க தவிக்கும் விழிகளுக்கும் கனத்த இதயத்திற்கும் இதமான பாடலை தந்து கொண்டிருக்கும் வேளை வருகின்றது. அடுத்த பாடல்

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து உறங்க நினைக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கும் காற்றலை எண்ண சிறகுகளை சிதறடிக்க விடாமல், சிந்தனையை சிதற விடாமல், மஞ்சத்திலே தஞ்சம் புகுந்து நெஞ்சத்தை அமைதி கொள்ள வைக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளை அடுத்து ஒரு பாடல் தொடுத்து விடுகின்றது கனடா கலையகம்.

உறவுகள், நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மஞ்சமும் நெஞ்சமும். ஒலிபரப்பிக் கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகம். உறவுகள் மஞ்சத்திலே சென்று தஞ்சமடைந்து நெஞ்சத்தில் அமைதி கண்டு தூங்கி மறுநாள் காலையிலே புத்துணர்வோடு எழுந்து முக மலர்ச்சியோடு மறுநாளை கழிப்பதற்காக தரும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நாங்களும் மகிழ்ந்து கொண்டு இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வந்து மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்வினை மீண்டும் ஒரு நிகழ்வோடு உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கான இரவு வணக்கத்தை கூறி உங்களுக்கும் அன்பும் நன்றியும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

24 மணி நேர தமிழ் சேவை. வணக்கம் கூறிக்கொண்டு வானொலியில் வந்து இணைகின்றேன் உங்களுடன் சிந்தனை செல்வன்.

மொன்றியல் தமிழ் வானொலியிலே மயக்கும் மாலை பொழுதினிலே இனிக்கும் இன்ப உணர்வுகளை தேடி வரும் வேளையிலே கருத்தாளமுள்ள கனிவான பாடல்களை தந்து ஊடல்களை ஒன்றிணைத்து பாடல்களோடு சேர்த்து இந்த சித்திர செவ்வானம் தோன்றும் மாலை வேளையை இனிதாக்க வருகின்றது உங்களுடன்.

மாலை மாருதம். இனிமையுடனும் இன்முகத்துடனும் தோன்றும் உங்களை இணைக்கின்றது வானொலியில் மொன்றியல் தமிழ் வானொலியின் மாலை மாருதம்.

புத்தொளி பரப்பிய புது கதிரவன் அதிகாலையில் தன் ஒளிக்கரங்களை எங்கள் விழிக்கு தந்து வெளியே சென்று நாம் இன்றைய நாளை கழிக்க வேண்டும் என்று இதமான பொதிகை தென்றலையும் உங்களுக்கு உங்கள் மேனியை தடவவிட்டு மனதிலே இனிய எண்ண ஊற்றுக்களை ஊற்றெடுக்க வைத்து வெளியில் சென்று வந்த உங்களுக்கு களைத்து அழுத்து ஓய்வெடுத்து நிம்மதி காண விரும்பி வீடு தேடி வரும் அன்பு உறவுகளை உங்களுக்காக மலர்கிறது இந்த மாலை மாறுதம். அன்பான உறவுகள் அனைவரும் நலமோடு இருப்பார்கள் என்று நம்பி நாமும் நலத்தோடு வந்து இந்த காற்றலையில் மாலை வாரதத்தில் கலந்துவிடும் முதல் பாடல்

ஆயிரம் நினைவு, ஆயிரம் கனவுகளுடன் வீடு தேடி ஆவலுடன் ஓடிவரும் உள்ளங்களை இணைத்து வைக்கும் பாடல்களை மாலை மாறுதத்தில் மொன்றியல் தமிழ் வானொலி இதமான இந்த மாலை வேளையில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர ஒலிபரப்பு சேவையில் தொடர்ந்து வரும் பாடல் கூட வீடு தேடி ஓடி வந்தவன் தேடும் ஓர் காதல் உணர்வையும் ஆவல் உணர்வையும் பாசத்தின் எல்லையையும் காட்டும் ஒரு பாடல். அந்த பாடலை வானொலியில் தந்து உங்களையும் இணைத்து மாலை நேரத்தில் இந்த மாலை மாறுதத்தை நாங்கள் அனுபவிக்க வரும் பாடலை தந்து மகிழ்கின்றேன்.

ஆயிரம் கனவுகள் ஆயிரம் நினைவுகளுடன் ஆலயமன்ற எண்ணி வீடு தேடி ஓடி வந்த அந்த ஆடவனுக்கு அந்த கன்னிகையோ அவன் மனதில் உறுதியாக இடம்பெற்ற அந்த காதலியோ ஒரு நவரசக நாடகமாக அவளை ஆவலுடன் உருவகித்து பாடிய அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு மொன்றியல் தமிழ் வானொலி தந்த மாலை மாறுதம் உதவியது. மாலை மாறுதம் தரும் அடுத்த பாடலையும் நாங்கள் கேட்போமானால், மாலை நேரத்து மயக்கும் வேளையிலே ஆவலோடு வீடு தேடி ஓடி வருபவர்களுக்கு எப்படியான ஆறுதலும் அமைதியும் நிம்மதியும் கொடுக்கும் என்பது புரிந்தும் இலகுவாக புரிந்து கொள்ளும்.

அவள் ஒரு நவரச நாடகம் என்று ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவுடன் அவளோடு வீடு வந்தவனின் நோக்கத்தை அறிந்த அவள், இசைக்கவோ நம் கல்யாண ராகத்தை என்று கல்யாணி ராகத்தை என்று இன்பமுடன் பாடியவனை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தும் வேளையிலே அவனோ அவளுக்கு கூறுகின்றான்,

இன்ப சாகரத்தில் மூழ்கி திளைக்கும் வேளையிலே அவன் உள்ளத்தில் அவளும் அவள் உள்ளத்தில் அவனும் இரண்டு இதயங்களும் கனிந்து உறவாடும் இதய கனிகளாக இணைந்து உறவாடும் வேளை மாலை மாறுத வேளை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் வழங்கும் மாலை மாறுதம் உறவுகளை நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் மாலை மாறுதத்தில் மொன்றியல் தமிழ் வானொலியில். இன்று மொன்றியல் தமிழ் வானொலி சர்வதேச வானொலியாக மாறிக்கொண்டிருக்கும் வேளையிலே உலகெங்கும் இருந்தும் பல பாகங்களிலும் இருந்தும் எமது பண்பட்ட கலைஞர்கள் பயிற்றப்பட்டு அவர்கள் பண்புள்ள வானொலி நாகரிகமுள்ள பயன் தரக்கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை தினமும் வழங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் சென்று 24 மணி நேரமும் கேட்டு மகிழ்ந்திட வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த எழுத்துக்களை நீங்கள் அழுத்தினால் உடனடியாக கேட்டு மகிழலாம். 24 மணி நேரமும் எந்த இடத்திலும் கேட்டு மகிழக்கூடிய ஒரு தொலை தொடர்பு ஸ்தாபனம் உள்ள இணையதள வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வரும் மாலை மாறுதம் தரும் அடுத்த பாடல்.

கலையோ இல்லை சிலையோ, இது மண் பார்த்து வந்த நிலவோ என்றெல்லாம் எண்ண துடிக்கும் அந்த எண்ண கனவுகளை அள்ளி தந்து இந்த மாலை நேரத்தை ஒரு மகிழ்ச்சியான நேரமாக வருகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை தரும் மாலை மாருதம். அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடல் மாலை மாருதத்தில் உங்களை மகிழ்விக்க வரும் அடுத்த பாடலாக இங்கே தெரிவாகியிருக்கின்றது.

உலகெங்கும் காணும் உயிரினங்கள் யாவும் மாலை நேரத்தில் ஆறுதல் அடைவதற்கு தங்கள் தங்கள் இல்லத்தை வந்தடைவது வணக்கம். அந்த வழக்கமான நேரத்திலே, மாலை நேரத்திலே அனைவரும் கூடியிருக்கும் வேளையிலே, இந்த மங்கையர் எல்லாவற்றிலும் மகாராணியாக தோன்றும் அந்த மனைவியின் இன்முகத்தை பார்த்த கணவனுக்கு ஆனந்தத்தை அள்ளிச் செருகும் வகையில் அமைந்தது இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் மாலை மாறுதம் தரும் பாடல்கள். அந்த வகையில் மாலை மாறுதம் மீண்டும் ஒரு பாடலை வானொலியில் தவளவிடும் வேளையிலே நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்திடுவோம் அந்த பாடலை. அன்பு உறவுகளே,

நாயகன் விழிகளில் அழகாக தோன்றும் நிலவு போன்ற அந்த மனைவி அவள் விழிகளிலும் நிலவாகவே தோன்றி அவனை மகிழ்விக்க வைத்து, வானில் ஒரு நிலவு, தன் இதயத்தில் இன்னொரு நிலவு என்று கூறி, மனைவி கணவன் உறவு எப்படியான இலக்கணத்துக்கு அமைந்தது என்பதை எடுத்துக்கூறும் வகையில் வந்த அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி மாலை மாறுதத்தில் தந்தது. மயக்கும் இந்த மாலை வேளையிலே இனிக்கும் இந்த இனிய காணங்கள் வந்து எங்களை மேலும் மகிழ்ச்சியூட்டி இன்றைய மாலை நேரத்தை மகிழ்வாக்க எண்ணிக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் மாலை மாறுதம். அந்த மாலை மாறுதம் தொடுத்துவிடும் பாடல்கள் அத்தனையும் இதயத்தில் இன்ப உணர்வுகளுடன் விரகத்தை ஏற்படுத்தி அந்நியோன்ய உறவை அப்படியே அப்பட்டமாக எடுத்து கூறும் வகையில் அமைந்த பாடல்கள் இலக்கண இலக்கிய சுவையுடன் கைதேர்ந்த கலைஞர்களால் இயக்கப்பட்டு வந்த திரைப்படங்களில் தோன்றிய பாடல்கள். அந்த பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலியில் தெரிவு செய்து ஒலிபரப்பும் இந்த வேளையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு அடுத்த பாடலையும் வானொலி தந்து மகிழவிருக்கின்றோம். நேயர்களே, இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் மாலை மாறுதம்.

பூத்திடும் புன்னகை அங்கே பொங்கி விழும் பூ மலை போன்று அந்த ஆடவனுக்கு தோன்றும் அந்த வேளையிலே, இது விடியாத இரவல்லவா, இன்பம் முழுவதும் அமக்கல்லவா, இது காதல் லீலைக்கு கணக்கே இல்லை, காலவரை இல்லை என்றல்லா கருத்துக்களுடன் கூறும் பாடலை உங்களுக்கு வானொலியில் தந்து மாலை மாறுதத்தை மயக்கும் மாலை நேரமாக ஆக்குவது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேமையில் மலர்ந்து கொண்டிருக்கும் மாலை மாறுதம். அன்பு உறவுகளை, அடுத்து வரும் பாடலும் மாலை மாறுதம் தரும் ஒரு பாடல். அந்த பாடலும் எங்களை மயக்கும் நினைவுகளை, எண்ண கனவுகளை உற்சாகத்துடன் அங்கே சிறகடிக்க வைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதோ அந்த பாடலையும் வானொலி தருகின்றேன். இது மாலை மாறுதம் ஒன்றியல் தமிழ் வானொலி தருகின்றது காட்டளையில்.

நீங்கள் இணைந்திருந்து கேட்டுக்கொள்வது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை வழங்கும் மாலை மாறுதம். திருமண மேடையிலே நாதஸ்வர ஓசை எப்பொழுது ஒலிக்கும் அந்த நேரம் மங்கள நான், அந்த மங்கையின் களத்திலே ஏறும் நேரம். அந்த நேரத்தில் அந்த நாதஸ்வர ஓசை பலமாக ஒலிக்கும் வேளை இன்பக் கிளுகளுப்புடன் அன்பு கணவனின் கையால் வரும் அந்த உயிர் தாலி களத்திலேறும் வேளையிலே அவள் நாணத்தால் தலை குனிகின்றாள். அது மட்டுமல்லாமல் அங்கே மங்கள வாழ்த்துக்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கும் வேளையில், மங்கள நாதங்கள் எல்லாம் ஒலிக்கும் வேளையிலே அவள் பூட்டிய அந்த பூண்டு கொண்ட அந்த தாலியான நேரத்திலே இருவருக்கும் இதழ்கள் மணியோசை எழுப்புகின்றது என்ற நுணுக்கமான கருத்துக்களை பாடலில் கோர்த்திருக்க, இதழ்கள் படபடவென்று அடிக்கும் நேரம் அது மணியோசை போன்று இருக்கின்றது என்று அந்த பாடலாசிரியர் புனைந்திருந்து அந்த களத்தை அமைத்து அதற்கேற்ற இசை கூட்டி மெருகூட்டி அந்த இனிய குரல்களில் பாடல்களை ஒலிக்கும் பொழுது எங்கள் தமிழ் பண்பாட்டின், எங்கள் தமிழர்களின் காலம் காலமாக வரும் அந்த பண்பாட்டு நிகழ்வினை மனதிலே கொண்டு வந்து நிறுத்துவது இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் மாலை மாறுதம். அது மட்டுமல்லாமல் அடுத்த பாடலையும் வானலையில் தந்து எங்களை எண்ண கற்பனை கனவுகளில் குவிக்கின்றது மாலை மாறுதம். இந்த மயக்கும் மாலை பொழுது நிலை

உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை என் இருவுளியோ ஒரு கணமும் மூடுவதில்லை என்று அங்கே இதமான எண்ணங்களை மனதில் சுமந்து காதல் ஊடல் விரகங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்த வேளை ஒரு வரி வந்தது. எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை அது தமிழ். தமிழ் எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை என்ற வரியை கேட்டு தமிழராகிய நாம் எவ்வளவு தூரம் சிறப்படைய வேண்டும், தனிப்பெருமை கொள்ள வேண்டும், தலையை நிமிர்த்தி நாங்கள் உயர்ந்து நடக்க வேண்டும். அதனால்தான் என்னவோ தமிழன் என்று சொல்லடா, தலை நிமர்ந்து நில்லடா என்று கூறியிருந்தார்கள். அது வேறு. இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு வானொலியில் தந்த பாடல்கள் அத்தனையும் இந்த மாலை மாறுதத்தில் தந்தது. அந்த மாலை மாறுதத்தை கேட்கும் இந்த மாலை நேரத்திலே மயக்கும் இன்ப கீதங்கள் வந்து எங்கள் மனதிலே இன்ப உணர்வுகளை தந்து இன்றைய நாளை இனிமையான நாளாக முழுமையாக்கி இன்றைய இரவை ஒரு இன்பமான இரவாக அனுபவிக்க இந்த இன்பமான இரவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மாலை மாறுத பாடல்கள் நன்றாக பிடித்திருக்கும், இதை உள்வாங்கி அத்தனை பேருக்கும் இது இன்பமான வேளையாக இருக்கும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி எண்ணிக்கொண்டு இத்துடன் இந்த மாலை மாறுத நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றது. அன்பு உறவுகள்.

நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்த மாலை மாறுதம். இதுவரை நேரமும் எனது மாலை மாறுதத்துடன் இணைந்து கேட்டு பாடல்களின் கருத்துக்களை உள்வாங்கி இசைகளில் மிதந்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு இரவு வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இருவரும் எனது அன்பு உறவுகளை வரவேற்று அவர்களுக்கு இடம் கொடுத்து தொடர்ந்து இந்த வானலை நிகழ்வுகளை எடுத்துச் செல்ல வாழ்த்தி மீண்டும் ஓர் மாலை மாறுதத்தில் உங்களை வானலையில் சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வணக்கம் கூறி விடை பெறுகின்றேன். சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் பாடல்களை கேட்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் காதோரத்திலும் அதை கேட்டு ரசிக்க இருக்கும் நேயர்கள் செவிக்கும் இன்பமாக ஒலிக்கும் பாடல்களுள் முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் கற்பூரம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த திரைப்படத்து பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்பு உறவு அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள், தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து. அவர் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள் செவிமடுக்க காத்திருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த இனிமையான பாடல். நிலவே உனக்கு தடையேது என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும்

0: போது.
1: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் 13வது திரைப்படத்து பாடல் புதுமை பெண் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் ஓ ஒரு தென்றல் புயலாக மாறி என்ற வரியை கொண்டு அற்புதமாக பாடுகின்றது. இந்த பாடலை புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மீள ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த வேளையிலே விஜயராகவன் அவர்களே உங்கள் பாடல் ஒலிக்கின்றது. நாங்கள் முனைகின்றோம்.

தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே.

அது பெருதிரம் உடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையர்கள் சிறைகளை உடைத்து விடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிரல் துடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறை

செண்பகத்தோட்டம் திரைப்படுத்த பாடல் ஒன்று சின்ன சின்ன பாவாடை என்று வரி எடுத்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை இன்று நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களோடு தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி சோலை கிராமம் இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கின்ற இனிமையான பாடல்களை காதுக்கினிய கீதமாக கேட்டு நெஞ்சிரிக்க கேட்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே. மக்களை பெற்ற மகராசி என்ற ஒரு திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு அற்புதமான பாடல், ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற உண்மை காதல் மாறி போகுமா என்ற வரியையும் இணைத்து பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று கேட்டு எழுதியிருக்கின்றார். விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வேளையில நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். ஜெகபர் ஷாதிக் அவர்களே வளமை போல இன்றும் உங்களோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு பாடுகின்றது ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற வரி என்ற பாடல். இந்த பாடலின் முக்கிய குறிப்பு, இந்த பாடல் நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த வேளை பிரபல வில்லன் பாத்திரம் ஏற்று நடித்து புகழ் பெற்ற எம் என் நம்பியார் ஐயா அவர்கள் இளமையிலே கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த பாடல் அவருடைய ஊடல் காட்சி பாடலாக அற்புதமாக அமைகின்றது.

பதினாறு வயதிலே என்ற ஒரு திரைப்படம் வந்ததென்றும் அதிலே ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்று வரியெடுத்து பாடியதாகவும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் என்று வணக்கம் கூறி எழுதிவிட்டு தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதாகுமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களையும் அணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நூத்தி ரெண்டு பொண்டாட்டியும் பாக்கு முட்டை போட்டு.

ஓட்டமிட்ட சின்ன பொண்ணு அண்டைக்கு போனா நானும் காட்சிக்கு வரவா சம்பந்தம் பண்ண.

கொட்ட கொட்ட வருகிறதம்மா, சிங்கீரமா பெறுகிறதம்மா, மேடைக்கு

0: தாதரின தாதரின தாதரின தாதரின
1: மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொண்டியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள்

அடுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு மீண்டும் வருகின்றது பாடல்கள். அதில் முதலில் வரும் பாடல் உதய கீதம் திரைப்படுத்த பாடல். 1985 ஆண்டு திரைக்கு வந்ததென்றும் இசை அரசியஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் என்றும், தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே என்ற பாடலை தாருங்கள் என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் தந்து உறவுகளோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்கள்.

இந்த வேளையில் மீண்டும் ஒரு தடவை உதயகீதம் திரைப்படத்தில் அதே பாடலை பாடும் நிலா டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம் ஐயா பாடியிருக்கின்றார்கள், தாருங்களேன் என்று கேட்ட வேளையிலே தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே என்று வரி எடுத்து பல்லவியோடு சரணத்தையும் தர தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் வரும் விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் விடுமுறைக்கு விருப்ப கீதங்களாக ஒலிக்கின்றது. தூக்கு தூக்கி திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. ஆணும் பெண்ணும் அழகு செய்வது ஆடை என்ற ஒரு பாடல். அன்பு ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அனுப்பி வைத்தபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இத பாத்தீங்களா, பம்பள பழ பல பல பல பழி இருந்தது பார், புடவே பழி இருந்தது பார், இத பாட்டி கட்டினா குமரி போல நோட்டம் காட்டும் பார், புடவே நோட்டம் காட்டும் பார், பப்பள பழ பல பல பப்பள பழ பல பல பப்பள பழ பல பல பல பழி.

தப்பு தப்புன்னு போட்டடிச்சா சுருங்கி போகாது, சரிகே சுருங்கி போகாது. தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது. தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது. இப்பொழுது இப்பொழுது இந்த ரகத்தில் ஒன்னே ஒண்ணுதான், இருப்பது ஒன்னே ஒண்ணுதான். இதை எளிய விலைக்கு விட போறேன், வேணுமின்னுதான் உங்களே வேணுமின்னுதான். இத பாத்தீங்களா, நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நாஜோக்கா போட்டுக் கொள்ளுவாங்க. நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம்

0: கட்டுகே இது மாட்டு தோலை போல் இருக்கும் மூட்டு போட்டு கட்டுகின்ற மகமதியர் கேட்டலுங்கி
1: நூறு பணம் ஐம்பது பணம் ஒன்பது பணம் அஞ்சு பணம் ரெண்டு பணம் ஒரு பணம் அரை பணம்
2: பத்து பணம்
1: பத்து பணம் பத்து பணம் பதினோரு பணம்
2: பன்னெண்டு பணம் பன்னெண்டு பணம்
1: ஐயா பன்னெண்டு பணம் ஐயா பன்னெண்டு பணம் இன்னும் யாராவது ஒரு ஒரு அறையை ஏத்துங்கள
3: பன்னெண்டரை
1: பணம் அம்மா பன்னெண்டரை பணம் பன்னெண்டரை பணம் ஒரு தரம் பன்னெண்டரை பணம் ரெண்டு தரம் பன்னெண்டரை பணம் விட போறேன் பன்னெண்டரை பணம் மூணு தரம் விட்டாச்சு இந்தாமா ஐம்பது பணம் ஐம்பது பணம் ஐம்பது பணம் பாட்டி ஐம்பது பணம் விட்டாச்சு அனுபவி இதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுத்த போறேன் பத்து பணம் பத்து பணம் பத்து பணம் பத்து பணம் விட்டாச்சு அஞ்சு பணம் அஞ்சு பணம் அஞ்சு பணம் விட்டாச்சு நாலு பணம் நாலு பணம் நாலு பணம் நாலு பணம் விட்டாச்சு
0: இதை பாத்தீங்களா இந்நேரம் எல்லாம் விட்டது பெருசு இப்ப விட போறது சிறுசு மூக்கு பொடி போடுகின்ற மூளையுள்ள ஆளுங்களுக்கு முக்கியமாய் வேணும் இந்த

0: இனிமே விடமாட்டேன், ஏலம் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன்.
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திலே எனது பாடலையும் தாருங்களேன். அம்மா பிள்ளை என்ற திரைப்படத்து பாடல் தான் நான் கேட்கின்றேன். அந்த பாடல் இனிய தென்றலே இரு கைகள் வீசி வா என்று அழகாக பாடுகின்றது. இந்த பாடலை தந்திருக்கின்ற தமிழ்நாடு வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து.
2: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இரு கை

திதிக்கும் தேனான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, நிலாவே வா சொல்லாவே வா என்ற அற்புதமான ஒரு பாடலை பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில் கேட்க விரும்புகின்றோம் என்று இன்று வணக்கம் கூறி வளமுடன் வாழ்க என்றும் கூறி அன்போடு கேட்டிருப்பவர் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் ராஜலட்சுமியுடன் என்று மீண்டும் வாழ்க வளமுடன் என்று கூறி கேட்ட வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாடலாக இன்னும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அன்பு உறவு வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள். இதுவரை வராத பாடல், கேட்காத பாடல், இது இவர்களின் கதை என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல். என் தேவனே உன்னிடம் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது மஞ்சுளா உங்களுக்காக. உறவுகளும்

0: உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை தருகின்றார். பாலக்காடு கேரள மாநிலத்திலிருந்து சர்வம் என்ற திரைப்படத்து பாடலை ரதீஸ் அவர்கள் சிறகுகள் வந்தது என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல். அந்த
1: இப்போ உனக்கு என் வேலை எவ்வளவு ஆசை இருக்குன்னு

இத்தனை பாடலையும் கேட்டீர்கள் என்று விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வரையில் எனது பாடலையும் தாருங்களேன். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்பது போல் வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோஜ், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் மதுரே என்ற திரைப்படத்திலிருந்து கண்டேன் கண்டேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இப்பொழுது முதல் காற்றாயில் பாடினோர் விருப்பங்கள், பாடினோர் நேயர் விருப்பம் பகுதியிலே இன்றைய பாடினோர் பாடல் நிகழ்வில் வந்து பாடி சென்றவர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்த வேளை அவை ஒலிபரப்பாகின்றன.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையை தொடர்ந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் பாடியூர் பாடல்கள். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் வந்து தங்கள் சொந்த குரலிலே பாடி மகள வைத்தவர்கள் தாங்கள் விரும்பும் பாடலை பதிவு செய்த வேளை அவை ஒளிபரப்பாகின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் வேதாரண்யம் மதுஸ்ரீ நீங்கள் தந்த பாடல். அழகான ஒரு பாடலை பாடி காட்டிவிட்டு நீங்கள் விரும்பிய பாடலாக மினுக்கி மினுக்கி என்ற பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் தங்கலான் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது.

இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை திருமயிலையிலிருந்து யோகா ராஜி அவர்கள் வந்து பாடிவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை தந்தார்கள். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது சிவகாமியின் செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து. மேளதாளம் கேட்கும் காலம் என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்ட பாடல் தான் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. யோகாராஜி உங்களுக்காக.

அந்த தொல்லையை அழகான பிள்ளையாய் காலாட்டு பாடி நான் கொண்டாடவாச்சம் மேள காலம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருக.

இன்னைக்கு இருக்கும் அடுத்த பாடலும் சிதம்பரம் தேவநாதன் நீங்கள் கேட்ட பாடல். இனிய பாடல்கள் இரண்டை பாடி காட்டிய நீங்கள் தந்த பாடல் நீங்கள் சொன்ன படத்தில் அல்ல. இந்த பாடல் அஞ்சலி என்ற திரைப்படத்தில் இரவு நிலவு உலகை ரசிக்க என்ற பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. உங்களுக்காக கேட்போமே நாங்களும் இணைந்து ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல்கள் குடும்பத்தோடு வந்து இணைந்து அழகாக பாடி மகிழ்ந்த பொழுது முதலில் வந்து பாடிய மதுஸ்ரீயின் குடும்பம் அடுத்த பாடலாகி கேட்க விரும்புகின்றார். சிவசங்கர். சிவசங்கர் இனிமையான பாடல் ஒன்று விநாயகற்ற பாடலை பாடிவிட்டு நீங்கள் கேட்ட பாடல் நாங்க நாலு பேரு என்ற கருப்பு திரைப்படத்து பாடல் இப்பொழுது உங்களுக்காக ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான பாடல் சியாமலாவின் குடும்பம் என்பது சகோதரி வேதாரண்யத்திலிருந்து இன்று நீண்ட நாட்களுக்கு பின் காத்தலைக்கு வந்த அகிலா நீங்கள் அழகாக பாடி காட்டிய பாடல் ஒன்று, அந்த பாடலே வேண்டும் என்று கேட்டபடியால் அந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து ஆடியில செய்தி சொல்லி என்று வரியெடுத்து

இப்பொழுது நாங்கள் கற்க இருக்கும் இனிமையான பாடல் குடும்பத்தையே பாட வைத்து சென்று குதூகலமாக எங்கள் நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டு செல்ல பேருதவியாக இருக்கும் ஷியாமலா, நீங்கள் தந்த பாடல் இஞ்சிக்குடியிலிருந்து வேதாரண்யம் சென்றாலும் எங்களை மறவாமல் ஓடி வந்து பாடி காட்டினீர்கள். ஒரு பாடல் பாடிவிட்டு நீங்கள் விரும்பிய பாடலாக இப்பொழுது ஒலிக்க வைக்கின்றீர்கள். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து எங்கே நீயும் நானும் அங்கே என்ற வரியை தொடர்ந்து

சிறப்பாக நகர்ந்து சென்ற இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து இரு பாடல்களை ஒரு பாடல்கள் என்றெல்லாம் பாடி சென்றவர்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்த வேளையில் மல்லிகத்திலிருந்து மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களும் வந்து பாடிவிட்டு ஒரு பாடலை அந்த பாடிய பாடலையே தாருங்கள் என்று கேட்டிருந்தார். மூக்குத்தி பூமியிலே என்ற அந்த பாடல் மௌன ராகம் மௌனகீதங்கள் திரைப்படத்தில் இருந்தது.

0: அதே வேளையில் வந்து திருப்புகழ் பாடி மகள வைத்து இரண்டு பாடல்களையும் தந்த வளமையாக வந்து நிகழ்ச்சிகளை சிறப்பித்து செல்லும் அன்பு மகள் ரேவதி என்றும் அதே போன்று பாடி திருப்புகள் கூறி பொழிப்புகள் தந்தவர் தந்துவிட்டார் ஒரு பாடலை நீங்காத எண்ணம் ஒன்று என்ற விடியும் வரை காத்திரு திருப்பா திரைப்படத்து பாடலை இப்பொழுது இறுதி பாடலாக அந்த பாடல் ஒலித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
2: என்னங்க அது?

அன்பு உறவுகளே, நேயர்களே, பாடல்களை கேட்டோம். இனிமையான பாடல்கள். அதைவிட நீங்கள் பாடிய பாடல்கள் எங்களுக்கு தேனாக இருக்கின்றது. ஏனென்றால் சொந்த குரலில் தூர தேசத்திலிருந்து ஒரு தொலைபேசியிலே பாடி முடித்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் வல்லவர்கள் என்று கூறி மேலும் நாங்கள் அடுத்த நிகழ்வுகளை சந்திப்போம் என்று உங்கள் அனைத்து பாடலையும் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற நன்றி உணர்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மூன்றாவது தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நேயர்களுக்காக சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் வெள்ளைக்காரத்துறை திரைப்படத்து பாடல். அம்மாடி உன் அழகு என்று முதல் வரியோடு பாடுகின்றது முழுவதையும் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் உங்களுக்காக.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்ற மனிதன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்தில் டி ராஞ்சி.

அவளை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் கேட்கின்றோம். தீர்த்த கரையினிலே என்ற அற்புதமான பாடல், தைப்பொங்கல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தந்துவிட்டு இன்று நான் கேட்க இருக்கின்றேன் காற்றலையிலே வரும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலே விஜயராணி.

அடுத்து வரும் பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து கண்டாங்கி கண்டாங்கி என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட ஜில்லா திரைப்படத்தை தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் தனுஷன் அவர்கள்.

மேலும் ஒரு பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சொட்ட சொட்ட என்ற வரியை எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் சாந்தினி.

தொடரும் பாடலில் வரும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போமா? தமிழன் என்ற திரைப்படத்தில் ஜோடி குரலில் வந்து பாட வைக்கின்றார்கள். உள்ளத்தை கெள்ளாதே என்ற வரியோடு

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நீண்டகால உறவு. மேலும் மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கேதீஸ் அவர்கள் வசந்தமே அருகில் வா என்ற அமரன் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு எனது பாடலையும் ஒலிக்க வையுங்கள் என்று சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். ஒரு பாடல், அடி வெள்ளக்கார வேலாயி என்று வரியெடுத்து பாட வைத்து கடை குட்டி சிங்கம் திரைப்படத்தில் இருந்து

93.7 தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது பாடல்கள். முதலில் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்த பாடல். என்னை தொடர்ந்தது என்ற வரியெடுத்த பாடல் மாமியார் வீடு திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல். வன்கூவர் மாநிலத்திலிருந்து உன்னை நினைக்கவே என்ற ஜே ஜே என்ற பாடல் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது கேட்போம்.

அது மட்டும் இல்லாமல் தருகின்றார் வசந்தி அவர்கள் ஒரு பாடல், ஒன்னும் தோணல என்ற படவா என்ற திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது, கேட்போமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடல்களையும் கேட்போமா? சிங்கார பூமியாம் சிங்கப்பூர் என்று நான் கூறும் வேளையிலே அங்கிருந்து அன்பு மகாலிங்கம் ஒரு பாடலை தொடுத்து விட்டிருக்கின்றார். குறுக்கு சிறுத்தவளியே என்று பாடுகின்றது முதல்வன் திரைப்படத்தில் இருந்து.

பார்வையை கேட்க இருக்கும் போலே அது ஐரோப்பா கண்டத்து சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஜெனீவா நகர் நிரேஷன் தந்த பாடல் வில்லு திரைப்படுத்த பாடல். நீ கோபப்பட்டால் என்ற முதல் வரியை எடுத்து பாடுகின்றது. எங்கே செவிமடுப்போம்?

ஐரோப்பிய மன்னந்தால் என்னவள் நிச்சயமாக ஒரு பாடலை தருவாள் என்று தெரியும். ஆனால் அவர் இன்று ஈழமணி திருநாடு தாயகம் சென்று ஓய்வெடுக்கும் வேளையிலே மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு திரைப்படுத்து பாடலை கண்ணா வருவாயா என்று உருக்கமோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாடல்களை எல்லாம் கேட்டு மகளும் வேணையிலே என்னுடைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து எனது பாடலை இந்த நிறைவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் என்று கூறுவது போல கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படுத்த பாடலை தாஜ்மஹால் ஒன்று என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள்.

நண்பர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் வேளையிலே மகிழ்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்போடு தமிழோடு வளமாக.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

ஆண்டவர்களே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்கள் நலமன்ற நல்ல செய்தியையும் தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் பாட்டுக்கு பகல் பாட்டு அன்பு உறவினர்களின் நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர்கள் என்று கூறும்பொழுது வந்து இணங்கி பங்களித்து பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு 200 பாடல்களை குவித்துச் சென்று அன்பு உறவினர்கள் அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை ஒரு சிலர் எழுதியிருக்கின்றார்கள். சிலருக்கு அவர்கள் தந்த பாடல்களிலிருந்து நல்ல பாடல்களை தெரிவு செய்து விருப்பமாக இருக்கும் என்று அதையும் ஒளிபரப்பாகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இப்பொழுது. மொத்தம் 7 உறவினர்கள் வந்து 200 பாடல்கள் வரை தொகுத்து தந்துவிட்டு பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல்களிலிருந்து தெரிவு செய்யும் பாடலாக முதலில் வர இருக்கும் ஒரு பாடல் எங்கள் குழந்தை நட்சத்திரமாக எங்களுக்கு வந்து இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே வந்து போட்டியுடன் வந்து இணைந்து கொண்ட இளம் சிங்கம் சிவசங்கரன் வீரரணியத்திலிருந்து வந்திருந்தார். அம்மா ஷியாமராவோடு இணைந்து போட்டியிலே பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்து எல்லோருடைய பாராட்டையும் பெற்றவர். அதற்காக அவரது பாடலை முதலில் தருகின்றேன். அவர் விரும்பி கேட்ட பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து மண்ணிலே ஈரமுண்டு என்ற பாடல். எங்கே கேட்போமா, அவரோடு இணைந்து நாங்களும் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் உறவுகளோடு உறவுகளாக வந்து இணைந்து குறைந்த நேரமாக இருந்தாலும் நிறைவாக பாடல்களை தந்து எங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டி சென்ற அன்பு மஞ்சுளா அவர்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மஞ்சுளா இணைந்ததை இது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு விருப்பமான பாடல் ஒன்று வந்தது என்று எழுதியிருக்கின்றார். தங்க மீன்கள் திரைப்படத்து பாடல், இதை கேட்க விருப்பம் என்றும் எழுதியபடியால் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்று அழகாக பாடுகின்றது அந்த பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில்.

நாங்கள் கேட்டு மகிழ்வது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாட்டுக்கு பதில் பாட்டு, விருப்ப பாடல்கள் பங்கு பற்றிய உறவினர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது. அடுத்து ஒரு பாடலை கேட்க இருக்கணும். அந்த பாடல் இடையிலே வந்து வலைத்தளம் பிழையாக இருந்தாலும் இணைந்து சிறப்பித்து எங்களோடு இறுதி வரை இணைந்த அன்பு கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து வந்திருந்தார் அல்லவா. அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடலை தெரிவு செய்து ஒலிபரப்புகின்றது. பூ பூவா பூத்திருக்கு என்ற திரைப்படத்து பாடலைத்தான் அவர் சொற்களை கண்டுபிடித்துவிட்டு தந்த பாடல்களுள் சிறப்பானது என்று எண்ணி ஒலிபரப்புகின்றோம். பூ பூத்த செடியை காணோம் என்ற வரி எடுத்து வருகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து அடுத்த உறவுபாயாக யார் இணைகின்றார் என்றால் நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். ஓம் நம சிவாய என்று அந்த அன்புடன் இணைந்து இனிமையாக எங்களோடு கலந்து சிறப்பித்து நல்ல நல்ல பாடல்களை தெரிவு செய்த வேளையிலே அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடலாக நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படுத்து பாடல் ஒளிபரப்பலாம் என்று எண்ணி தருகின்றேன். தேவா உங்களுக்கான பாடல் பாடுகின்றது பார்க்க பார்க்க சிரிப்பு வருது என்ற பாடல்.

கண்ட கண்ட உரத்து போட்டு காய்கறியை வளர்க்கிற அந்த உரத்து கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான். அந்த உரத்து கூட

ஜாதி ரெண்டு, நீ பெண் ஜாதி நான் ஆஞ்சாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே ஒரு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று.

ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இணங்க வேண்டும், இயங்க வேண்டும், சிறக்க வேண்டும் என்று வருவார். ஆனால் அவருடைய கால நேரங்கள், அவருடைய பணிகள் காரணமாகவும், வீட்டு சூழல் காரணமாகவும் அவர்களும் பாதியிலே திரும்பி விடுவார். எங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அவர்கள் வந்து நேரலையில் கேட்கும் பாடலாக இருந்தாலும் சரி, பாட்டுக்கு பதில் பாட்டு தரும்பிலையும் தருகின்ற பாடல்களாக இருந்தாலும், அநேகமாக அவருக்கு விருப்பமான பாடல்கள் அதிகமாக தந்து கொண்டு செல்வார். முழுமையாக தருவார், சரியாக தருவார். அவர் தந்த பாடல் இன்று ஒரு பாடல், டாக்டர் சிவா திரைப்படத்து பாடலாக தெரியப்பட்டு அவருக்காக ஒளிபரப்புகின்றோம், மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடல். இது

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சிறப்பான பாடல்களாக இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு 200 பாடல்களை தந்தவர்களுக்கான விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு பாடலை தர இருக்கின்றோம். அந்த பாடலை நீண்டகால உறவு எங்களோடு வந்து இணைந்து பங்கு பற்றி காற்றதையை சிறப்பித்து கருத்துகளையும் தந்து பதிவுகளையும் தந்து மகிழ்ந்து கொள்ளும் அன்பு மகள் ஷியாமலா, நீங்கள் இன்று 2வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அநேகமான பாடலை தந்து கிட்டத்தட்ட 67 பாடல்களை தந்து 2வது இடத்தை பெற்றுக்கொண்ட உங்களுக்காக ஒரு பாடல் நீங்கள் விரும்பியபடி எழுதியிருந்தீர்கள். கவலை இல்லாத மனிதன் என்ற திரைப்படத்து பாடல் அழியாத ஒரு காவிய தத்துவ பாடல். பிறக்கும் போதும் அழகுந்தாய் என்று ஆரம்பிக்கும் ஜே பி சந்திரபாபு ஐயாவின் குரலே உங்களுக்காக உங்கள் விருப்பமாக பாடுகின்றது இன்றைய பாட்டு சவாரி. விருப்பமாக

0: பெருமையாக ஒரு பாடல் என்று வந்தவர்களுள் சந்தனராஜ் அவர்கள் வளமை போல வந்து விளையாடி இன்றும் தன்னுடைய பெயரை நிலைநாட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த முதலாவது இடத்தை விட்டு கொடுக்காமல் அவர் ஷியாமலாவை விட 5 பாடல்கள் அதிகமாக தந்து 72 பாடலை குவித்தபடியால் அவர் முதலாவது நிலையில் இருக்கின்றார். மகிழ்ச்சியோடு அவர் தந்த 72 பாடல்களுக்குள்ளும் ஒரு பாடலை நான் தெரிவு செய்து அவருக்காக தருகின்றேன். எல்லோருக்கும் அது நீண்ட காலத்துக்கு முன் கேட்ட பாடல், இப்பொழுது கேட்க வேண்டும் போல் இருக்கும். தான் இந்திரா திரைப்படத்தில் தான் இந்த பாடல், அவருக்கு இந்த பாடல் ஒளிபரப்புகிறோம் என்று தெரியுமோ தெரியாது, ஆனால் எதிர்பாராமல் கேட்டுவிட்டு மகிழ்ச்சி அடைவார். இந்த பாடலும் நான் கொடுத்தேனா என்று எண்ணுவார். ஓடக்கார மாரிமுத்து என்று நகைச்சுவையோடு பாடுகின்றது. கேட்போமா அந்த பாடலை?
1: என்ன விட நல்லா பாட்டு படிக்கிறது? யாரப்பா அது?

0: மாணிக்கம் பண்ணு சௌக்கியமா
1: நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை மும்பையில் தமிழ் வானொலியில் வந்து நீண்ட நேரம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இணைந்து சிறப்பித்த அன்பு உறவினர்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நேயர்களுக்காக அவர்கள் தந்த பாடல்கள் நகைச்சுவையாகவும் தத்துவமாகவும் அவர்களுக்கே தெரியுமோ தெரியாத விறுவிறுப்பாக துரிதமாக வந்து இயங்கி மொத்தம் 200 பாடல்களை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல்களுக்குள் யார் யார் இத்தனை பாடல்கள் தந்ததும் முன்பே கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை தெரிவு செய்து